0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க மணி எட்டாகி எட்டு நிமிடங்கள். இப்பதான் நிகழ்ச்சி கேட்க தொடங்கி இருக்கிறாங்களா? அப்படின்னா வாங்க உங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி. இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்மில் நிறைய பேர், அதாவது பெருசான பேருக்கு கூட குழந்தைகளாகவே இருப்போம் பாத்தீங்களா, இந்த ஆன்லைன் கேம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டு போகாத ஒரு பந்தம், அதுல ஒரு தனி ஈடுபாடு நமக்கு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும்.
1: சிலருடைய கைபேசிகள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்கல விளையாட்டுகள், இதெல்லாம் நிறைய வந்து பதிவிறக்கம் பண்ணி வச்சிருந்தோம். ஏன்னா அதுலயே மூழ்கி கிடப்பாங்க.
0: நம்ம எப்போதும் சின்ன பிள்ளைங்க அப்புறம் பதின்ம வயதினர் பத்தி தான் பேசுவோம். அப்படிலாம் இல்ல, வேலை செய்யறவங்க, 60 வயசு தாண்டினவங்க, அவங்களுக்குள்ள கூட பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். சின்னதா ஒரு கேண்டி கிரஷ் ஆவது வச்சு விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. அது அப்புறம் பெரிய அளவுக்கு போறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு, நம்ம பாத்துருக்கோம்.
1: அதுல மூழ்கினவங்களும் இருப்பாங்க. ஏன் இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா, இன்னைக்கு இந்த இஸ்போர்ட் மின் விளையாட்டு இது தொடர்பா நம்ம பேச போறோம். இது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய விஷயம் பங்காற்றினாலும் அதுக்கு பின்னாடி சில விஷயங்களும் இருக்கு.
0: ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அனைத்துல அளவுல ஒரு போட்டியாகவும் இது மாறி இருக்கு. எப்படி ஒலிம்பிக்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இந்த மின் விளையாட்டுகள் அடிப்படையில நாடுகளுக்கு இடையிலான போட்டிகளுமே உருவாக்கப்பட்டிருக்கு. இது பற்றி எல்லாம் கொஞ்சம் பேச போறோம். இப்ப நம்ம எதை நம்ம உங்ககிட்ட கேட்க போறோம் அப்படின்னா, உங்க வீட்டுல பெருசாயும் சின்ன குழந்தைகளாகவே இருப்பாங்க, இந்த விளையாட்டுகள் கேம்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போதும் கை தொலைபேசியில தான் கேண்டி கிரஷ் ஆவது விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. யானு கிட்ட இல்ல எனக்கு அது தெரியும் ஒரு ஈடுபாடு அப்படின்னு
1: அழைச்சு சொல்லுங்க. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு, அதுவும் இணைய விளையாட்டு இருக்குது, இதுதான் ரொம்ப ஆர்வமா விளையாண்டுட்டு இருப்பாங்க, கைபேசியில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி எங்களோட சொல்லுங்களேன்.
0: 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

0: தெனாலிவரத்துக்காக ஹரிஹரன் சித்ரா அந்த பாடலை பாடி இருந்தாங்க. 8:15 ஆயிருச்சு.
1: சரி, உங்க வீட்டுல இந்த குழந்தைத்தனமா இந்த கேம்ஸ் எல்லாம் பதிவிறக்கம் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்கிறது யாரு? நீங்களா உங்களோட சுத்தி இருக்கிறவங்களான்னு கேட்டிருந்தோம்.
0: நீதிக்கு இந்த பழக்கம் இருக்கா?
2: நான் இல்ல, நான் ஒரு கேம் கூட விளையாட மாட்டேன். ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து குழந்தை மாதிரி ஒரு டவுன்ஷிப் கேம் ஒன்னு எடுத்து வச்சிருக்காரு.
0: சரி,
2: அதுல வந்து டவுன் உருவாக்கணுமா, அதுக்கு என்னென்னமோ சொல்லுவாரு.
1: புரியுது,
0: உருவாக்கிட்டாரா, வீடு கட்டிட்டாரா?
2: வீடு கட்டுறது என்ன, அது என்னது, என்னென்னமோ இண்டஸ்ட்ரி வைக்கிறது என்ன, கோழி வளர்க்கறது என்ன, மாடு வளர்க்கறது என்ன, டெய்லி எனக்கு வந்து ஐயோ எங்க என்னென்னமோ போய்கிட்டு இருக்கு. இப்பதான் கோழி வளர்க்கறீங்க, மாடு வளர்க்கறீங்கன்னு அநியாயமா இருக்கு.
0: எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு உங்க நிலைமை நினைச்சா? கனவு இதுதான், நிஜம் இதுதான்.
1: கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு தொழில் அதிபரை நிறுத்துறீங்க,
2: அவரோட ஊர் பேரு வந்து தஞ்சோங் செப்பாட்.
0: சரி,
2: அதுல போய் தஞ்சோங் செப்பாட் சிட்டின்னு போட்டு வச்சு இத செய்வாரு. எங்க ஊர் பாத்தியா, சிட்டி பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோன்னு இருக்கும் எனக்கு.
0: அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா, கனவு காணுங்கள்னு. அந்த கனவை காணக்கூடியவர் உங்க வீட்டுக்காரர் தான்.
2: ஆமா, அவர் தான். இத வேற என்னோட பொண்ணுக்கு வேற சொல்லி கொடுத்து வச்சிருக்காரு. அவ வந்து விளையாண்டுட்டு இருக்கா, அது வாங்குங்க, இது வாங்குங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்க.
0: இது ஏறக்குறைய இந்த ஜூத்தாரியா மாதிரி தான், ஆனா இது வந்து இப்ப ஆன்லைன்ல வந்துருச்சு. அதுதான்.
2: ஆமா, டவுன்ஷிப் கேம்னு சொல்லிட்டு.
0: எப்படி நிறுத்துறீங்க அவரை?
2: நிறுத்ததுலாம் இல்ல, ஏன்னா ஹோல் டே வேலை செய்யறாங்க. சரி, என்னமோ செய்யுங்கன்னு சொல்லி விட்டுட்டேன்.
1: அவர் ஒரு தொழில்துறையை நாடி போய்கிட்டு இருக்காருங்க.
2: அப்படிதான் அவர் என்கிட்ட சொல்லுவாரு, நான் ஒரு பிசினஸ் பர்சன், உனக்கு தெரிய மாட்டேங்குது.
0: டவுன்ஷிப் விளையாட்டுக்கு வந்து ஒரு போட்டி நடத்த நினைக்கிறேன், முதல் பரிசு உங்க வீட்டுக்காரருக்கு தான்.
2: இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிறேன்.
1: நன்றிங்க, நன்றி.

0: ஷான் ரோல்டன் சின்மாய் பாடிய பாடல் சிலை சிலை 29 அப்படின்ற படத்துக்காக எடுக்கப்பட்டிருந்தது.
1: சரி, உங்கள் மத்தியில இல்ல நீங்களா கூட இருக்கலாம், இந்த வீடியோ கேம் அப்படின்னாலே அப்பா அவங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. அந்த மாதிரி நிறைய வீடியோ கேம் எல்லாம் பதிவிறக்கம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க.
0: சூப்பர் மாரியோல இருந்து ஆரம்பமானது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல அழுது சண்டை போட்டு அந்த அதை வாங்கி கொடுங்க எப்படியாவது அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த சூழ்நிலைக்கு அதனுடைய விலை ரொம்ப அதிகம். இன்னைக்கு வந்து ரொம்ப விலை குறைவாலாம் கிடைக்குது. இப்போ இணையம் வந்துருச்சு. முன்பெல்லாம் நம்ம வந்து என்ன பண்றதுன்னா, அந்த சூப்பர் மாரியோ விளையாட்டு இருக்குல்ல போனா, அதுக்கு வந்து ஒரு மாதிரி டிவிடி மாதிரி இருக்கும், அந்த கேசட் அந்த இதுல மட்டும் தான் போட முடியும். அதை எடுத்து நம்ம வீட்டு தொலைக்காட்சியில வந்து சேர்த்து பொருத்தி, அப்பா அதெல்லாம் எனக்கு என்னமோ கேலசிசி கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்பெல்லாம், அவ்வளவு பெரிய பொறுப்பு.
1: காலகட்டத்தெல்லாம் கடந்து வந்திருக்கோங்க நாங்களாம். சரி, அடுத்து ஒரு நேயர் அழைப்புல இருக்கிறாங்க, அவங்க நம்ம சந்திப்போம்.
0: யார் பேசுறீங்க?
2: யமுனா பேசுறேன்.
0: யமுனா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க தெய்வீகன்?
0: நல்லா இருக்கேன். ஊர்ல மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: சொல்லுங்க
0: யமுனா, உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா?
2: எனக்கு இந்த பழக்கம் இல்ல. இப்ப ஒருத்தர் பேசினாங்கல்ல, அததான் என் பையன் செய்யறாரு. சரி, நம்ம நினைப்போம் கேம் ஐயோ இதாயிருவாங்களோன்னு. அவரு பேச அவங்க பேசுறோன்னதான் எனக்கு அது தாட் வந்துச்சு. ஆமா, நான் இவரு செய்யறாரு அது வந்து அப்படின்னு. எனக்கு வந்து அது வந்து ஒரு நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு, அவரு அதுல ஆர்வமா காட்டுறது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு நாடு, அவருக்குன்னு ஒரு பேரு, இது என்னோட கேபிட்டல், இது என்னோட ஜூ, என்னோட மியூசியம், நீ பாரு பாருன்னு கூப்பிட்டு காட்டுவான். இப்ப எப்படி அவங்க அதே தான் ஆடு மலப்பா மாடு வளப்பா எல்லாம் செய்வான். அடுத்து அவருக்கு வந்து சண்டே தான் பாருங்க கேம் விளையாடுவாரு.
0: சரி,
2: அப்ப அந்த ஒரு வாரம் அவர் வெயிட் பண்ணி அவர் பிளான் பண்ணிருவாரு, அதுக்கப்புறம் அதுல என்ன செய்யணும் அப்படின்னு. அப்ப அவர் நாட்டுல ஒரு ட்ரிப்பிள் டவர் வச்சிருக்காரு
1: பாருங்க, அவர் ஒரு உலகத்துல வாழ்றாரு.
0: சரி, நீங்க இது நீங்க இது வந்து இப்ப நேர்மறையா பாக்குறீங்களா, பாசிட்டிவா பாக்குறீங்களா, எது உங்களை அப்படி பாக்க வச்சிருக்கு யமுனா?
2: ஏன்னா அத சொல்ல, இங்க நம்மளுக்கு ட்வின் டவர் இருக்கு, நான் பாரு ட்ரிபிள் டவர் கட்டி இருக்கேன், என்னோட ஜூ இப்படி இருக்கு, என்னோட மியூசியம் இப்படி இருக்கும், இங்க பாரு நான் போலீஸ் ஸ்டேஷன் இங்க வச்சிருக்கேன், ஒரு ஒரு ஓல் கண்ட்ரியே செஞ்சு வச்சிருக்கான் வந்து. ஒரு இடம் இல்ல தெரியுமாங்க, ஒரு கண்ட்ரி, இது என் நாடு, இது என் கேபிட்டல், என்னோட நாட்டுல இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, அந்த ஸ்டேட்ஸ்க்கு இத்தனை பேர் இருக்கு, அந்த மாதிரி அந்த மாதிரி யோசிக்கிறான்.
0: ஒரு தூர நோக்கு சிந்தனை அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க.
2: எனக்கு வாரம் அதை முடிச்சோன்னா அந்த சண்டே அவர் அதை செஞ்சு முடிச்சு
1: கூப்பிடுவான். உண்மையான வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையில இதை அமல்படுத்துறதுக்கு அவருக்கு என்ன மாதிரியான ஊக்குவிப்பு நீங்க குடுக்கறீங்க? ஏன்னா அவர் ஒரு உலகம், அது ஒரு கனவு உலகம்.
2: நல்லபடியா இருக்கு அதை சரியா கட்டுப்படுத்திக்கணும் நம்ம.
0: ஆசையும் சரியா?
2: கண்டிப்பா
0: பேச போறோம்ல போனா
1: வந்திருக்கிறாரு உங்ககிட்ட பேசுறதுக்கு,
0: தொடர்ந்து இணைந்திருக்கோம்.

0: வணக்கம். இன்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் மலேசிய உயிர் தொழில்நுட்ப தகவல் மையத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மகாலட்சுமி அர்ஜுனன்.
1: வணக்கம். வாழ்க்கையில யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? பணம் உள்ளவங்களுக்கும் பிரச்சனை, பணம் இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை, அதிகாரம் உள்ளவங்களுக்கும் பிரச்சனை, அதிகாரம் இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை, பெரிய பதவியில உள்ளவங்களுக்கும் பிரச்சனை, பதவி இல்லாம இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனையை வந்து கையாளுறதுக்கு பல வழிமுறை இருக்கு. இங்க நான் ஒரு வழிமுறை சொல்றேன். நமக்கு வந்து பிரச்சனை பல இடங்கள்ல இருந்து வரும். வேலை இடத்துல இருந்து பல பிரச்சனைகள், வீட்டுல பல பிரச்சனைகள், பிள்ளைங்க கூட பல பிரச்சனைகள், அப்புறம் பணம்னால பல பிரச்சனைகள், குடும்பத்துல அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு வரும். அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணு சேர்த்து நம்ம மின்னுக்கு நிக்கிறப்ப அது ஒரு பெரிய கொரிலா, பெரிய ஒராங்குத்தான் மாதிரி தெரியும். அந்த பெரிய கொரிலாவை வந்து நம்ம கையாளுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த பெரிய கொரிலாவை வந்து சின்ன சின்னதா பிரிச்சு சின்ன சின்ன குரங்குகளா ஆக்கணும். வேலை இடத்துல இந்த பிரச்சனை, இது ஒரு சின்ன குரங்கு. வேலை இடத்துலயே பல பிரச்சனை இருக்கும், தனித்தனியா பிரிச்சு தனித்தனி குரங்கு. வீட்டுல இந்த பிரச்சனை, இந்த சின்ன சின்ன குரங்கு. அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா, சின்ன சின்ன பிரச்சனையா இப்ப கையாள போறோம். அது நம்மளுக்கு இன்னும் ரொம்ப வசதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பிரச்சனைய இன்னொரு பிரச்சனை கூட சேர்க்க மாட்டோம். வேலை உள்ள பிரச்சனைய வீட்டுல வந்து வீட்டோட சேர்த்து நம்ம சேர்க்க மாட்டோம். இப்படி செய்யறதுனால நமக்கு ஒண்ணு என்னென்ன பிரச்சனை இருக்கு நம்மளால ஆய்வு பண்ண முடியும். இன்னும் ஒண்ணு பிரச்சனையை சேர்க்காம இன்னும் குழப்பத்தை கூட்டாம இருப்போம். இன்னும் ஒண்ணு சின்ன சின்ன பிரச்சனைய கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தீர்வு காண முடியும். அது மட்டும் இல்லாம எந்த பிரச்சனை ரொம்ப முக்கியமா முதல் தீர்வு காணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இது நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஒரு சீரான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும்.

0: விளையாட்டு, இதை பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். முதல்ல இந்த விளையாட்டை விளையாட்டா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஆனா இதை இன்னொரு பக்கம் கொஞ்சம் நம்ம வந்து கூர்ந்து சீரியஸா கவனிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு.
1: சில சில சவால்களும் இருக்கு ஆரோக்கிய ரீதியில, உடல் ரீதியில. இது சம்பந்தமா தான் அடுத்து நம்ம பேச போறோம்.
0: பயிற்றுனர் கோச் வின் குமார் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம்.
2: இப்ப நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிக் டைப் 2 நிறைய வந்துகிட்டு இருக்கு. சோ அந்த டயபெட்டிக் டைப் 2 வர்றது, அது மட்டும் இல்லாம நம்மளோட வெயிட் கெயின் ஆகுறதுனால தான் இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால. சோ இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு முக்கிய காரணம், நம்ம கண்டிப்பா நம்மளோட உடம்போட மூவ்மெண்ட் கண்டிப்பா இருந்தே ஆகணும். நம்மளோட உயிர் வந்து இன்னும் நல்லா நிலைச்சு இருக்கிறதுக்கு இந்த உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
0: இப்ப பொதுவா உங்ககிட்ட உடற்பயிற்சி மேற்கொள்றதுக்கு பயிற்சிக்கு வருவாங்கல்ல,
2: ஆமா,
0: அவங்களை அசைக்க வைக்க கடினமா இருக்குமா இல்ல ரொம்ப இலகுவாவே பயிற்சி ஆரம்பிச்சிடலாமா?
2: ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாலும் நிச்சயமா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா அவங்களோட பாடியோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப நாள் மூவ் பண்ணாததுனால அப்ப உடம்பு வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும், நெக் ஸ்டிஃபா இருக்கும். சோ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஏறக்குறைய ஒரு வாரத்துல இருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் நம்ம அதை சரிப்படுத்திக் கொண்டு வந்துடலாம்.
0: முன்பு இருந்தவங்களுக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கும் இந்த அசையும் தன்மை குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, கூடி இருக்கா வின்குமார்?
2: ஓகே, இப்ப உள்ள காலகட்டத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த இ ஸ்போர்ட் எல்லாம் வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, உடம்போட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. சோ அப்ப அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆக்டிவிட்டி அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா நீங்க கேக்குற மாதிரி உண்மையில பாக்க போனா உடம்போட மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப 50 வயசு 60 வயசுல முன்ன உள்ளவங்களுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே இப்ப 20-30 வயசுல ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப இதுல இருந்து நம்ம வெளியாகணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இதுல இருந்து நம்ம வெளியாகிறதுக்கு ஒரே வழி அப்படின்னா ஒர்க் அவுட் நிச்சயமா இருந்தே ஆகணும், உடம்போட மூவ்மெண்ட் கண்டிப்பா இருந்தாகணும், இந்த கேமிங் டைம் கொஞ்சம் குறைச்சாகணும்.
1: ஆனா வின்குமார் இன்னொரு விஷயம், சில பேர் சொல்றாங்க நான் ரொம்ப டயட்ல இருக்கேன், சரியான சாப்பாடு தான் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க, அது மட்டும் போதுமா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு?
2: இல்ல, ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கு ஏத்த அந்த உடம்போட மூவ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நீங்க சாப்பிட்டது எதுவா இருந்தாலும் கரைக்கிறதுக்கு, சரிமானம் ஆகிறதுக்கு சரியா இருக்கும். அப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஹெல்த்தியான சாப்பாடு இருந்தாலும், உங்களோட உடம்போட மூவ்மெண்ட் எதுவுமே இல்லாம இருந்தாலும், அதுவும் நாலு பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஃபேட்டோட பர்சன்டேஜ் கூட போகும். அப்ப கண்டிப்பா உடம்போட மூவ்மெண்ட் நிச்சயமா இருந்தே ஆகணும்.
0: இல்ல நான் ஒரு 2000 அடி நடந்தா போதும், 10,000 எல்லாம் வேணாம், சரியா தான் சாப்பிடுறேன், பெரிய அளவுக்கு சாப்பிடுறது இல்ல, அது போதும் அப்படின்றது தவறான புரிதல்.
2: ஆமா, உண்மைதான். இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு ரொட்டி சனையை சாப்பிடுறாங்க, ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை தான் சாப்பிடுறேன் அப்படின்றாங்க. அந்த ஒரு கேலரி வந்து 600 கேலரி ஆகுது. ஒரு நாளைக்கு 600 கேலரி குறைக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் 3-4 hours வரைக்கும் பிடிக்குது. ஆனா கண்டிப்பா ஒரு ஆளு வந்து எப்படி இருந்தாலும் 4-3 hours ஒர்க் அவுட் பண்றது கிடையாது, ரொம்ப குறைவு. அப்ப எடுக்கிற சாப்பாட்டுக்கு ஏத்த கேலரி நம்ம குறைக்கிறதுக்கு, அப்ப எடுத்த சாப்பாடு கரெக்டா இருந்தா மட்டும்தான் நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். அப்ப எடுக்கிற சாப்பாடு இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு நான் வந்து 2000 கேலரி கிட்ட குறைக்கணும் அப்படின்னா, அப்ப அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். 2000 கேலரி குறைக்கிறது வந்து சின்ன விஷயம் இல்ல, அது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு 3 hours டைம் பிடிக்கும்.
0: 600 கேலரிக்கு 4 மணி நேரம் என்ன ஆகுறது?
2: ஆமா, அப்ப அந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் சாப்பாடு ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் சீக்கிரமா கரைக்கிறதுக்கு உதவி செய்யும்.
0: இதெல்லாம் இருக்க இந்த இணைய விளையாட்டு மின் விளையாட்டுல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்காதீங்க, அதுவுமே உங்களை சோம்பலாக்குது, அசையா சொத்தா உங்களை மாத்தி வைக்குது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி வின்குமார்.
2: ரொம்ப ரொம்ப நன்றி.
0: இந்த இணைய விளையாட்டுகள் எப்படியெல்லாம் நம்மளை சோம்பலாக்குது, நடக்க விடாம அசையாம ஆக்குது அப்படின்றத பத்தி வின்குமார் சொல்லியிருந்தாரு.
1: ஆமா, சரி, இப்ப வந்து ஒரு காச் ஒரு பயிற்சியாளரா அவர் வந்து அதை நமக்கு சொல்லியிருக்காரு. இப்ப ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, சைபஜயா பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியராகவும் இருக்கிறாரு, பேராசிரியர் டாக்டர் விக்னேஸ்வரன்.
0: அவர்கிட்ட சந்திச்சு இந்த பாடலுக்கு பிறகு பேசுவோம். இணைய விளையாட்டு அதுல இருந்து என்ன நடக்குது அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

0: மின் விளையாட்டுகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். முட்டக்கள்ளக்கி பாட்டு கேன் கருணாசுடைய குரல்ல யூத் படத்துக்காக நம்ம வந்து கேட்டிருந்தோம். மணி இப்போ 8:41 பேராசிரியர் டாக்டர் விக்னேஸ்வரன் நம்ம கூட இருக்கிறாரு. இப்போ என்ன நம்புவோம்னா, இந்த மின் விளையாட்டுக்கும் டாக்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பத்தி தான் இப்போ நம்ம விளக்க போறோம் நேயர்கள்கிட்ட.
1: சரியாக டாக்டர் விக்னேஸ்வரன் பாத்தீங்களா, மருத்துவர் மட்டும் இல்ல, நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காரு இந்த பகுடி வகை எல்லாம் இருக்குதுல்ல, சம்பந்தமான ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொண்டு இருக்கிறாரு. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் போனா, வணக்கம் தேவிகன்,
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் டாக்டர், நீங்க
2: எப்படி சந்திக்கிறோம்?
0: ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. சரி டாக்டர், இப்ப நாங்க வந்து இந்த மின் விளையாட்டுகள் இ ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த விளையாட்டு கேம்ஸ் எல்லாமே அதுலதான், ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் அதுக்குள்ளதான் வருது. இதுக்கும் இந்த பகடி வதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். இப்படி இது வந்து பகடி வதைக்கு வித்து இடுது, இந்த பூலீஸ்க்கு வித்து இடுது டாக்டர்.
2: ஓகே, இப்போ இ ஸ்பாட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் நெசசரி அந்த இ ஸ்பாட்ஸ்ன்னு கம்ப்யூட்டர் அக்சஸ். இப்போனா வந்துட்டு ஒரு பிள்ளைங்க வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணுறாங்கன்னா, அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அதோட பாசிட்டிவ் இஃபெக்ட் கூட இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசிலியன்ஸ், அவங்களோட என்ன டிஜிட்டல் லிட்ரஸி, ஒரு டெக் பர்சன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் இஃபெக்ட் கண்டிப்பாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த ட்ரான்சிஷன் ஆஃப் த டைம் அண்ட் பீரியட். ஆனால் போ போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குன்னு அந்த ஒரு டிஜிட்டல் லிட்ரஸி இல்லாதனால, டிஜிட்டல் லிட்ரஸி இல்லாதனால அதே சமயத்தில் புலிங் வந்து நம்ம பகுதி வதை ட்ரெடிஷ்னலாக பார்த்துருக்கோம், பிசிக்கல் வேர்பல் ரிலேஷனல் புலிங். ஆனால் இந்த டெக்னாலஜி இருக்கிறனால ஒரு பல மடங்கு முன்னுக்கு போயிருச்சு. எப்படின்னா சைபர் புலிங் வந்துருச்சு. இந்த இ ஸ்பாட்ஸ் வந்து, இ ஸ்பாட்ஸ்ன்னு நான் சொல்ல வரல, ஐ மீன் பொதுவாக த அக்சஸ் டு இந்த மாதிரி கெஜெட்ஸ் வந்து அந்த சைபர் புலிங் நடக்கிறதுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கு. அதுதான் வந்து ஒரு பெரிய கவலை கூட ஒரு சிச்சுவேஷனாக இருக்கு. இப்போ எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இ ஸ்பாட்ஸ் பற்றி பேசுகிறோம். ஸோ இப்போ அந்த இ ஸ்பாட்ஸ்ன்னு இருக்கும்போது ஒரு குரூப்பாக தானே தவறான வார்த்தைகள் பாய்க்கிறது, ரொம்ப டிமோட்டிவேட்டிங்கான ஒரு வார்த்தைகள் பாய்க்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது கண்டிப்பாக தட் இஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் சைபர் புல்லிங் அந்த சிச்சுவேஷன்.
0: இப்போ தனி நபராக விளையாடும் போது இது ரொம்ப குறைவு. இப்போ எப்படி ஆகுதுன்னா, இப்போ நம்ம மூணு பேர் இருக்கோம்ல, இப்போ போன அவங்க வீட்லேயும் நான் என்னோட வீட்லேயும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு குழுவாக விளையாடுறோம், அந்த சூழ்நிலையில் சொல்கிறீங்களா டாக்டர் இது?
2: கண்டிப்பாக. ஆனால் தனிமையாக விளையாடும் போது கூட கண்டிப்பாக அந்த சைபர் புல்லிங்னு போகிறதுக்கு கண்டிப்பாக அந்த ரிஸ்க் வந்து ஹையாக இருக்குது. எக்ஸாம்பிள், ஏன்னா அவங்க தனிமையாக விளாடும் போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நாட் நெசசரி கேம், பிளஸ் சோஷியல் மீடியா அக்சஸ் தனியாக தானே அக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களோட ரிஸ்க் ஆஃப் அக்சஸிங் டு த வேர்ல்ட், யார் அவங்கள வந்து அக்சஸ் பண்றாங்க தெரியாம இருக்கும் போதே அது வந்து ஒரு சைபர் புல்லிங்கா மாற வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பாக்குறோம் டிக்டாக்ஸ் அண்ட் ஆல் தி திங்ஸ், அவங்க சோஷியல் அவங்களோட அபிப்பிராயத்தை
0: வெளிப்படுத்துறாங்க.
2: சரி, அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மனப்பக்கம் வரணும். எப்படின்னா, நம்ம வந்து ஒரு சிச்சுவேஷனை வெளியாக்குறோம்னா, ஓகே வெளிப்படுத்துறோம்னா, கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அது எதிர்ப்பு கொடுக்க தெரியறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை எப்படி நம்ம எதிர்கொள்றோம் தான் முக்கியமான ஒரு சிச்சுவேஷன். சோ அந்த கோப்பிங் மெக்கானிசம் பாதிக்கிறனால தான் வந்து நம்ம பல பின்விளைவுகள் நம்ம சந்திக்கிறோம் இப்ப.
1: ஆமா, இப்ப இ ஸ்போர்ட்ஸ் தவிர டாக்டர், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ப நம்ம நேர்கள்ட்ட கூட கேட்டிருந்தோம், உங்க வீட்ல யார் யாரெல்லாம் அந்த வீடியோ கேம் எல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரே இடத்துல வந்து அவங்க ரொம்ப நேரமா அந்த

0: பாதிப்பை கொடுக்கறதுல ஒரே இடத்துல அசைவுகள் இல்லாம நம்ம உட்கார்ந்து இருக்கிற போஸ்டர் சொல்லுவோம் இல்லையா, அது கூட பாதிக்கும்.
1: சோ இது இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் ஹோல் பெரிய இக்கோசிஸ்டம். எப்படின்னா ஒரு ஒரு சைல்ட் இந்த இ கேம்ஸ் விளாடுறாங்கன்னா ஒரு சோசியல் மீடியா கெஜெட்ஸ் பாய்க்கும் போது அந்த ஒரு ஹோல் இக்கோ சிஸ்டம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரிங் டைம், ஓகேங்களா, அந்த ஏரிங் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா த லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ் இருக்கு பை அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ். ஸோ என்ன வயசு பிரகாரமாக வந்துட்டு அந்த ஏரிங் டைமை வந்து லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க.
2: ஸோ உதாரணம் சொல்லுங்க,
1: உதாரணம்னா 0 to 18 months அப்படின்னா 1.5 வயசு வரைக்கும் அறவே ஸ்க்ரீன் டைம் இருக்கக்கூடாது, அறவே இருக்கக்கூடாது.
2: இது தொலைக்காட்சியும் சேர்த்து,
1: தொலைக்காட்சியும் சேர்த்து அறவே இருக்கக்கூடாது. அன்லெஸ் ஒரு சோஷியல் கனெக்ஷன்ஸ்க்கு, இப்போ எப்படின்னா பேரண்ட்ஸ்னா
2: தூரமாக இருக்காங்க,
1: தூரமாக இருக்காங்களா, ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் பார்க்குறாங்களா, அவ்வளோதான் எல்லாம். அதுலேருந்து அதுக்கப்புறம் 18 to 24 months 2 வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் அலவுட். அதுவும் வந்து வித் சூப்பர்விஷன், சூப்பர்விஷன் கூட இல்லை டீச்சிங். அப்போனா பக்கத்தில் இருந்து அவங்கள கைட் பண்ணி இந்த எக்ஸசை வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு கொண்டு போகணும். திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங், எது வந்து சரியாக இருக்குது, எது தவறாக இருக்குது, இதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும், இந்த மாதிரி ஒரு சூப்பர்விஷனாக இருக்கணும். அதுக்கு மேலே வந்துட்டு 2 to 5 years old அதே மாதிரி தான், 1 hour a day. ஆனால் வித் சூப்பர்விஷன் எப்படின்னா பிள்ளைங்க வந்து தெரியணும் தட் பேரண்ட்ஸ் இங்கே தான் இருக்காங்க,
2: பெரியவங்க
1: கண்காணிக்கிறாங்கன்னு அந்த ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அப்போதான் வந்து அது முறையாக கொண்டு போகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா ஹெல்த் விதியில் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கு. ஸோ நான் பொதுவாக வந்து சமரைஸ் பண்ணும்போது எப்படின்னா இது செய்யும் போது அந்த 5 S நான் யூஸ்வலி சொல்லுவேன். எப்படின்னா 5 S அவங்களோட தூக்கம், ஸ்லீப், ஸ்டடி, சோஷியல் லைஃப், ஸ்பாட்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் டைம். ஸோ இது பாதிக்கக்கூடாது. சிலவங்க பார்த்தீங்கன்னா இ கேம்ஸில் வந்து நல்லா விளாடுறாங்க, சோஷியல் மீடியா நல்லா விளாடுறாங்க, ஆனால் அவங்களோட எக்ஸஸ் வந்து அது ஒரு அடிக்ஷன் ஆகி அறவே சாப்பிடாம தூக்கம் பத்தாம அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் பேட் ஆகிறதுக்கு. ஸோ இது எல்லாம் வரும்போது அப்ப கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவ் இஃபெக்ட்
2: தானுங்க.
1: ஸோ இதுல தான் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கிளினிக்கல் இஃபெக்ட் வராம பாத்துக்கிறதுக்கு அவங்க தான் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கணும்.
2: இப்போ நீங்க சொல்றீங்க, ஆனா பிள்ளைங்களை கட்டுப்படுத்துறது அவ்வளோ இலகு வான ஒன்று இல்ல.
0: அப்ப
2: அடம் பிடிக்கிறாங்க, இவங்க கோபப்படுறாங்க, போட்டு அடிச்சிடுறாங்க, சரி விட்டு போ நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு சூழ்நிலை ஆகுது. இதை கையாளக்கூடிய முறைய ஒரு பாட்டுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் டாக்டர்.
1: கண்டிப்பா
2: என்னதான் செய்யலாம் அப்படின்ட்டு இந்த பாட்டு லலிதா பாடுறாங்க, அன்பிற்கும் உண்டோ அப்படின்ற பாட்டுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் டாக்டர்.

0: இது ரொம்ப கடினமான ஒன்றா இருக்கு வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கு டாக்டர்.
1: கண்டிப்பா தேவிகன், ஏன்னா இப்ப we have to understand that நம்ம பேரண்ட்ஸும் அவங்களோட ஜெனரேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த ஒரு ரிவல்யூஷன் நடந்திருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து எக்ஸ்போஸ் டு நியூ ஃபார்ம் ஆஃப் லைஃப். ஸோ அப்போ அந்த நியூ ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல போகும்போது கண்டிப்பாக அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதைத்தான் வந்து as early as possible சிறு வயசுலேயே வந்து பேரண்ட்ஸ் வந்து அது படிப்படியாக அவங்களுக்கு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும். இப்போ நான் என்ன பொதுவாக சொல்றேன்னா டிஜிட்டல் லிட்ரஸி. எப்படின்னா எவ்வளோ நேரம் நீ ஏர் டைமை பாய்க்கலாம், அதே சமயத்தில் என்ன மாதிரி கண்டென்ட் நீங்கள் பாய்க்க முடியும், அதே சமயத்தில் ஹவு டு இன்டராக்ட், உங்கள் ஒப்பீனியன் எப்படி ரெஸ்பான்சிபிளாக வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் சொல்லலாம், வாட் ஆர் த கேம்ஸ். இப்போ அவங்க கேம் விளாடுறாங்க சரிங்களா, மதர் ஒரு மதர் சொன்னாங்க கேம் விளாடுறாங்க நல்லா அவரே ஒரு டவுன் கட்டுறாரு, தட் இஸ் வெரி பாசிட்டிவ். ஆனால் அப்போ நீங்கள் அந்த மதர் சொல்லும் போது உங்களுக்கு தெரியுது அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு அந்த பேரண்ட்ஸ்க்கு
0: அம்மாவுக்கு தெரியுது
1: அம்மாவுக்கு தெரியுது. ஆனால் சிலவங்களுக்கு வந்து பேரண்ட் பிள்ளைங்க என்ன கேம் விளாடுறாங்கன்னு அறவே தெரியாம கூட இருக்கலாம். ஸோ சில கேம்ஸ் வந்து ஏன்னா அவங்க நெகட்டிவ் இஃபெக்ட்ல தப்பா சில செயல்களை செய்யறதுக்கு கூட தூண்டுகோலா கூட இருக்கலாம். அப்ப அது பேரண்ட்ஸ் தெரியலன்னா அப்ப அடல்ட்ஸா இருக்கும் போது சில்ட்ரன் அந்த கோப்பிங் மெக்கானிசம் இல்லாத போது எந்த அளவுக்கு அவங்க வந்து இதை கோப் பண்ண முடியும், தட் இஸ் த நெகட்டிவ் இஃபெக்ட்.
2: இன்னொரு விஷயம் டாக்டர், இப்போ இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து இந்த வீடியோ கேம்லயே இருக்கிறதுனால அவங்க அந்த உலகத்திலேயே மூழ்கிடுறாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க பேசுறதுல வந்து பிரச்சனை ஏற்படுது. அப்புறம் பொது இடங்கள்ல போய் பார்க்கும்போது சொந்தக்காரங்களே யாரையும் பார்க்கும்போது அவங்க பேச மாட்டாங்க, அவங்க கண் பார்வை அந்த நேரடி பார்வை அவங்க கிட்ட இருக்க மாட்டேங்குது, அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அடிப்படை விஷயங்களை கூட அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இது எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நினைக்கிறேன், இது உண்மையா?
1: கண்டிப்பாக போகணும். அண்ட் மை ஒப்பீனியன் இதுக்கு இட்ஸ் வெரி 100% இஸ் ட்ரூ. ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த அடிக்ஷன் இருக்க பொதுவாக ரிகால் எனி அடிக்ஷன் வந்து அது வந்து பிரெயின் சம்மந்தப்பட்டது, டொப்பமின் இஃபெக்ட்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ இந்த கேம் ஆடும்போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்போது அந்த டொப்பமின் ரிலீஸ் இருக்கும்போது அவங்க அதிலே இருக்காங்க,
0: மூழ்கிடுறாங்க.
1: ஏன்னா தேய்க்கும் போது கண்டிப்பாக they feel the pleasure of success. So adanalu onnu irukano ana dothitta and oru veri illa na thirupi ponu nu. So appo andha mari irukkumbodhu avungale ariyama and the time spent umba neram irukkumbodhu இதுதான் வந்து சோஷியல் வந்து சோஷியல் ஐசோலேஷன் சொல்லுவாங்க. எப்படின்னா அவங்களே வந்து தனிமைப்படுத்திக்கிறாங்க இந்த கேம்லயே முழுகி போறது சோஷியல் மீடியால. அப்ப ஒரு நார்மல் சோஷியல் ஸ்கில் ஆஃப் யாருக்கிட்ட எப்படி பேசுறது, ஒரு ஹாய் சொல்றது, ஒரு பிரச்சனை நடந்தா அதுல இருந்து எப்படி வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், இதெல்லாம் தெரியாமே வந்து நிறைய பிள்ளைங்க இப்ப வாழ்றாங்க. அதுதான் வெரி.
2: இப்போ நீங்களும் மாணவர்கள் எல்லாம் சந்திக்கிறீங்க பல்கலைக்கழகங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது கவனிக்க முடிஞ்சல நீங்க ஆராய்ச்சியும் பண்ணிருக்கீங்கல்ல?
1: கண்டிப்பா
2: நிறைய பேர் வந்து சந்திச்சு
1: பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்க வந்து ஒரு கூட்டமாக ஒரு குரூப் பிள்ளைங்க விளையாடும் போதே ஒரு நார்மல் ஸ்கூலில் அவங்களே அவங்க தனியாக அவங்களோட வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, விச் மீன்ஸ் அவங்களோட கெஜெட்டோட. ஆனால் அவங்கக்கிட்ட போய் பேசும்போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா இந்த ரியாலிட்டி லைஃப்பில் நடக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கும் போது தான் அந்த எக்ஸைட்மெண்ட்டே அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்க.
0: இந்த வெற்றியை கூட அவங்க பெருசாக கொண்டாடுறது இல்லை வாழ்க்கையில் நிஜத்தில்.
1: எஸ் நிஜத்தில். ஸோ இந்த மாதிரி பிரிவல் வரும்போது தான் அந்த டிஜிட்டலில் அந்த அளவுக்கு அவங்க ஈடுபாடு இருக்கும் போது அது ஒரு வேர்ல்டாக இருக்குது. இப்போ அந்த வேர்ல்ட் பிகம்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா ஏஐயும் வந்துருச்சு. சில நேரத்தில் ஏஐ வந்து உண்மையாக சொல்கிறாங்களா பொய்யா இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல, அந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த லைஃப்பில் வி ஆர் ப்ரிப்பேர்ட் இன் டிஜிட்டல் வேர்ல்ட்.
0: சரி டாக்டர், இப்போ நிறைவு பகுதிக்கு வர்றதுக்கு முன்னுக்கு ஒரு கேள்வி. நம்ம ரொம்ப நாளைக்கு முன்பு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு அமெரிக்காவில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது, கொலை சுற்றுறது அந்த மாதிரி சம்பவங்கள் மாணவர்கள் மத்தியில் நடக்குது, இதுக்கு இந்த மாதிரி இணைய விளையாட்டுகள் ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம தென்கிழக்காசிய நாடுகள்லயே நம்ம நாட்டிலேயே சில சம்பவங்களை பார்க்க முடிகின்றது இல்லையா, இது ஒரு சமுதாயத்துடைய வளர்ச்சியை எந்த அளவுக்கு வந்து பாதிப்படைய செய்யும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஆய்வுகள்லாம் மேற்கொண்ட பிறகு இதை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கும், இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க.
1: இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் தேவியன். கண்டிப்பாக நம்ம இது முன்னே பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடக்குது. அதனால வந்து நான் இ கேம்ஸ் மட்டும் சொல்லலை, விச் மீன்ஸ் இந்த ஒரு பிள்ளை வந்து இந்த அளவுக்கு இந்த வயசில் செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் என்வாயரன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கலாம். நம்மளுக்கு தெரியுறது வந்து அவங்க கேம் விளாண்டுருக்காங்கன்னு, ஆனால் எந்த அளவுக்கு அவங்க மனநலம் பாதிச்சிருக்கலாம், சம்டைம்ஸ் பகடிவாதியில் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கலாம், அந்த ஒரு ரிவெஞ்ச் அந்த ஒரு ரிவெஞ்ச்க்காக வந்து இந்த மாதிரி செய்யக்கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால நான் பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வரேன்னா, டீனேஜர்ஸ் இப்போ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிஃபோர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்க எப்படி யோசிக்கிறது, அவங்களோட ஆக்ஷன், அவங்களோட லைஃப் ஸ்டைல்
0: வாழ்க்கை டிஃப்ரெண்ட்
1: வாழ்க்கை. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட் நெசசரி பகடிவாதியில் மட்டும் இல்லை, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், ஏர்லி சைல்ட்ஹுட் பிரெக்னன்சி மீன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி வயலன்ஸ், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வந்து அவங்கள பாதிக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு டீனேஜர்ஸ் ஆர் பிள்ளைங்களை வந்துட்டு கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போக போகிறோம்னா அந்த ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும். ஆனால் பேரண்ட்ஸ்க்கே வந்து அந்த விழிப்புணர்வு இருக்கணும். பகிடிவதைனா என்ன, e-games-னா என்ன, சோஷியல் மீடியானா என்ன, அதை எப்படி வந்து நம்ம எதிர்கொள்ளணும், வாட் இஸ் த ரைட் வே டு யூஸ் சோஷியல் மீடியா, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து தெரியும் போது தான் அந்த நாலேஜ் வந்து படிப்படியாக பிள்ளைங்களுக்கு கொண்டு போகணும்.
0: இதை தெரிய வைக்கிறது பெற்றோர்களுடைய பொறுப்பு. இருக்கிற வேலையில் எதையும் நாங்க தெரிஞ்சுக்கணுமா டாக்டர்?
1: கண்டிப்பா.
2: ஏன்னா அவங்க தப்பிக்கிற ஒரே விஷயம் இந்த கெட்ஜெட்டை கையில கொடுக்கிறது தான்.
1: அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா வருது. தட் இஸ் நாட், அது ஒரு சொல்யூஷனா இல்ல. சோ அவங்க வந்து ஒரு அன்சார்டட் வேர்ல்டுக்கு வந்து டைரக்டா கொண்டு போறாங்க விதவுட் அந்த ஒரு ரிஸ்க் தெரியாம.
0: ஆனா டாக்டர் இதெல்லாம் இருக்கு, இதுல இருந்து நன்மைகளுமே இருக்கு.
1: கண்டிப்பா
0: நீங்க இந்த விளையாட்டாளர்கள் கூட எல்லாம் பயணிக்கிற பொறுப்பு எல்லாம் உங்களுக்கு இருக்கு. அப்படி எல்லாம் பாக்கும்போது இதுல இருந்து வரக்கூடிய நன்மைகளை கொஞ்சம் எடுத்து சொன்னா கொஞ்சம் மனசும் திருப்தியா இருக்கும் உங்களுக்கு.
1: அதனாலதான் நான் சொல்றேன், பிகாஸ் நன்மைகள் வந்து பல விதமா நம்ம பாக்கலாம். எக்ஸாம்பிள், இன் டர்ம்ஸ் ஆஃப் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அவங்களோட ஃபைன் மோட்டோ ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரெயின் ப்ராசஸ், ஃபாஸ்டா ரியாக்ட் பண்றாங்க,
0: சிந்திக்கிறாங்க.
1: எஸ், அதே சமயத்துல வந்து அதனால வந்து அவங்களுக்கு வந்து கூட ஆர்வம் வர வாய்ப்பு இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் கோடிங், கண்டென்ட் கிரியேஷன், இந்த மாதிரி அந்த வகையில போலாம். அதே சமயத்துல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இ கேம்ஸ் விளாடுறாங்க வச்சுக்கோங்க, வெளியில தான் நம்ம டீம் ஒர்க் பார்க்கணும் இல்ல, இ கேம்ஸ்ல ஒரு டீம் ஒர்க் தான். ஏன்னா ஒரு டீமா விளாண்டா தான் அவங்க ஜெயிக்க முடியும். சோ அதுலயே வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அந்த டீம் ஒர்க், லீடர்ஷிப், இதெல்லாம் வந்து நம்ம அதுல வந்து ஹவ் டு சே வெளிப்படுத்தலாம். அதே சமயத்துல எஜுகேஷன் பெனிஃபிட், நம்ம இ கேம்ஸ் மட்டும் இல்ல, இப்ப பிள்ளைங்க வந்துட்டு வேர்ட் கேம்ஸ் விளாடுறாங்க, பசல்ஸ், அது அந்த டவுன்ஷிப் கட்டினாங்க, ஆல் தீஸ் ஆர் இம்ப்ரூவிங் த அகாடமிக் அபிலிட்டிஸ், இம்ப்ரூவைசிங் த ஸ்கில். இந்த புக் படிக்கணும் தான் இல்ல, இப்ப வந்துட்டு டிஜிட்டல்லே வந்து அந்த ஏஐ எப்படி நம்ம சொல்றதோ அந்த கம்ப்ரிஹென்ஷன் இஸ் பெட்டர், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ கண்டிப்பா அதெல்லாம் ஆல் தீஸ் ஆர் பாசிட்டிவா பாத்துக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து ஈவன் ஃபார் அடல்ட்ஸ் ஒரு ரெக்ரியேஷனல், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு பீரியடாக கூட இருக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு. சரி, கொஞ்சம் போர்ட் கேம் விளாடுவோம், சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களோட இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டெம்பரரியா டைவர்ட் பண்றதுக்கு இது ஒரு டூலா இருக்கு.
0: டக்குன்னா அதை வாங்கி வந்து ஒரே எல்லா இடத்துலயும் வச்சிருக்க முடியாது. கை தொலைபேசி பட்டுன்னு விளையாடும்.
1: அதே சமயத்துல ரிசிலியன்ஸ் எப்படின்னா விடாமுயற்சி, தோத்துட்டாங்களா இல்ல நான் ஜெயிக்கணும். ஸோ அந்த மாதிரி பிசிக்கலா வந்து போய் ஃபுட்பால் விளாண்டுதான் அந்த மாதிரி, ஐ மீன் டிஃப்ரெண்ட் கேம் விளாடுவேன், இதுலயும் வந்து தோத்துட்டா கண்டிப்பா நான் திருப்பி வருவேன், அந்த மாதிரி ஒரு ரிசிலியன்ஸ் கூட நம்ம இ கேம்ஸ்ல டிஜிட்டல் மீடியா நம்ம பார்க்கலாம். ஆனா இதுல என்னன்னா எங்க தான் அதோட பவுண்டரி,
0: கட்டுப்பாடு
1: எங்க, அந்த கட்டுப்பாடு.
2: சரி டாக்டர், நிறைவுக்கு வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்களை தொடர்பு கொள்ளணும், இல்ல உங்களுடைய நீங்க உங்களுக்கு சமூக ஊடகங்கள் எல்லாம் இருக்கலாம், அப்படி எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம், அவங்க உங்ககிட்ட வந்து இது போன்ற ஆலோசனைகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு?
1: கண்டிப்பா போனா they can follow my social media page, Dr. Vigneswaran Subramanian, Facebook, Insta and TikTok. Adhe samayathula enoda website www.drsvigneswaran.com. So enoda work pandra programs alla adhula na potruken, or neradiya kuda they can WhatsApp me, my number 012-423-2307.
0: Sir, in the link vandu engalude samuga valaithalathula padivu pandrom, neenga neradiya doctor ta kelvigal la ketukalam. Kadaisiya neenga sonnadhu mattum appa
2: சொன்னார்.
0: கையில இருக்கு, எப்படி அதை வந்து சரியா பிடிச்சுக்கிறோம், எப்படி அதை விடுறோம் அப்படின்றதுல
2: அதை அலசி ஆராய்ந்து பார்ப்போம்.

குட் நைட் படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல். இப்போ அன்பை காட்டி பிள்ளைங்களை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது, ஆனா இப்ப அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. டாக்டர், அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் நாங்க கேம் விளையாடக்கூடாது, ஏன் நாங்க ஆன்லைன்ல வந்து விளையாடக்கூடாதுன்னு விட மாட்டீங்கன்னு, எப்படி அவங்களை கட்டுப்படுத்த

0: பிரதமரின் சீன பயணம், பொருளாதார இலக்கவியல் ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம். கல்வியை தேர்ந்தெடுக்கும் அவா மாநிலங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். வணக்கம், சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் நெக்ரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் நியமனங்களை ரத்து செய்தது தொடர்பில் நேற்று மாலை அந்த மாநில ஆட்சியாளர் துவாங்கு மோரேஸ் துவாங்கு மூனாவேரை சந்தித்தார். அந்த சந்திப்பு ஏறக்குறைய 1 மணி நேரம் நீடித்தது. மாலை சுமார் 6:57 அளவில் பிரதமரை ஏற்றுச் சென்ற வாகனம் நெக்ரி செம்பிலான் அரண்மனையிலிருந்து வெளியேறியது. ஆளும் தலைவர்கள் நால்வர் துவாங்கு மோரேஸை யங் டி பர்துவான் பிசார் பொறுப்பிலிருந்து நீக்குவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து அந்த மாநிலத்தின் நிலைமை ஏப்ரலிலிருந்து இழுபறியாக உள்ளது. இவ்வேளை இன்று தொடங்கும் பிரதமரின் ஷாங்காய் ஹாங்ஸோ அலுவல் பயணம் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதோடு இலக்கவியல் வர்த்தக கட்டமைப்பை மேம்படுத்தும். அதுமட்டுமின்றி தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சீன பிரதமர் லீ ஜியாங் உடன் இருதரப்பு சந்திப்பை நடத்தவுள்ள பிரதமர் 2026 ஷாங்காய் தொழில்திறன் மாநாட்டிலும் 5வது உலகளாவிய இலக்கவியல் வர்த்தக கண்காட்சியிலும் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின் மூலம் பாரம்பரிய துறைகளுக்கு அப்பால் டிபேட், இலக்கவியல், பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஆராய்வது குறித்தும் கவனம் செலுத்தப்படும். உயர்கல்விக் கழக மாணவர்கள் மாநிலத்தின் அடிப்படையில் தங்கள் கல்வி தேர்வுகளை மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம். மாறாக நாடு முழுவதும் வழங்கப்படும் பயிற்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு பரந்த அனுபவங்களை வழங்குவதில் மாநிலங்களுக்கு இடையிலான கல்விசார் இடம்பெயர்வு அவசியமாவதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடேரி எடுத்துரைத்தார். இது தவிர அறிவுசார் பயணத்தின் மூலம் அனுபவத்தையும் ஆற்றல்களையும் செழுமைப்படுத்த இயலும் என்றும் அவர் கூறினார். கல்வி அமைச்சின் கீழ் தனியார் கல்விக் கழகங்களை நடத்தும் நிறுவனங்கள் குறைந்தது 30% பூமி புத்ரா பங்குரிமையை கொண்டிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இனி கட்டாயமன்று. கல்வித்துறையின் தற்போதைய தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு இந்த ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதுமட்டுமின்றி நாட்டின் கல்வி அமைப்பின் மேம்பாட்டிற்கு பங்களிப்ப விரும்பும் எல்லா தரப்பினருக்கும் அதில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருப்பதையும் உறுதி செய்கிறது. நாளை முதல் செப்டம்பர் 26 மீடெக்கில் நடைபெறும் 22வது மலேசிய பன்னாட்டு ஹலால் கண்காட்சி மிஹாஸ் 45 நாடுகளிலிருந்து 50,000 பார்வையாளர்களை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கண்காட்சியில் 1,700 நிறுவனங்களை உள்ளடக்கி 2,400 முகப்புகள் இடம்பெறும் என்று மலேசிய வெளிவாணிக மேம்பாட்டுக் கழகம் மார்ச்சேட் தெரிவித்தது. வர்த்தக பார்வையாளர்களும் பொதுமக்களும் தங்கள் வருகையை திட்டமிட உதவும் மிஹாஸ் AI அமைப்பை அணுகும் வகையில் மிஹாஸ் இணையதளம் மூலம் பதிவு செய்யுமாறு ஊக்குவிக்கப்படுகின்றனர். மலேசியா மேற்காசியாவிலிருந்து அதிகமான சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் பொருட்டு ஐக்கிய அரபு சிற்றரசு, வளைகுடா ஒத்துழைப்பு மன்றம் ஆகியவற்றுடன் வான் போக்குவரத்து இணைப்பையும் சுற்றுலாத்துறை ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் சுவா சுன்ஹுவா இம்மாதம் 13 முதல் 17 துபாய்க்கு அலுவல் பயணம் மேற்கொண்டார். அந்தனோடே விமான நிறுவனங்கள், சுற்றுலா நிறுவனங்கள், தொழில்துறை நிகராளிகள் என பலதரப்பு கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாக துரிசம் மலேசியா கூறியது. மலேசியர்களின் சராசரி மாத ஊதியம் 2025 4.1% அதிகரித்து 3,803 ரிங்கெட்டுக்கு உயர்ந்ததாக மலேசிய புள்ளியியல் துறை கூறுகிறது. இது முந்தைய ஆண்டு 3,652 ரிங்கெட்டாக இருந்தது என்று அந்த துறை வெளியிட்டுள்ள 2025 ஊதிய கணக்கெடுப்பு அறிக்கை காட்டுகிறது. கடந்த ஆண்டில் சராசரி, இடைநிலை ஆகிய இரு வகையிலான மாதாந்திர ஊதியங்களிலும் காணப்பட்ட ஆக்ககர வளர்ச்சி, தொழிலாளர் சந்தை, அவர்களின் வருவாய் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள மேம்பட்ட முன்னேற்றத்தை புலப்படுத்துகிறது. ஜோஹர் தஞ்சோங் சிலிடி கம்புங் படாங்கில் தனது உறவினரால் ஆற்றில் வீசப்பட்டதாக நம்பப்படும் 5 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். அந்த 37 வயது நபர் கடும் சினமடைவதற்கு முன்னதாகவே அச்சிறுமியை ஆற்றில் வீசியதோடு பாராங்கத்தியுடன் 40 வயது ஆடவரை துரத்தியதாக நம்பப்படுகிறது என்று கொத்தாத்திங்கி காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் யூசப் ஒத்மான் தெரிவித்தார். சந்தேக நபர் மனநல சிக்கலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு துன்புறுத்தல் சட்டம் பிரிவு 302 கீழ் விசாரிக்கப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: இனப்படுகொலை போன்ற பெரும் அட்டூழியங்கள் தொடர்பான விவகாரங்களில் ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் நிரந்தர உறுப்பினர்கள் தங்களது ரத்து அதிகாரத்தை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்ற முனைப்புக்கு பிரிட்டன் ஆதரவு தெரிவித்துள்ளது. மெக்சிகோவும் பிரான்சும் 2015 முன்மொழிந்த இந்த முனைப்பு தற்போது 128 நாடுகளின் ஆதரவை பெற்றுள்ளதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜென் நோல் பெரட்டோம், மெக்சிகோ சபா ரொபேட்டோ வெலஸ்கோவும் கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளனர். ஐநா உறுப்பு நாடுகளில் 1/3 என்ற இலக்கை அடைய இன்னும் ஒரு நாட்டின் ஆதரவு மட்டுமே தேவைப்படுகிறது. யுக்ரைன் மீதான போருக்காக ரஷ்யா மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகளை ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் நிலைநிறுத்த வேண்டும் என்று அதன் வெளிவரவு கொள்கை தலைவர் கஜா கலாஸ் வலியுறுத்தியுள்ளார். நியூயார்க்கில் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பிறகு ஊடகத்தாரிடம் பேசிய அவர், ரஷ்யாவின் போருக்கு எதிரான நடவடிக்கைகளில் தடைகள் முக்கிய அம்சமாக இருப்பதாகவும் அதன் மூலம் மோஸ்கோவுக்கான நிதி மூலங்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும் கூறினார். அமெரிக்க மேற்கு கரை பகுதியில் எல் நினோ கடுமையான பாதிப்பை கொண்டுவரும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் கலிபோர்னியா ஆளுநர் கெவின் நியூசம் அவசர நிலையை அறிவித்தார். வரும் மாதங்களில் அந்த வட்டாரத்தில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய சூறாவளி கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வழக்கத்திற்கு மாறான உயரமான அலை கடலோர பகுதியில் வெள்ளத்திற்கு வித்திடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எல் நினோ காலநிலைக்கு எதிரான இந்த உத்தரவு மணல் மூட்டை போன்ற வெள்ளத்தடுப்பு பொருட்களை முன்கூட்டியே தயார் நிலையில் வைப்பதற்கும் வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தோனேசியாவில் நடைபெறும் 2026 ஃபிஃபா ஆசியான் கிண்ண காட்பந்து ஹரிவாமலாயா இடைக்கால தலைமை பயிற்றுநர் தன் செங் ஹோ தனது ஆட்டக்காரர்கள் மூவர் காயமடைந்ததை தொடர்ந்து அணியை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஃபாரிஸ் டேனியல், செர்கே அகூரோ, ரோமெல் மொரோலோஸ் ஆகியோரின் உடல் தகுதி இன்னும் 100 விழுக்காட்டை எட்டவில்லை என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் அணியிலிருந்து விடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு மாற்றாக ஹரி ஹைகால், ஷாரிர் பாஷா, பவுசுல் ஹோசே ஆகியோர் களமிறக்கப்படுவர். பன்னாட்டு காட்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோ அந்த உலக அமைப்பின் முடிவெடுக்கும் நடைமுறைகளை சீராக்கம் செய்வது குறித்து அதன் 211 உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்த பரிந்துரைத்தார். உலக கிண்ணத்தில் தனியார் முதலீட்டை அனுமதிக்கும் திட்டம் கைவிடப்பட்டதை தொடர்ந்து இன்ஃபான்டினோ மீது விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்த அழைப்பு வந்துள்ளது. இதற்கான தொடக்க முன்மொழிவுகளை அக்டோபர் 15 திட்டமிடப்பட்டுள்ள ஃபிஃபா கூட்டத்தில் பரிசீலிக்க குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமரின் சீன பயணம் பொருளாதார இலக்கவியல் ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம். கல்வியை தேர்ந்தெடுக்கும் அவா மாநிலங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. மணி 9:13 நிமிடங்கள். இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேசுறதுக்காக உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. அதனால நீங்க என்ன பண்ணணும், எங்க கூட தொடர்ந்து இணைந்திருங்கள். நீலோத்தி வருது, கேட்கலாம்.

0: சுராஜ் சந்தோஷ் சின்மாய் பாடிய பாடல் 9:18 இப்போ இன்றைக்கு தேதி செப்டம்பர் 22. அக்டோபர் 22 வரும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளி அலை ரொம்ப அதிகமா வீச தொடங்கும். ஏன்னா அங்கிருந்து தீபாவளிக்கு ஒரு 2 வாரம் தான் காத்திருக்கின்றது.
1: நவம்பர் 9
0: அங்க 2 வாரத்துல தீபாவளி வரப்போகுது. இப்பவே நீங்க வந்து வானொலி தொலைக்காட்சி சமூக வலைத்தளங்கள் எல்லாம் தீபாவளி பத்தி பேசுறதெல்லாம் தெரியுது. டிக்டாக் பக்கம் திறந்தீங்கன்னா தீபாவளி விற்பனை எல்லாம்
1: விற்பனை பண்ணுவாங்க, அதுக்குள்ள அந்த கடைகளுடைய விலை வந்து 400 ரிங்கிட்டாக, அதாவது 85 விழுக்காடு குறைச்சிருக்காங்க.
0: ஆமா, அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லிருக்காங்க 400 ரிங்கிட் அப்படி நிர்ணயிச்சிருக்காங்க. 30 வெள்ளி வந்து உரிமை கட்டணம், 150 ரிங்கிட் வந்து சேவை கட்டணம், 150 ரிங்கிட் வந்து தள வாடகை மற்றும் 70 ரிங்கிட் வைப்பு தொகை உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா ஒரு வியாபாரிக்கு 400 வெள்ளி மட்டும்தான் இந்த கடைகளை ஏலம் எடுப்பதற்கு செலவு செய்யப்பட உள்ளது அப்படின்றது மாநகர விவரத்தை வந்து நம்முடைய அமைச்சர் ஹனாயோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க.
1: இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா 21 நாட்கள் தான் வந்து இந்த தீபாவளி பஜார் இருக்கும்.
0: ஆமா,
1: ஆனா இப்ப வந்து 30 நாட்களாக நீட்டிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதே மாதிரி இதுக்கு முன்னுக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா 1626 ரிங்கிட் வந்து கட்டியிருக்காங்க அந்த 21 நாட்களுக்கு. ஆனா இந்த முறை 30 நாட்கள் ஆக்கி அதுக்கு 400 வெள்ளி தான் வந்து உங்களுக்கு கட்டணம் விதிக்கப்படுகின்றது.
1: அங்க தீபாவளி சந்தைகள்ல ஈடுபட போறவங்க அந்த வியாபாரிகளுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க கொடுத்த விஷயம் வந்து 75 விழுக்காடு அப்படின்றது மிக பெரிய அளவிலான ஒரு
0: நகராண்மை கழகத்திடம் மட்டுமே விண்ணப்பத்தை செய்ய முடியும் 30 நாட்களுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் உங்களுக்கு வாங்கி தரேன் சொல்றவங்க எல்லாம் நம்பாதீங்க அப்படின்றதையும் அமைச்சர் ஹனாயோ வந்து சொல்லியிருக்காங்க. இதனால எவ்வளவு பேர் வந்து பணம் இழந்திருக்கிறாங்களா, இதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் வியாபாரிகளே. இந்த காலகட்டத்தில் ஏன் தேவையில்லாத நீங்க போய் இவ்வளவு செலவு பண்றீங்க நடுவில் இருக்கிறவங்களுக்காக அப்படின்றதையும் அவங்க வந்து முன் வச்சிருக்காங்க.
1: இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நல்லபடியா நம்ம சிறு வியாபாரிகள் இதுக்கப்புறம் நீங்க டிபிகேல் வெப்சைட்ல இணையதளங்கள்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் இடம் இருக்கான்னு தெரியல, ரொம்ப தாமதம் ஆகிட்டு இருக்கு.
0: அக்டோபர் 9 தொடங்கி நவம்பர் 7 வரைக்கும் தும் சம்பந்தன் காம்ப்ளெக்ஸ் வாகன நிறுத்தும் இடத்தில் ஜலான் புனுஸ் 6 பகுதியிலும் மொத்தம் 172 வர்த்தக இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிவிகேலுடைய அகப்பக்கத்துக்கு போய் இந்த விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்றதையும் இந்த இடத்துல நாங்க சொல்லிக்கிறோம். அப்புறம் தீபாவளி வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு போனா
1: நல்லபடியா போகுது,
0: வருஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்னெல்லாம் செய்யணும்னு. அதனால எதிர்ப்பையே சோகமா
1: இருக்கு.
0: நீங்களும் காத்திருங்கள், மின்னலுடைய தீபாவளி பாடல் 2014 வெளியிடப்பட்டது, அதை இப்ப நம்ம கேட்கலாம்.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
2: மலரும் நினைவுகளில்
3: வர்மம் என்று சொல்லும் போதே அந்த காலத்திலிருந்து வர்மத்துல அடிபட்டால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று ஒரு பயம் இருந்தது. அதனால அதனை மறைத்து வைத்தார்கள். சித்தர்கள் சொன்னதை வந்து அதுக்கு பிறகு உள்ளவர்கள் தான் அதை மறைத்து வைத்தார்கள். இதனை வந்து அதை வந்து பரம்பரையாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான், வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனா என்னுடைய அப்பா வந்து 88 பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்.
2: கில்லானை சேர்ந்த வர்மக்கலை நிபுணர் டாக்டர் கன்னியப்பன்.
4: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: வந்தது தீராஜ் சாஹித் ஆதி வித்யா அவங்களாம் சேர்ந்து பாடி இருந்தாங்க. 9:36 ஆயிருச்சு. ஐபான் ஒன்றரை பத்தி தான் உங்ககிட்ட இப்ப நாங்க அறிமுகப்படுத்த போறோம்.
1: அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, தவறான தகவல்களை என்னைக்கும் பகிராதீங்க, அது சரியான்றத சரி பார்க்கணும்ன்றது தான் அந்த ஐஃபா.
0: இப்போ முன்பெல்லாம் வந்துட்டு அந்த அகப்பக்கத்துக்கு போய் அங்க நம்ம சரி பார்த்துக்கலாம் சிபர் நாரிஞ்சு அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப இலகுவா வாட்ஸ்அப் மூலமாகவே மலேசியர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த ஐஃபாவை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப கண்டிப்பா உங்க வீட்டுல இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது உங்க கிட்ட ஒண்ணு சொல்லி இது உண்மையானு கேட்டிருப்பாங்க, நீங்க இதெல்லாம் உண்மை இல்லை அப்படி சொன்ன சூழல் வந்து நடந்திருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்மளே சொந்தமாவே தெரிஞ்சுக்கிறதுக்கான முறையை தான் இந்த ஐஃபா வந்து கொண்டு வந்திருக்கிறது.
1: இந்த ஐஃபா வந்து ஒரு நுண்ணறிவு தான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபேக்ட் செக் அசிஸ்டன்ட், அதனால தான் ஐஃபா அப்படினு சொல்றாங்க. இது ஒரு AI, இது கிட்ட நீங்க தான் சரி பார்க்க போறீங்க, அதுதான் சொல்லப் போறது, இது தவறான தகவல் பரப்பாதீங்க அப்படினு.
0: நீங்க என்ன பண்ணனும்னா வாட்ஸ்அப் தான் பண்ண போறீங்க. 03-8688-7997 அப்படிங்கற ஒரு எண்ணை கொடுத்திருக்காங்க. இந்த எண்ணுக்கு நீங்க பதிவு பண்ணீங்கன்னா அதே தான் sibanaji.my இருந்தது இல்லையா, அதுவே தான். முன்பு வந்து நீங்க கூகுள் பண்ணி அதெல்லாம் சரி பார்க்கணும், இப்போ அதற்காக ஒரு வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கி இருக்காங்க. நீங்க இப்ப கேள்விப்படுறது என்ன அப்படின்றத பதிவிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உங்களுடைய மெசேஜ் என்னன்றத பதிவிட்ட பிறகு நீங்க அதை அனுப்பி வைக்கணும். நீங்க இந்த எண்களுக்கு அனுப்பின பிறகு அது இது சரியா இல்லையா அப்படின்னு வந்து சொல்லும். இப்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரியவங்க மூத்தவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, அரசாங்கத்துல இந்த உதவித்தொகை கொடுக்கறாங்களாமே, இதை கொடுக்கறாங்களாமே அப்படின்னு இல்லாதது பொல்லாதது இந்த கதைகள்லாம் யாரோ அவங்க கிட்ட சொல்லி இப்படி வந்து அவங்களை குழப்பிடுறாங்க. அதே மாதிரி ஒரு தரப்பினருக்கு இந்த உதவித்தொகை போய் சேரும். இப்ப உதாரணத்துக்கு போனா இப்ப உடல் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே, இவங்களுக்கான இந்த தொகையில எல்லாருக்குமே கிடைக்குது அப்படின்னு யாரோ வந்து கிளப்பி விட்டுருவாங்க. அப்ப வீட்டுல இருக்கிற பெரியவங்க கேட்பாங்க, நம்ம நியாயப்படுத்தும் ஒரு தடவை ரெண்டு தடவை பரவாயில்ல, அதை தொடர்ந்து கேட்கும் போது நமக்கு கோபம் வரும். இதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க, இதை கொடுத்து நீங்களே சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது.
1: ஐபான் மோடு இருக்குது, சரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம், தவறான விஷயங்களை பகிர்ந்தாலே நம்ம வந்து
0: உங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கு. அடுத்த பாட்டு வருது உங்களுக்காக, தனுஷ் அறிவு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறாங்க இட்லி கடை படத்துக்காக.

0: என் ஜாமி தான் தானே, அடுத்தது என் சாமி கொடுக்கிற மழை தான். ஆனா அந்த மழையை சில நேரத்துல பொறுத்துக்க முடியாத ஒரு சூழல். கோலலும்பூர்ல தான் எப்படிப்பட்ட மழைனா, டெரிசல் தாண்டி வெள்ளம் ஏற்பட்டு தொடர் மழை. நேற்றெல்லாம் புவனா இந்த பங்சார் பந்தாய் டலாம்லாம் ஒரு சாயங்கால நேரத்துல ஆரம்பிச்ச அந்த மழை தூரல் இருக்கு இல்லையா, இன்றைக்கு அதிகாலை வரைக்கும் நிக்கவே இல்லை. லேசா அந்த தூரல் அப்படி ஈரப்பதம் இருக்கிற ஒரு சூழலா தான் இருந்தது. ஆனா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னுக்கு எல்லாரும் புலம்பணும். என்ன அப்படின்னா, ஒரே புகை மூட்டமா இருக்கு, மழை வந்தாலும் நல்லா இருக்கும், கண்ணெல்லாம் எரியுது, கண்ணாடி எல்லாம் சாத்துங்க அப்படின்னு. இப்ப மழை வந்துட்ட பிறகு மழையே கொஞ்ச நேரம் நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மழை பெய்யுது. இந்த உலகம் நம்ம கிட்ட எதையோ சொல்ல வருதோ, அது நமக்கு புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு கூட தோணுது இல்ல.
1: அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற புகை மூட்டம் நிலவரத்துக்கு மழை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நமக்கு பிடிக்குதோ இல்லையா அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செயற்கை மழை பொழிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த செப்டம்பர் ஆரம்பத்துல 3ஆம் தேதி வாக்குல பாத்தீங்கன்னா, செயற்கை மழை பெய்யறதுக்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டிருக்காங்க. எந்த ஊர்ல பாத்தீங்கன்னா, பெர்லிஸ் கிடா, பேரா, ஜோஹர், மலாக்கா, நெகர் சிம்லான் போன்ற மாநிலங்கள்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இந்த செயற்கை மழை எல்லாம்
0: அவ்வளவு
1: புகை மூட்டம் திரும்ப வந்தாரு.
0: ஆனா
1: கூப்பிட்டு நானே வந்திருப்பேனே அப்படின்னு
0: கூப்பிட்டமே வரலையே.
1: அந்த மழை வந்துட்டேன்
0: இல்லையே, மயிலே மயிலே இறக போடுனா அது வந்து இறக
1: போடாதான்.
0: அந்த மாதிரி மழையே மழையே வானா அது வரக்கானோ, திடீர்னு பாத்தீங்கன்னா வானம் பொழிகிறது, அந்த அளவுக்கு பொழிஞ்சுகிட்டு இருக்கு.
1: விடாது
0: பெய்யுது காலையில வரும்போது.
1: கோலாலம்பூர்ல இன்றைக்கு வானம் தெளிவா இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. கூச்சிங் கொத்தக்கிணா மழையா, மழை வர்றதும் நல்லதுதான் அப்படின்ட்டு.
0: பர்லிஸ் கிடாலெல்லாம் காலையில எல்லாம் மழை இருக்கும், இரவுலதான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பினாங்களை கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா, இன்றைக்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பேரால ஏறக்குறைய நாள் முழுக்க மழை மாதிரியான ஒரு பதில தான் வந்து கொடுத்துருக்காங்க. கோலாலம்பூரை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சொன்னபடி கேட்க மாட்டோமே போனா.
1: என்ன நான் ஒண்ணு கவனிக்கிறேன்னா, இந்த சீதோஷண நிலை சரிப்பாப்புள்ள வந்து 30 இருக்கு. இப்ப வெள்ளம் மலேசியாவே
0: குழுகுளுன்னு
1: எல்லாம் 25, கோத்தாக்கினா 25, கோலாலம்பூர் 27 இருக்கு. எல்லாம் வந்து குழுமையாதான் இருக்கு, எதுவுமே 30 வரைக்கும் கூட போகல.
0: சிலாங்கூர்ல இன்றைக்கு நாள் முழுக்க

நெரிசலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க.

0: பீட்டுல கானா பரஞ்சோதி அப்படின்ற நம்ம உள்ளூர் பாடகருடைய குரல்ல வந்த பாட்டு தான் அது. மணி இப்ப 9:55 ஆயிருச்சு. இன்னைக்கு வணக்கம் இன்னெல்லாம் நிறைய கதைகள் பேசணும். இங்க பாருங்க, டிவி 1 ஹரி சூச்சி மலேசியா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நாள் இருக்கு. என்ன எல்லாம் சுத்தப்படுத்துற நாளோ
1: அதாவது சாலையில விபத்து ஏற்படுவதற்கு, விபத்து இல்ல நெரிசல் ஏற்படுவதற்கு காரணம் வந்து அதிகமா மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தோம். ரொம்ப தெளிவா மக்கள் பேசியிருந்தாங்க.
0: ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்கு, ஆனா மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. 8 பிறகு இந்த இஸ்போர்ட்ஸ் அப்படின்றத மின் விளையாட்டுகள் இணைய விளையாட்டு இதை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். டாக்டர் விக்னேஸ்வரன் வந்து பேசினாரு, நல்ல தகவல் எல்லாம் வந்து கொடுத்திருந்தாரு. கேட்டவங்களுக்கு இந்த வேளையில நன்றியை சொல்லிக்கிறோம். போனா நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஹரி சூச்சி மலேசியா அப்படின்னா மறுசுழற்சிக்கான தினம் இது வந்து. அதுதான்
1: சுத்தப்படுத்தி
0: அப்படின்னு அதை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. 26 செப்டம்பர் அது வந்து வேர்ல்ட் கிளீன் அப் டே அப்படின்னு சொல்லப்படுகிறது.
1: நல்லபடியா சொல்ல செய்துகிட்டு இருக்கிறாங்க. மறுசுழற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
0: ஆமா, அதெல்லாம் செய்யுங்க. இப்போ வணக்கம் மின்னலுக்கு ஒரு நிறைவை தந்து இளமை உல்லாசத்துக்கு வழி விடுகின்றோம். தெய்வீகன் தாமரை செல்வன்,
1: நான் புவனா வீரமோகன்.
0: உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க. கோட் படத்துக்காக பாட்டு வருது, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். இவ்வாண்டு தீபாவளி சந்தை இடம்பெறும் காலகட்டத்தில் நெரிசலை குறைப்பதற்காக துன் சம்பந்தன் சாலையில் குவாலலம்பூர் மாநகரமன்றம் DBKL கடுமையாக்கப்பட்ட போக்குவரத்து கட்டுப்பாடுகளை செயல்படுத்தும். அத்துடன் பிரிக்வில்ஸில் வாகன நடமாட்டம் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை உறுதிப்படுத்த மாற்று வழி அடையாளம் காணப்பட்டுள்ளது என மாநகரமன்ற தலைவர் டத்து ஸ்ரீ ஃபர்லுன் மவுஜோட் கூறினார். அக்டோபர் 9 முதல் நவம்பர் 7 நாள் வரை 30 நாட்களுக்கு தீபாவளி சந்தை இடம்பெறும். திருங்கானுவில் குவல அபாங் கடற்கரைக்கு திரும்பிய தோணி பெரும் ஆமை 70 முட்டைகளை இட்டுச் சென்றது. இம்மாதத்தில் உலகின் மிகப்பெரிய ஆமையான அது மீண்டும் கரைக்கு வந்திருப்பது இது 3வது முறை என்று மாநில மீன்வளத்துறை இயக்குநர் பங்கோயாங் தெரிவித்தார். பின்னிரவு 2 மணியளவில் கரைக்கு வந்த ஆமை காலை 5:30 மணியளவில் முட்டையிட்ட பின்னர் மீண்டும் கடலுக்கு திரும்பியதாக அவர் கூறினார். முதன்மை உர விநியோகிப்பாளர் கனடாவை சார்ந்திருப்பதை குறைக்கும் வகையில் அமெரிக்கா பெலாரூசிடமிருந்து பொத்தஷ் உரத்தை கொள்முதல் செய்வதற்கான பெரும் உடன்பாட்டை எட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. குறிப்பிட்ட அந்த உரத்தின் விலை தற்போது கனடாவுக்கு செலுத்தப்படும் விலையை காட்டிலும் குறைவாக இருக்கும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். ஏமனின் முதன்மை செங்கடல் துறைமுக நகர மொக்கோவில் சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படைகள் நடத்திய வான் தாக்குதலில் 6 பலியான வேளை மேலும் 80 காயமடைந்ததாக ஹூத்தி அமைப்புடன் தொடர்புடைய சபா செய்தி நிறுவனம் தெரிவித்தது. ஹூத்திகள் சவுதி அரேபியா ஏமன் அரசு படைகளுக்கு எதிராக பெரும் தாக்குதலை நடத்தியதைத் தொடர்ந்து இம்மாத தொடக்கத்தில் மொக்கா நகரை கைப்பற்றின. விளையாட்டு ஐரோப்பிய நாடுகள் லீக் கட்பந்து. மான்செஸ்டர் யுனைடெட் தாக்குதல் ஆட்டக்காரர் பெஞ்சமின் செஸ்கோ முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஸ்லோவேனியா அணிக்காக களமிறங்க மாட்டார். இதனை உறுதிப்படுத்திய யுனைடெட் ஸ்காட்லாந்துடனான 2 ஆட்டங்கள் வட மெசடோனியா சுவிட்சர்லாந்து ஆகியவற்றிற்கு எதிரான ஆட்டம் என செஸ்கோ 4 பன்னாட்டு ஆட்டங்களில் பங்கேற்க மாட்டார் என்று கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இன்றைய இளமை உல்லாசத்தில் உங்களோடு உற்சாகத்தோடு பேசி வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு மலையாள பாடல்களை தொடர்ந்து நாம கேட்க போறோம். சங்கர் சர்மா கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பொழுது நிறைய வேலைகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருப்பீங்க. ஒரு மனித மூலையில வந்து இயல்பாவே 7 விஷயங்களை மட்டும்தான் நினைவில் வைத்துக் கொள்ள முடியுமா? அதாவது உதாரணத்துக்கு இந்த மூச்சு விடுறது அல்லது நடந்து போறது, இதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதையாவது மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்காவது எழுதி வச்சுக்கோங்க, யாருக்கிட்டையாவது சொல்லி வச்சுக்கோங்க. மறந்துட்டோமே பிறகு வருத்தப்படும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்காக ஒரு குட்டி குறிப்பு. வாங்க இன்றைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸ்ருதி சிவதாஸ் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக.

0: மலரும் நினைவுகளில் இன்று.
1: வர்மம் என்று சொல்லும் போதே அந்த காலத்திலிருந்து வர்மத்தில் அடிபட்டால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று ஒரு பயம் இருந்தது. அதனால அதனை மறைத்து வைத்தார்கள். சித்தர்கள் சொன்னதை வந்து அதுக்கு பிறகு உள்ளவர்கள் மறைத்து வைத்தார்கள். அதை வந்து பரம்பரையாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான், வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனா என்னுடைய அப்பா வந்து 88 பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்.
0: கில்லானை சேர்ந்த வர்மக்கலை நிபுணர் டாக்டர் கன்னியப்பன்.

0: விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியால நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
3: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
2: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
3: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
2: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
3: இப்பன்னு பார்த்தா
2: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
3: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
2: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
3: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
2: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
3: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

மலையாள பாடல் தொகுப்பில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, ராஷ்மிகா மந்தனா பிரதான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற மைசா அப்படின்ற படத்துக்கு டீசர் வெளியாகி இருக்குங்க. ரவீந்திரா புள்ளி இயக்கத்துல உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு ஜாக்ஸ் பிஜாய் வந்து இசை அமைத்திருக்காரு. டீசர்ல வழக்கமான கதாபாத்திரங்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்டு ஆக்ஷன் காட்சிகள்ல மிரட்டும் ஒரு வலிமையான பெண் கதாபாத்திரத்துல தான் ராஷ்மிகா மந்தனா வந்து தோன்றுறாங்க. கிராமத்து பின்னணியில காட்டு பகுதிகளில் நீர்நிலைகள்ல மற்றும் பரபரப்பான சண்டை காட்சிகள்ல வந்து இந்த டீசர் வந்து முழுவதுமே அமைந்திருக்கு அப்படின்றது நம்மால பார்க்க முடியுது. இந்த டீசருக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வுமன் ஓரியன்டட் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பெண்களை முன்னணியாக வைத்து எடுக்கும் கதை அம்சங்கள் பெரும்பாலும் வெற்றி திரைப்படங்களா இருக்கும். அப்படிதான் இந்த திரைப்படமும் இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்குங்க.

0: கிஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வழக்கமா சொல்றது தானே. ஆ வர வர
0: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை வடிச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை வடிச்சு டைப் பண்ணுங்க.

மலையாள பாடல் தொகுப்பில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்திருந்தோம். அடுத்ததாக தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை கேட்க போறோம். 11 மணிக்கு மேல பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்களோட பேச நாங்க இந்த பக்கமா ரொம்ப ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். அதனால அழைத்து பேசுங்க. 11 மணிக்கு மேல உங்களோட பேசுறோம்.

0: நாட இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும். இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். யுக்ரைன் போர், செங்கடல் ஆகியவை குறித்து அமெரிக்க சக டொனால்டு டிரம்புடன் நடத்தப்பட்ட சந்திப்பு ஆக்ககரமாக அமைந்ததாக பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்தார். நியூயார்க்கில் டிரம்புடன் பேசிய மேக்ரான், உலகளாவிய விலைக்கும் பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த செங்கடல் நிலவரம் குறித்தும் யுக்ரைன் ரஷ்யா தொடர்பாகவும் நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக கூறினார். யுக்ரைனுக்கு ஏவுகணை இடைமறிப்பு உள்ளிட்ட தற்காப்பு ஆயுத அமைப்புகளை விரைவாகவும் அதிக அளவிலும் வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதாகவும் மேக்ரான் கூறினார். அமெரிக்க ஊடக தளங்களான சிஎன்என், பொலிட்டிகோ, எம்எஸ் நவ் ஆகியவை அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் மீது வழக்கு தொடரப்போவதாக அறிவித்துள்ளன. முன்னதாக அந்த செய்தி தளங்கள் கற்பனை கதைகளையும் பொய்களையும் சித்தரிப்பதாக டிரம்ப் குற்றம் சாட்டினார். அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமையன்று தங்களது செய்தியாளர்கள் வெள்ளை மாளிகைக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டதாக அந்நிறுவனங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஊடகங்கள் எதை வெளியிட வேண்டும் என்பதை அரசாங்கம் தீர்மானிப்பதில்லை என்ற கொள்கையை தற்காக்க நோக்கில் அந்நிறுவனங்கள் சட்டத்தின் வழி தீர்வை எட்ட முனைந்துள்ளன. ஆர்க்டிக் பகுதியில் முதலீடு செய்ய வேண்டியதன் அவசியத்தை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தினார். இந்த வட்டாரத்தை பாதுகாப்பதற்கும் போட்டியாளர்களை தடுப்பதற்கும் தொடர் முதலீடு தேவை என்பதை பங்காளி நாடுகள் ஒப்புக்கொண்டதாக அமைச்சின் பேச்சாளர் டாமி பிகோட் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ராணுவ இறையாண்மையையும் பொருளாதார செயல்திறனையும் மேம்படுத்துதல், முதலீட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் உள்ளிட்ட ஆர்க்டிக் பாதுகாப்பு மீதான கடப்பாட்டை உட்படுத்த பேச்சு நடைபெற்றது. நியூயார்க்கில் ஐநா பொதுக்கூட்டத்தினோடே கனடா, டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன், கிரீன்லாந்து ஆகியவற்றின் மூத்த பேராளர்கள் அதில் கலந்து கொண்டனர். இளவரசி டயானாவின் இளைய சகோதரர் சார்ஸ் ஸ்பென்சர் எழுதியுள்ள நினைவு குறிப்பு நூல் இன்று வெளியீடு காண்கிறது. 1997 பாரிஸில் வாகன விபத்தில் டயானா உயிரிழந்தது தொடர்பான பல புதிய தகவல்கள் அந்நூலில் இடம்பெற்றுள்ளன. மன்னர் 3 சார்ஸ் டயானாவின் மரணத்திற்கு பின்னர் தம்மிடம் தெரிவித்ததாக ஸ்பென்சர் கூறும் கருத்துகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. இதற்கு பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல ஆண்டுகளுக்கு துயரம் ஒருவரின் நினைவுகளையும் தீர்மானங்களையும் பாதிக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சில அரச குடும்ப வரலாற்று ஆசிரியர்களும் விமர்சகர்களும் ஸ்பென்சரின் சில கூற்றுகள் சர்ச்சைக்குரியவை என்றும் அவற்றுக்கு மாற்று தகவல்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு AI தொடர்பான இடர் எச்சரிக்கைகளை தவிர்த்து அரசியல் சான்றுகளின் அடிப்படையில் அவை விவாதிக்கப்பட வேண்டுமென ஐநாவின் துறைசார் நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் AI குறித்து அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக தெரிந்தவை தெரியாதவை தொடர்பில் மேலும் அதிகமான அறிவியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென கூகுள் டீப் மைண்ட் நிர்வாகி ஜோலே பெரால் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நொபல் பரிசு பெற்ற மரியா ரேசா அத்தொழில்நுட்பம் மீதான விவாதம் மனுக்குலம் அழிந்துவிடும் அல்லது எந்த சிக்கலும் இல்லை என்ற இரு முனைகளில் மட்டும் இருக்கக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரியா க்ரான்ஸ்டோஃப் நகரில் கூகுள் அமைக்க திட்டமிட்டுள்ள மிகப்பெரிய தரவு மையத்திற்கு எதிராக 400 பேர் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். 50 ஹெக்டேர் பரப்பளவில் அமையவுள்ள இந்த திட்டம் வேலை வாய்ப்பையும் முதலீட்டையும் உருவாக்கும் என கூகுள் கூறினாலும் மின்சாரம், நீர் பயன்பாடு, சுற்றுச்சூழல் பாதிப்பு, திட்டத்தின் வெளிப்படைத்தன்மை குறித்து மக்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். கூகுளின் ஆஸ்திரிய தரவு மையத்தின் முதல் பிரிவு 2027 செயல்பட தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தயம். பன்னாட்டு மோட்டார் கூட்டமைப்பு FIA அடுத்த பருவத்திற்கான விதிமுறைகளில் சில மாற்றங்களை அறிவித்துள்ளது. இதில் பந்தய தூரத்தை குறைப்பது அடங்கும். அந்த வகையில் பந்தய தூரம் 305 கிலோமீட்டரிலிருந்து 290க்கு குறைக்கப்படும். இது பந்தயத்திற்கு 2 அல்லது 3 சுற்றுகளுக்கு நிகரானது என FIA கூறியது. இயந்திரத்தில் எரிபொருள் ஓட்டத்தை குறைப்பதற்கான முந்தைய முடிவை தொடர்ந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

என்ன பாடலை கேட்க போறீங்க அப்படின்றதையும் சொல்ல மறந்துடாதீங்க.

0: அனிருத் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தான் நிகழ்ச்சியில் நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு வந்து அடுத்ததாக ஒரு நேர அழைப்பு இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம், யார் அந்த பக்கம் பேசுறீங்க?
1: வணக்கம், ஹாய் அஸ்வினி.
0: பேர் என்ன?
1: ஹத்திஜா பேசுறேன்.
0: ஹத்திஜா, சரி ஹத்திஜா சொல்லுங்கம்மா, இன்றைக்கு யாருக்காக பாடலை கேட்க அழைச்சிருக்கீங்க நீங்க?
1: என் சிநேகிதி சபியா, நாளைக்கு கல்யாண நாளு.
0: அட்டடா, திருமண நாளுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் இருக்கீங்க?
1: கல்யாண நாளு, வாழ்த்து சொல்றேன். பரிசு எங்க? வாழ்த்து போன் போட்டு வாழ்த்து தான் சொல்லணும.
0: வாழ்த்து சொல்றேன். என்ன ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கீங்க, முதல் முறை எதுவும் பேசுறீங்களோ?
1: ஆமா சினியும், உங்கள்ட்ட பேசணும் பேசணும்னு ரொம்ப நாள் அழைக்கிற, லைனே கிடைக்கல, இன்னைக்கு தான் லைன் கிடைச்சிருக்கு.
0: அட்டடா, அழைப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி. சரி, அவங்களுக்காக ஒரு வாழ்த்து சொல்லிருங்க.
1: என்ன
0: பாடல் வேணும்னு சொல்லிடுறீங்களா?
1: காதல் தின படத்துல இருந்து நினைச்சபடி அந்த பாட்டு போடுங்க.
0: அடுத்த பாடலை கேட்கலாம். வாழ்த்துக்கள் உங்க தோழிக்கு.
1: இன்னும் ஒரு தடவை இந்த அடடா சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொல்றது
0: அச்சோ அடடா சொல்லிட்டே இருக்க, அப்பப்போ
1: அப்பப்போ தெரியல. நீங்க பேசும்போது ஒரு தடவை சொல்லிருங்க, அதான் நீங்க பேசுற அழகு.
0: நிச்சயமா, நன்றிமா, நன்றி.
1: ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: இன்றைய இளமை உல்லாசத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு நாங்க சொன்னது போல பாத்தீங்கன்னா, நேர்கள்லாம் அழைத்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக ஒரு நேர் அழைப்புல இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம், யார் அந்த பக்கமா இருக்கீங்க?
1: கொத்தாத்திங்கில இருந்து புஷ்பா வெளி பேசுறேன்.
0: கொத்தாத்திங்க பக்கமா வானிலை எல்லாம் எப்படி இருக்குமா?
1: எல்லாம் நல்லா இருக்குது.
0: நல்லா இருக்கு,
1: மழை ஒண்ணுமே இல்ல.
0: ரொம்ப சலிச்சிட்டு சொல்ற மாதிரி இருக்குமா? நல்லா இருக்குது. சரி, சொல்லுங்கம்மா, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: பெற்றோர் வந்து சுமதி விக்னேஸ்வர், அவங்க அப்பா அம்மா, அக்கா கேமலதா, பாட்டி நானு, எல்லாரும் வாழ்த்துறோம். சித்தி சித்தப்பா வந்து இந்திரா, உதயகுமாரு, பவானி, அவங்க சித்தி, எல்லாரும் அவங்க வாழ்த்துறோம்.
0: சரிம்மா, நிச்சயமா மிக்க நன்றி. அழைத்தமைக்கு வாங்க, பாடலை கேட்கலாம்.
1: வாழ்த்து பாட்டு.

சங்கத்தில் நீங்களும் பிடிச்சவங்களுக்காக பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3 2 8 2 5 7 3 3 4 7 6 8. நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்பதாங்க அவங்கள நினைச்சா அவங்களுக்காக ஒரு பாடல் கேட்கணும்னு தோணுச்சு, அதனால அழைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இப்ப நீங்க அழைத்து வாழ்த்து சொல்லலாம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்திருந்தோம். மோஹித் ஹரிஹரன் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை கேட்டிருந்தோம். இப்ப நாம சில நிறைவு பாடல்களை கேட்ட பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்காகவே 12 மணிக்கு மேல நிறைய தகவல்கள் பாடல்கள் எல்லாமே கைவசம் வைத்திருக்கோம். அதனால தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சியில் கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து பாடலை நாம்

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: வர்மம் என்று சொல்லும் போதே அந்த காலத்திலிருந்து வர்மத்துல அடிபட்டால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று ஒரு பயம் இருந்தது. அதனால அதனை மறைத்து வைத்தார்கள். சித்தர்கள் சொன்னதை வந்து அதுக்கு பிறகு உள்ளவர்கள் எல்லாம் அதை மறைத்து வைத்தார்கள். இதனை வந்து அதை வந்து பரம்பரையாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான், வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனா என்னுடைய அப்பா வந்து 88 பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்.
0: கிள்ளானை சேர்ந்த வர்மக்கலை நிபுணர் டாக்டர் கன்னியப்பன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 2030 ஆம் ஆண்டுக்குள் மலேசியா சொந்தமாக தொழில்நுட்பம், காப்புரிமை, அறிவுசார் சொத்துக்களை கொண்டுள்ளதோடு அவற்றை வணிக அடிப்படையில் பயன்படுத்தும் நாடாக உருப்பெற வேண்டுமென்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சயீத் ஹமீதி வலியுறுத்தினார். இதன் மூலம் அதிக மதிப்புள்ள தொழில்நுட்பத் துறைகளில் மலேசியாவின் போட்டியாற்றலை மேலும் வலுப்படுத்த முடியும் என்றார் அவர். காலை மணி 11:30 நிலவரப்படி நாடு முழுவதும் 14 இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை பதிவு செய்துள்ளது. மிக அதிகமாக சரபாக், சிபுவில் IPU 178 ஆகவும் ஏனைய 10 பகுதிகளில் ஆரோக்கியமற்ற குறியீடு பதிவாகியிருப்பதாக மலேசிய காற்று மாசு குறியீடு மேலாண்மை அமைப்பின் தரவுகள் காட்டுகின்றன. சுங்கை சிபோட் போஸ் பருவோர் கம்போங் தாக்கோங் அருகே கொர்போ வனப்பகுதியில் பூர்வ குடியை சேர்ந்த நபர் புலி தாக்குதலுக்காளாகி உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது. 42 வயது ஜம்பேரி அங்கா நிகழ்விடத்திலிருந்து ஏறக்குறைய 200 மீட்டர் தூரத்தில் மூங்கில் புதரில் அடையாளம் காணப்பட்டதாக லிந்தாங் சட்டமன்ற உறுப்பினர் டத்து முகமது ஜுல்கிஃப்லி ஹாரூன் தெரிவித்தார். மலேசியாவில் வழங்கப்படும் 30 நாள் விசா அற்ற சலுகையை பயன்படுத்தி வேலை தேடும் எண்ணத்தை இந்திய நாட்டவர் தவிர்க்க வேண்டுமென்று கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம் எச்சரித்துள்ளது. போலியான வேலைவாய்ப்பு வாக்குறுதிகளை நம்பி மலேசியாவுக்கு வருவோரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. வடகொரியா தனது அணு ஆயுத திட்டங்களை முடக்குவதற்கு இணங்குமாயின் அதற்கு பதிலாக அந்நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா தளர்த்த வேண்டுமென்று தென்கொரிய அதிபர் லீ ஜே யுங் வலியுறுத்தினார். தற்போதைய சூழலில் வடகொரியாவின் அணு ஆயுத ஒழிப்பை தொடர்வதால் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய ஆணையமும் பிலிப்பீன்ஸும் சுயேட்சை வர்த்தக உடன்பாட்டிற்கு இணங்கியுள்ளன. ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா ஒண்டலையன் இதுகுறித்து பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபர்டினன் மார்கோஸ் ஜூனியருடன் பேச்சு நடத்தியதாக தெரிவித்தார். விளையாட்டு 2026 ஆசியான் ஃபீஃபா கிண்ண கார்பந்து இந்தோனேசியா ஜகார்த்தா கலோரா பங்கார்னோ அரங்கில் நடைபெறும் ஏ குழு ஆட்டத்தில் களமிறங்க அரிமா மலாயா புகழ் ஃபைசா ஹாலிம் ஆர்வமாக உள்ளார். பரம வைரி இந்தோனேசியாவை எதிர்கொள்ளும் உற்சாகம் தேசிய அணி சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்ய உதவுவதற்கான தூண்டுகோலாக உள்ளதென அவர் கூறினார். வரும் 25 முதல் அக்டோபர் 5 வரை இப்போட்டி நடைபெறுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இதனை தொடர்ந்து உங்களுக்காக தகவல்கள் பாடல்கள் எல்லாமே கைவசம் வைத்திருக்கோம் அப்படின்னு நாங்க சொல்லுகிறதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போ வாங்க நிகழ்ச்சி நடத்ததாக கானா பாலா மற்றும் தி கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: சிக்னல் போட்டு எவ்வளவு நேரம் நின்னாலும் அந்த அவங்க வந்து போவாங்க, பட் ஆனா அவங்க இடமே கொடுக்க மாட்டாங்க தெரியுங்களா. அவங்க கொஞ்சம் வேகமா போனா நம்ம முன்னுக்கு போயிடும், பட் ஆனா அவங்க போக மாட்டாங்க. திடீர்னு அந்த ரோட்டிலே நடுலயே போவாங்க.
0: ஆமா, அடுத்த லைனுக்கு நம்ம போக முடியாது,
1: முடியவே முடியாது. அதுல எல்லாம் அவ்வளவு வேகமா வந்து அவங்க முன்னுக்கு வருவாங்க, ஆனா அவங்க முன்னுக்கு போக மாட்டாங்க, மெதுவாவே போவாங்க.
2: உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் இருக்காங்களா வீட்லயோ இல்ல உங்க வட்டத்திலயோ?
1: அப்படிதான் இருக்காங்க. ஹஸ்பண்ட் டெய்லி மோட்டர்ல
2: அவர் கூட தைரியமா போவீங்களா பின்னால உட்காந்துக்கிட்டு?
1: என் ஹஸ்பண்ட் சொல்லலாம், அவங்க வந்து அப்படியே ஆம மாதிரியே தான் போவாங்க.
2: அப்ப பிரச்சனை இல்ல,
1: வீட்டுதான் அவங்களோட மாறவே மாறாது, வருஷ கணக்கு அப்படியேதான். நானும் நிறைய பேர் சொல்லிருக்கேன், இதுல பூந்து போக வேண்டியது தானே, இல்ல இது மோட்டர் லைன் இதுலதான் போவேன். அவங்க அந்த கோடு கூட்டத்துல தாண்ட போட்டாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம்
0: கோபத்துல. 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, சில நினைவுகள் மறந்தாலும் வந்து அன்பு மட்டும் அப்படி மறக்காமல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சில நினைவுகள் பார்த்தீங்கன்னா காலம் போக போக அப்படி கொஞ்சம் மங்கி போயிடும். சில விஷயங்களையே நம்ம வந்து மறந்துடுவோம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா நம்ம மேல இருக்கிற அன்பு மட்டும் எவ்வளவு சீக்கிரம் அறிய முடியும்? இந்த அழகான ஒரு குடும்ப உணர்வை மையமாக வைத்து உருவாக்கி இருக்கிற ஒரு புதிய ஆர்டிஎம் டெலி மூவி அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு புதிய டெலி மூவி வெளிவரப்போகுது. எப்போ அப்படின்னா சீக்கிரமே வரப்போகுது அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. 2070 அப்படின்றதுதான் இந்த டெலி மூவியுடைய தலைப்பாக இருக்குங்க. இந்த கதையில குடும்பம், உறவுகள், நினைவுகள், அதோட சேர்த்து சில அழுத்தமான உணர்வுகள் எல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல திறமையான கலைஞர்கள் இணைந்திருக்கும் இந்த படைப்பை அரவிந்த் வர்மா இயக்கியிருக்காரு. ஜீவா சாஸ்திரா செண்டிரியான் பர்ஹாட் தயாரித்திருக்காங்க. செப்டம்பர் 23 இரவு 9 மணி முதல் 11 மணி வரை ஆர்டிஎம்எல் பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பப்படுகிறது. நாளைக்கு இரவு இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து கண்டுகழிக்க மறந்துடாதீங்க. நாளை இரவு 9 மணிக்குங்க.

நிகழ்ச்சியில் நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகள்ல உங்களுக்காகவே ஒரு பின்னணி இசைய ஒளிபரப்பிட்டு பிறகு என்ன பாடலது, எந்த திரைப்படத்துல இருந்து ஒளிபரப்பானது அப்படின்ற கேள்வியை நாங்க கேட்போம். இன்றைக்கு உங்களுக்கான பின்னணி இசை இதுதான்.

இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத சொல்ல போறீங்க. இந்த வாரம் கொஞ்சம் சவாலாக தான் அமைந்திருக்கு அப்படின்றது எங்களுக்கும் தெரியும். எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்க தாராளமாக எங்களுக்கு அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களோட பேச நாங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப அவளோடு காத்திருக்கோங்க. அதனால எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை இது அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க.

0: நம்மை சுற்றி
1: தான்ஸ்ரீ மாணிக்கவாசகம் நூற்றாண்டு. முன்னாள் அமைச்சர் மா இகா முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ மாணிக்கவாசகத்தின் நூற்றாண்டு விழாவையொட்டி வரும் சனிக்கிழமை 26ஆம் நாள் தலைநகர் புக்கெட் டமன்சாரா ராயல் காமன்வெல்த் சொசைட்டி அரங்கில் அவருக்கான அஞ்சல் தலை வெளியீடு நடைபெற உள்ளது. மேல் விவரங்களுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 3322 6967 3322 6967.
0: நம்மை சுற்றி
1: பஹாங் மாநில கண்ணதாசன் விழா. மலேசிய கண்ணதாசன் அறவாரிய ஏற்பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் நாள் பிற்பகல் 1 மணி தொடங்கி பஹாங் ஸ்ரீ மின்தகாப் மண்டபத்தில் கண்ணதாசன் விழா நடைபெற உள்ளது. நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களை வழங்குகிறார் ஏற்பாட்டு குழு செயலாளர் பாலசுப்ரமணியம் வேலு.
2: வணக்கம், வாழ்க தமிழ். மலேசிய கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் பஹாங் மாநிலத்தில் கண்ணதாசன் விழா 2026 எதிர்வரும் 27/9/2026 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை டேவான் ஸ்ரீ மந்தக்கா பஹாங்கில் மிக விமரிசையாக நடைபெற உள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டிலிருந்து வருகை புரியும் முனைவர் தமிழ் அருவி மன்னோன்மணி, அனுபவம் பிழிந்த சாறு எனும் தலைப்பிலும், இசைவாணி இந்திரா விஜயலட்சுமி நீதான் என்றும் என் சந்நிதி எனும் தலைப்பிலும் இலக்கிய உரையாற்றவிருக்கின்றார்கள். அதேவேளையில் பஹாங் மாநிலத்தில் தமிழுக்காகவும் தமிழ் இலக்கியத்திற்காகவும் தொண்டாற்றிய 5 பேருக்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளனர். பஹாங் மாநிலத்தில் முதன்முறையாக நடைபெறும் இந்த கண்ணதாசன் விழாவுக்கு தமிழ் சான்றோர்கள், கல்விமான்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பொது இயக்கங்களில் உள்ளவர்கள், சுற்று வட்டார பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள், இடைநிலை பள்ளி மாணவர்கள் அனைவரும் கலந்து சிறப்புக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இலக்கிய சுவையில் நினைய திரண்டு வாருங்கள். முற்றிலும் இலவசமாக நடைபெறும் இந்நிகழ்ச்சிக்கு பஹாங் வாழ் மக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து சிறப்புக்குமாறு ஏற்பாட்டு குழு தலைவர் மாண்புமிகு திரு வி ஆறுமுகம் அவர்கள் கேட்டுக்கொண்டார். திரண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம்.
0: நம்மை சுற்றி தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:09. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:09.
4: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

உங்களுக்காக பரிசா நாங்க ஒரு பாடலை கொடுக்கலாம்னு இருக்கோங்க. இதுதான் அந்த பின்னணி இசை, அதை நீங்க கேளுங்க.

எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை எது அப்படின்றத எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் பின்னணி இசையை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக ஜெயந்தி அழைப்புல இருக்காங்க. ஜெயந்தி, பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? சரியான பதில சொல்லிருவீங்க அப்படின்னு நம்புறீங்களா?
1: சொல்லிருவீங்க.
0: சரி, பின்னணி இசையை ஒரு முறை கேட்டு வரலாம். எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை அது சொல்லுங்க? முயற்சி செய்ததற்கு ரொம்ப நன்றி. சரி, ஜெயந்தி சொல்லியிருந்தாங்க ரெஸ்கியூ அப்படின்ற திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பின்னணி இசை அப்படின்னு, அது தவறான பதில். இன்னும் நீங்களும் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழைக்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7 3-3-6-7-6-8

0: மற்றும் சைந்தவை கொண்டு வந்த பாடலை தான் நாம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு நேர்கள் நீங்க அழைத்து பின்னணி இசையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக திவ்யா அழைப்புல இருக்காங்க. திவ்யா, கண்டுபிடிச்சிருவீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா உங்க மேலேயே?
1: நம்பிக்கை
0: இருக்கு அப்படின்றீங்க. சரி, பின்னணி இசையை முதல்ல கேட்டு வருவோம். இதுதான் உங்களுக்கான பின்னணி இசை. இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது?
1: மாவீரன் படம்.
0: மாவீரன் திரைப்படமா? ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அந்த மாதிரி தான் இருக்கு.
0: அந்த மாதிரி தான் இருக்கா? திரைப்படத்தை எப்ப பாத்தீங்க?
1: ஐயோ, படத்தை எனக்கு நான் பாக்கல, பட் அந்த டியூன் வந்து இந்த டிக்டாக்ல எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன்.
0: அப்ப டிக்டாக் தான் இன்றைக்கு உங்களுக்கு உதவி இருக்கு. சரியான பதில் திவ்யா. சரி திவ்யா, பரிசா உங்களுக்கு என்ன புது பாடல் வேண்டும்?
1: எத்தனை சாமி வந்ததையா? என் குடும்பத்துக்கு, மின்னலம் எல்லாத்துக்கும் கேக்குறங்க எல்லாத்துக்கும் எத்தனை பாட்டு?
0: அட்டா, நல்ல பாடலா கேட்டிருக்கீங்க. இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: சரி, நிச்சயமா. இப்போ உதாரணத்துக்கு, பொதுவாவே இந்த மாதிரியான பாடல்கள் தான் கேட்பீங்களா, இல்ல உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நிறைய இருக்குமா?
1: எனக்கு நிறைய பாட்டு பிடிக்கும். ஆனா இந்த பாட்டு வந்து அப்பா அம்மாக்காக நான் வந்து டெடிகேட் பண்றது.
0: அட்டா, சரி நிச்சயமா. இப்ப நம்ம பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

இன்றைய இளமை உல்லாசத்தின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கு பாடல்கள் தகவல்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டிருந்தோம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. நிறைவாக பார்த்தீங்கன்னா செக்க சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து பாடலை நாம கேட்டு ரசிக்க போறோம். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கா, கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு பெரிய மூச்சு இழுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்க வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சுலபமா இருக்கும். சரி, இப்போ வாங்க பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். விடைபெறுகிறேன், நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன்.

0: 2027 வரவு செலவு திட்டம் எண்ணெய் விலை உயர்வு நாட்டின் மேம்பாட்டு திட்டமிடலை பாதிக்காது. மலேசிய செம்பன எண்ணெய் ஏற்றுமதி அடுத்த ஆண்டு 16 மில்லியன் டன்னாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். இன்று தொடங்கி 3 நாள்களுக்கு சீனாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மாலை மணி 5:10 ஷாங்காய் சென்றடைவார். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றிரவு அட்டவணையிடப்பட்டுள்ள 48th வேர்ல்ட் ஸ்கேல் தொடக்க நிகழ்ச்சியில் அவர் உரை நிகழ்த்துவார். இம்முறை நிகழ்ச்சியில் உரையாற்றும் அங்கீகாரத்தை பெற்ற ஒரே வெளிநாட்டு தலைவராக டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக எண்ணெய் விலை உயர்வு 2027 வரவு செலவு திட்டத்தின் கீழ் நாட்டின் மேம்பாட்டு திட்டமிடலை பாதிக்காது என பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொஹமத் நசீர் கூறினார். அரசாங்கம் உதவித்தொகை நாட்டின் நிதிச்சூழல் மீதான அதன் தாக்கத்தை நிர்வகிக்க வேண்டியிருந்தாலும் அடுத்த ஆண்டுக்கான நாட்டின் மேம்பாட்டு செலவினங்கள் திட்டமிட்டபடி தொடரப்படும். எண்ணெய் விலை குறுகிய கால சிக்கலாக பார்க்கப்படும் வேளை நீண்டகால கடப்பாடுகள் தொடரப்பட வேண்டும். நிதிச்சூழல் மீதான எண்ணெய் விலை உயர்வின் தாக்கத்தை நிதி அமைச்சு நிர்வகிக்கும் வேளை பொருளாதார அமைச்சின் திட்டங்களை அது பாதிக்காது என அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய அளவில் வேகமாக மாறிவரும் சூழலுக்கேற்ப நிதித்துறை வல்லுநர்கள் தங்களை தொடர்ந்து தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என நிதித்துணை அமைச்சர் லியூ சின்தோங் வலியுறுத்தியுள்ளார். புவிசார் அரசியல், காலநிலை மாற்றங்கள், நிலைத்தன்மை சவால்கள், செயற்கை நுண்ணறிவு, AI, நம்பகத்தன்மை தொடர்பான அதிகரித்து வரும் கவலைகள் வர்த்தக நிறுவனங்கள் நிதித்துறை வல்லுநர்களுக்கு புதிய சவால்களை உருவாக்கியுள்ளதாக அவர் கூறினார். இந்நிலையில் நிதி அமைப்பு கட்டமைப்புகளையும் உருவாக்கும் வல்லுநர்கள் புவிசார் அரசியல் தொடர்பான அறிவையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் லியூ சின்தோங் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியம் EU-வின் காடழிப்பு விதிமுறை EUDR-ஐ நடைமுறைப்படுத்துவதற்கான கட்டமைப்பு இறுதி செய்யப்பட்டுள்ளதால் அதன் செயலாக்கம் குறித்து தெளிவு ஏற்பட்டுள்ளதாக ஹாங்லியாங் முதலீட்டு வங்கி HLIB தெரிவித்துள்ளது. இந்த விதிமுறை இவ்வாண்டு இறுதியில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதனிடையே EU நாடுகளின் சந்தையில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் மலேசிய செம்பனை நிறுவனங்கள் EUDR செயலாக்கத்திற்கு தேவையான கண்காணிப்பு முறையான ஆய்வு அமைப்புகளை ஏற்படுத்தியுள்ளதால் அவை சிறந்த நிலையில் உள்ளதாக HLIB கூறியுள்ளது. இந்நிலையில் 2026-2027 ஆண்டுகளுக்கான கச்சா செம்பன எண்ணெய் CPO-வின் சராசரி விலை மதிப்பீட்டை முறையே மெட்ரிக் டன்னுக்கு 4,450 ரிங்கிட்டாகவும் 4,300 ரிங்கிட்டாகவும் HLIB தொடர்ந்து நிலைநிறுத்தியுள்ளது. மற்றொரு நிலவரத்தில் நாட்டின் செம்பன எண்ணெய் ஏற்றுமதி அடுத்த ஆண்டு சுமார் 16 மில்லியன் டன்னாக நிலை பெற்றிருக்கும் என மலேசிய செம்பன எண்ணெய் மன்றம் MPOC கூறியது. இதனுடன் பன்னாட்டு பயனர்களுக்கான விநியோகம் செய்யும் முக்கிய தரப்பாகவும் நாடு முக்கியத்துவம் பெறும். 2027 இந்தோனேசியாவின் செம்பன எண்ணெய் ஏற்றுமதி 1.9 மில்லியன் டன் சரிவு காணும் எனவும் மலேசியாவின் விநியோகம் 0.7 மில்லியன் டன் குறையும் எனவும் MPOC ஒயில் வேர்ல்ட் சந்தை பகுப்பாய்வு கணிப்புகளை மேற்கோள் காட்டியது. இதனிடையே நாட்டின் செம்பன எண்ணெய் உற்பத்தி இவ்வாண்டு ஜூலையை காட்டிலும் ஆகஸ்டில் 1.4 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இருப்பினும் கடந்த ஆண்டு அதே காலகட்டத்தில் பதிவான உற்பத்தியை காட்டிலும் இவ்வாண்டு குறைவாகவே உள்ளதை MPOC சுட்டிக்காட்டியது. நெகிரிசம்பிலானின் சில பகுதிகள் உட்பட மலாக்காவிலும் சபாவிலும் இன்று பிற்பகல் 1:30 வரை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. நெகிரிசம்பிலானின் போர்டிக்சன், சிரம்பான், ரம்பாவ், மலாக்காவின் அலோர் காஜா, மலாக்கா துங்கா ஆகிய இடங்களில் மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. சபாவின் துவாரான், புத்தாத்தான், கொதாகினாவாலு, பனாம்பாங்கிலும் இந்த வானிலை கணிக்கப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்தில் 20 மில்லிமீட்டருக்கு மேல் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து மெட் மலேசியா இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. நாட்டில் நண்பகல் 12:30 வரை 14 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டது. அவற்றுள் சரபாக் சிபுவில் IPU மிக அதிகமாக 178 உள்ளதென மலேசிய காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை அமைப்பு அகப்பக்க தரவுகள் காட்டுகின்றன. தொடர்ந்து ஸ்ரீ அமானில் 169, மூகாவில் 168 என IPU பதிவு செய்யப்பட்டது. இவ்வேளை புத்ராஜயாவில் 151, ஸ்லாங்கூர் ஷா அலாமில் 109, நெகிரிசம்பிலா நீலாயில் 108 எனவும் காற்று மாசு குறியீடு உள்ளது. எல்லை கடந்த புகைமூட்ட சிக்கலை களைய வட்டார ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். இதில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயை அணைக்கும் நடவடிக்கைக்கு இந்தோனேசியா உதவும் மலேசியாவின் நடவடிக்கையும் அடங்கும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சின் சுற்றுச்சூழல் நிர்வாக பிரிவின் செயலாளர் டாக்டர் பூபதி கோவிந்தசாமி கூறினார். 2002 எட்டப்பட்ட எல்லை கடந்த புகைமூட்ட மாசு குறித்த ஆசியான் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த ஒத்துழைப்பு செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: ஹுத்தி அமைப்பின் திருகூர்தி ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ள உதவுவதற்காக சவுதி அரேபியாவுக்கு ராணுவ ஆதரவை வழங்க பிரிட்டன் இணங்கியுள்ளது. ஒய்ஹக எரிபொருள் நிரப்பும் விமானம் சவுதி அரேபியாவின் போர் விமானங்களுக்கு வானில் எரிபொருள் நிரப்பும் சேவைகளை வழங்கும் என்று பிரதமர் ஹண்டி பஹ்னாம் தெரிவித்தார். இருப்பினும் இந்த திட்டம் ரியாத்தின் தற்காப்புக்கு உதவுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளது. இது ஹுத்திகளுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு ஆதரவளிக்க பயன்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராச்சி நியூயார்க் சென்றடைந்தார். ஐநா ஆண்டு கூட்டத்தில் உலக தலைவர்கள் பங்கேற்கும் வேளை ஈரானின் தூதரக குழுவுக்கு தலைமையேற்று அவர் அங்கு சென்றதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலின் ஊடே மூண்ட மேற்காசிய மோதலை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஈரானின் உயர்நிலை தலைவராக அப்பாஸ் ஆராச்சி விளங்குவதாக அது மேலும் கூறி அமெரிக்கா நியூயார்க்கில் ஐநா பொது பேரவை உங்காவை முன்னிட்டு நடத்தப்பட்ட ரைசிங் நேஷன்ஸ் இரவு விருந்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனுக்கு வளர்ந்து வரும் நாடுகளின் தலைவர்கள் விருது வழங்கப்பட்டது. கடல் மட்ட உயர்வால் பாதிக்கப்பட்ட நாடு சமூகங்களுடன் பன்னாட்டு அளவில் ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் அதன் தலைமைத்துவம் கடப்பாட்டிற்கு அங்கீகாரமாக அந்த விருது வழங்கப்பட்டது. அந்த விருதை செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் இடைக்கால பிரதமர் ஜெஃப்ரி ஆன்லி மேக்ரோன் வழங்கினார். இதனிடையே காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ள உலகளாவிய ஒன்றுபட்ட நடவடிக்கை அவசியம் என அவர் தமது உரையில் வலியுறுத்தினார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. இதில் தங்கத்தை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சி தேசிய ஸ்குவாஷ் தாரகை எஸ் சிவசங்கரிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. ஏனெனில் 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெறுவதற்கான முக்கிய களமாகவும் இது பார்க்கப்படுகிறது. நாளை நடைபெறவிருக்கும் மகளிர் ஒற்றையர் போட்டிக்கு முன்னதாக இந்த காரணி கூடுதல் உந்துதலை அளித்துள்ளது. அதேவேளை இலக்குகளை அடைய வேண்டிய அழுத்தமும் உள்ளது தாம் உணர்ந்துள்ளதாக அந்த 27 வயது ஆட்டக்காரர் ஒப்புக்கொண்டார். பிரான்சின் முன்னாள் கார்பந்து விளையாட்டாளரான ஜினடைன் ஜிடேன் லெஸ் புளூஸை முதல் முறையாக வழிநடத்த உள்ளார். பிரான்சின் தலைமை பயிற்றுநராக 14 ஆண்டுகள் பணியாற்றிய டிடிய டேஷாம்புக்கு பதிலாக அவர் இப்பொறுப்பினை ஏற்க உள்ளார். முன்னதாக ரியல் மெட்ரிட்டை தொடர்ந்து 3 பருவம் வெற்றி பெற செய்த ஜிடேன் தற்போது பிரான்ஸ் தேசிய அணியை யுஎஃபா நாடுகளுக்கிடையிலான நீக்கில் நிர்வகிக்க உள்ளார். இந்நிலையில் இதற்காக ஐந்து ஆண்டுகளாக காத்திருந்ததாக கூறிய அவர், இவ்வாய்ப்பு தமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வேளை பொருள் பொதிந்ததாகவும் உள்ளதாக குறிப்பிட்டார். 2027 வரவு செலவு திட்டம், எண்ணெய் விலை உயர்வு நாட்டின் மேம்பாட்டு திட்டமிடலை பாதிக்காது. மலேசிய செம்பனை எண்ணெய் ஏற்றுமதி அடுத்த ஆண்டு 16 மில்லியன் டன்னாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

அன்பு வணக்கம் நேயர்களே, இசையும் இசையும் நிகழ்ச்சியில் செவ்வாய்க்கிழமை நாம் இணைகின்றோம். சரி, உங்கள் புன்னகை இன்னொருவரின் நாளை மாற்றக்கூடும், நம்புறீங்களா? அந்த மாதிரி மாறி இருக்கா? அதை நீங்க உணரணும் அப்படின்னா முதல்ல நீங்க யாராவது ஒருவரை பார்த்து புன்னகைக்கணும், அழகா சிரிக்கணும், அவ்வளவுதாங்க. சில நேரங்கள்ல பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் தேவையே கிடையாது, ஒரு சின்ன புன்னகை போதும். நீங்க ஒருவரை பார்த்து சிரித்தால் அவரும் சிரிக்கலாம், அவரை பார்த்து இன்னொருவர் சிரிக்கலாம். அப்படியே பார்த்தா ஒரு நாள் முழுவதும் நீங்க ஒரு சிரிப்பு வட்டத்தை தொடக்கி வைக்கிறீங்க. அதே நேரம் தொடக்கி இருக்கணும், இன்னும் இல்லையா? சரி பரவாயில்ல, இப்ப தொடங்கலாம் சரிங்களா? ஆனால் கவனமா இருக்கணும், காரணமே இல்லாம சிரித்தா சில நேரத்துல ஆமா நல்லா தானே இருந்தார் இவ்வளவு நாள், என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். பரவாயில்ல, அந்த வாய்ப்புக்கு இடம் கொடுக்காம குறைந்தது ஒருவருக்காவது ஒரு அழகான புன்னகையை பரிசாக இலவசமாக கொடுக்கலாம் என்ற சிந்தனையோடு இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன். உங்கள் நான் ட்ரீசா லசரோ. இன்று செப்டம்பர் 22 செவ்வாய்க்கிழமை. ஆமா, 22 அப்படின்னாலே வழக்கமா என்ன சொல்லுவோம், இந்த இயற்கையோட பிரபஞ்ச எண்கள், இரட்டிப்பான நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கட்டும்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: சிக்னல் போட்டு எவ்வளவு நேரம் நின்னாலும் அந்த அவங்க வந்து போவாங்க, பட் ஆனா அவங்க இடமே கொடுக்க மாட்டாங்க தெரியுங்களா. அவங்க கொஞ்சம் வேகமா போனா நம்ம முன்னுக்கு போயிடும், பட் ஆனா அவங்க போக மாட்டாங்க. திடீர்னு அந்த ரோட்டிலேயே நடுலயே போவாங்க.
0: ஆமா, அடுத்த லைனுக்கு நம்ம போக முடியாது,
1: முடியவே முடியாது. அதுல அவ்வளவு வேகமா வந்து அவங்க முன்னுக்கு வருவாங்க, ஆனா அவங்க முன்னுக்கு போக மாட்டாங்க, மெதுவாவே போவாங்க.
2: உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் இருக்காங்களா வீட்லயோ இல்ல உங்க வட்டத்திலயோ?
1: அப்படியே இருக்காங்க. ஹஸ்பண்ட் டெய்லி மோட்டார்ல
2: அவர் கூட தைரியமா போவீங்களா பின்னால
1: உட்கார்ந்துக்கிட்டு?
0: அழைத்து பேசணும்னு தூண்டுச்சு.
1: விட்டுட்டு நான் வேலைக்கு போகணும், விருவன் போகணும் பாருங்களேன். அந்த அந்த லைனை எடுத்து நம்ம அடுத்த லைனுக்கு போகணும், பட் ஆனா அவர் இடமே கொடுக்கல. அவர் அந்த ஒரு லைன்ல மெதுவாவே போய்கிட்டு இருக்காங்க.
0: காலை அனுபவம்.
1: ஆமா, அதனாலதான் இப்ப காலையில வந்தாலே அது கேட்டோனே ஓகே நம்ம கோபத்துல ட்ரை பண்ணுவோம்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
4: மலேசியா நினைக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கு நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
5: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
6: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
5: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
6: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க

மின்சார பெண் எஸ் நரேந்திரன் இசையில் ஆர் எஸ் விஷ்ணு வரிகளில் ஆனந்தா சங்கரா பவானி லோகேஸ்வரன் இணைந்து கொண்டு வந்த மண்ணின் மைந்தர்களுடைய பாடல் தாங்க அது. இசை மிசை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இன்றைய நாளை பொறுத்துதான் இன்று உலகம் வாகனம் இல்லா நாள் செப்டம்பர் 22 அனுசரிக்கப்படுகின்றது. ஆக வாகனமே இல்லாம போக்குவரத்துலாம் இல்லாம நடந்து போறது அல்லது சைக்கிளோ இந்த மாதிரி ஏதாவது மாற்று வழிகள், ஆனால் வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நாள் தான் அனுசரிக்கப்படுகின்றது. இது எதற்காக அப்படின்றத பிறகு உங்ககிட்ட நாங்கள் அழைத்து சொல்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடித்த போக்குவரத்து என்ன? போக்குவரத்து இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல விருப்பப்படுவீர்களா, நடந்து செல்ல விருப்பப்படுறீங்களா அப்படின்றத அழைத்து முதல்ல சொல்லுங்கள். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு உங்களுக்கு பிடித்த போக்குவரத்து என்ன, அந்த போக்குவரத்து இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகணும்னா அன்றைய நாள் கிளம்புவீங்களா இல்லையா?

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: கழுத்தில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: மலரும் நினைவுகளில் இன்று
5: வர்மம் என்று சொல்லும் போதே அந்த காலத்திலிருந்து வர்மத்துல அடிபட்டால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று ஒரு பயம் இருந்தது. அதனால அதனை மறைத்து வைத்தார்கள். சித்தர்கள் சொன்னதை வந்து அதுக்கு பிறகு உள்ளவர்கள் மறைத்து வைத்தார்கள். அதை வந்து பரம்பரையாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான், வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனா என்னுடைய அப்பா வந்து 88 பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்.
4: கில்லானை சேர்ந்த வர்மக்கலை நிபுணர் டாக்டர் கன்னியப்பன்.

அப்படிதானே நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது. எல்லாம் ஒரு நாள் வரும், அவ்வளவுதான். எதுவுமே நிரந்தரமா இருக்காது இல்லையா. இன்று பகல் வந்தது அப்படின்னா சாயங்காலம் வரும், இரவு வரும், மாறும், காலை வரும். இப்படி ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டு தான் இருக்கும். அதனால இந்த ஒரு நிலை இப்போ இந்த நிலையில இருக்கணும் அப்படி இருக்கும்னு மட்டும் மனசுக்கிட்ட சொல்லிருக்கூடாது சரிங்களா. அது மாறிதான் ஆகும். அந்த மாதிரி இப்போ ஏதோ லேசா ஒரு ஓரத்துல உங்க மனதுல சோகமோ சோர்வோ இப்படிதான் இருப்போமோ அப்படிலாம் என்னலாம் இருந்தா நாங்கள் சொல்கிறோங்க, இல்லை அதுவும் மாறும் அவ்வளோதான். சரி, இசை மிசம் நிகழ்ச்சியில் இன்று உங்ககிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம் இல்லையா, உலக வாகனம் இல்லாத நாள் செப்டம்பர் 22 அப்படின்ற ஒரு கேள்வி நாங்கள் கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாகனம் நமக்கு வேகத்தை தருகிறது. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம செல்றதுக்கு அந்த போக்குவரத்து தருது. ஆனால் சில நேரங்களில் அந்த வாகனத்தை நிறுத்துவதன் நம் பூமிக்கு நாம் கொடுக்கும் வேகம் என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஒரு நாளைக்கு வாகனத்தை ஓரமாக வைத்துவிட்டு நடந்து செல்லலாம், மிதிவண்டியில் செல்லலாம், அல்லது பொது போக்குவரத்து பேருந்து விரைவு ரயில் இப்படி பல போக்குவரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தான். இதன் மூலம் என்ன செய்யலாம் நீங்கள் நினைக்கிறீங்க, எரிபொருள் பயன்பாட்டையும் வாகன புகையையும் குறைக்க முடியும். அதே நேரத்தில் நம்முடைய சாலைகளில் நகரங்களில் காற்றின் தரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும் பழக்கங்களை நினைவுபடுத்த முடியும் அப்படின்றனால தான் செப்டம்பர் 22 வாகனம் இல்லாத நாள் என அனுசரிக்கப்படுகின்றது. சின்ன மாற்றம் தாங்க, ஆனால் பலர் சேர்ந்து செய்தால் பெரிய மாற்றமாக இருக்கும். இன்று வாகனத்துக்கு ஒரு நாள் ஓய்வு, நம் பூமிக்கு ஒரு நாள் நன்றி என்ற கணக்கு தான்.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
3: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
4: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
5: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
4: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
6: என்னச்சே நம்ம இல்ல கமிட் ஆயிட்டாம்பா, பிரவீன் பாயா சூப்பர் பிகரை உஷார் பண்ணிட்டாம்பா.
7: பக்கத்து கிளாஸ் தான்
6: மஜா
7: பண்ணிட்டான்பா.
6: அப்படியா?
7: ஏய் உண்மையிலேயே மடா,

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிற போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: கொஞ்சம் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

கோடுதாட்டம் போடு விஜய் யேசுதாஸ் குழுவினர் நல்லா கலகலப்பாக கொண்டு வந்த பாடல் தான் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களை கலகலப்பாக்கிருக்கோம், மகிழ்ச்சி படுத்திருக்கோம் நாங்கள் நம்புறோம். சரியா? சரி, பிற்பகல் 2 மணி செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காக இன்று பழம் பாடல்கள் தொகுப்பு சிறப்பு அங்கமாக மலரவிருக்கின்றது. பி பி ஸ்ரீனிவாசனுடைய குரல் எத்தனை பேருக்கு பிடிக்கலாம் கேட்க மாட்டோம், பிடிக்காம இருக்கவே இருக்காது. ஏன்னா அவருடைய குரலில் ஒரு காதல் இருந்து கொண்டேதான் இருக்கும். அவருடைய சந்திப்பு, அவர் நம்முடைய இளைய தலைமுறைக்கு என்னென்னலாம் சொல்ல போறாரு, அவருடைய பாடல் இப்படி கொஞ்சம் நினைத்து பார்த்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாட போகின்றது இன்றைய இசை இசை இணைந்திருங்கள்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பேராக், சுங்காய் சிபூட், கம்போங் தாக்கோங், போஸ் பர்வோர் பகுதியில் புலி தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தில் பூர்வக்குடி சமூகத்தைச் சேர்ந்த 43 வயது ஜம்பரி ஹங்கா உயிரிழந்துள்ளார். நிகழ்விடத்தில் தாக்குதல் நடந்ததற்கான தடயங்கள் காணப்பட்டுள்ள நிலையில் பேராக் வனவிலங்கு பாதுகாப்பு தேசிய பூங்காத்துறை பர்ஹிலிதான் உள்ளூர் மக்கள் ஒத்துழைப்புடன் தேடுதல், விசாரணை, கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. கோலாலம்பூரில் அமைந்துள்ள இந்திய உயர் ஆணையம் மலேசியாவின் 30 நாள் விசா விலக்களிப்பு சலுகையை வேலைவாய்ப்பை தேடும் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் என இந்திய நாட்டு மக்களை எச்சரித்துள்ளது. போலி வேலைவாய்ப்புகளால் ஈர்க்கப்பட்டு மலேசியாவுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து இவ்வாறு கூறப்படுவதாக இந்திய உயர் ஆணையம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் புதிய வகை ஆயுத அமைப்பின் சோதனையை நேரில் பார்வையிட்டதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் அது அந்நாட்டின் வளர்ச்சி கண்டு வரும் ராணுவ தொழில்நுட்பத்தை பறைசாற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக கிம் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் வடகொரியா கிழக்கு கரைக்கு அப்பால் உள்ள கடல் பகுதியில் 2 குறுகிய தூரம் ஏவுகணைகளை செலுத்தியதாகவும் அது வட்டார அமைதிக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் தென்கொரியாவும் ஜப்பானும் கூறிய 2 நாள்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. கொலம்பியாவின் சுற்றுலா நகர் வில்லஹடிலேவாவில் ஏற்பட்ட பேரளவிலான காட்டுத்தீ சம்பவத்தில் 209 ஹெக்டேர் நிலம் தீக்கிரையானதாக தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் UNGRD தெரிவித்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில குடியிருப்பு பகுதி மக்கள் இடம்பெயர்ந்துள்ள வேளை 2 தங்குமிடுதிகளில் தங்கியிருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதுவரை உயிருடற் சேதம் குறித்த புகார் பெறப்படவில்லை. தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர 400க்கும் அதிக அவசர பணியாளர்களும் தன்னார்வலர்களும் போராடுகின்றனர். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி ஆடவர் சேப்பா தக்ரோ போட்டியில் மலேசியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மிசுஹோ அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியாவை 3-0 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி தேசிய அணி பி குழுவில் முதலிடம் பிடித்தது. அரையிறுதியில் மலேசியா ஏ குழு நிலையில் 2ம் இடம் பெறும் தென்கொரியா அல்லது இந்தோனேசியா அணியை வியாழக்கிழமை எதிர்கொள்ளும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: செய்யும். சில குரல்கள் காதில் விழுவதில்லைங்க, நீராக இதயத்தில் வந்து அமர்கின்றன. அப்படிப்பட்ட தேன் குரலின் சொந்தக்காரர் தான் பி பி ஸ்ரீனிவாஸ். இன்று அவரது பிறந்த நாள் செப்டம்பர் 22 காதல், சோகம், தத்துவம், மென்மை, எந்த உணர்வாக இருந்தாலும் அதை தனது குரலால் உயிரோட்டமாக்கியவர் பி பி ஸ்ரீனிவாஸ். பிறந்த நாள் இன்று இசையும் இசையும் நிகழ்ச்சியில் கொண்டாட போகிறோம். ஒருமுறை இந்நேர்முக காணல அவர்கிட்ட அவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டப்போ இப்படிதான் சொல்லியிருக்கிறார்.
1: பிறந்த ஊர் என்று I don't belong to a part. I belong to the entire universe. Universe is my town. உங்கள் மொழி என்னன்னு கேட்பாங்க. My மொழி is இசை, in particular அன்பு. These are the two things I feel. Because artists are beyond all the differences. I feel it.

0: ஸ்ரீனிவாசனுடைய குரலை எல்லாருக்கும் அவ்வளவு பிடிக்கும், இதயத்துக்கு மிக நெருக்கமா. பொதுவா இந்த காதலை சொல்லும் போதும் சரி, சோகத்தை மறந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கு இவருடைய குரல் நமக்கு அவ்வளவு ஒரு துணையாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா தலைமுறையை தாண்டி அதை யாராலும் மறுக்க முடியாது. இவருடைய நேர்காணல்ல பல காலகட்டங்களில் இவர் அளித்த பதில்கள் தான் உண்மையிலேயே இவர் முற்றிலும் ஒரு வேறுபட்ட அற்புதமான ஒரு மனிதர், பின்னணி பாடகர் கவிஞர் எழுத்தாளரையும் தாண்டி அற்புதமான மனிதர் என்பதை நாம உணரலாம். அதை இன்று அவருடைய பிறந்த நாள் அன்று உங்களுக்கு கொண்டு வருவதில் இசை மேசம் நிகழ்ச்சி பெருமை கொள்கின்றது. சரி, இப்போ பின்னணி பாடகர்கள் பாடல்களை எல்லாம் ஒளிப்பதிவு செய்யறாங்க அப்படின்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. முதல்ல வந்து ஆண் பாடகர் பாடிட்டு போயிருவாரு, அதற்கு பிறகுதான் பெண் பாடகர் பாடுவாங்க. இருவரும் தனித்தனியாக ஒளிப்பதிவு செய்து அப்புறம் இணைத்து அதற்கு பிறகுதான் அந்த ஒரு பாடலை நாம கேட்கிறோம். அந்த காலகட்டம்லாம் அப்படி கிடையாது. இது தொடர்பான ஒரு கேள்வியை கேட்ட போது இப்படிதான் பதில் அளித்திருக்கின்றார்.
1: சம்பந்தமே இல்ல சொல்றேன், ஒரு ஜோக் சொல்றேன். ஒரு டூயட் பாடுறோம் பேரு, யாரு பாடுறாங்கன்னு நமக்கு தெரியாது, அதனால யாரோ ஒரு பாடுறாங்கன்னு நினைக்கிறோமே தவிர. அப்போ என்னன்னா there was action and reaction. ஒரு சங்கத்தை நான் போட்டா அடுத்தவங்க நல்லா இன்னொரு இம்ப்ரூவ் பண்றதுக்கு சான்ஸ், இம்ப்ரூவைசேஷனுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரோஜா மல்ற இதே ஏவிஎம் ஸ்டுடியோல பாடும்போது சுஷிலா வெளியே வந்து எப்பொழுதுமே வெளியே சொல்லாதவங்க ரொம்ப நல்லா பாடிட்டீங்கன்னு சொன்னாங்க.

சித்திரமே சொல்லடின்னு ஒரு பாட்டு பாடிருக்கோம் நாங்க. நீங்க பாருங்க ஒவ்வொரு சங்கத்தை எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் அண்ணா. அதே மாதிரி பொன்னின்பேன் ஒண்ணு, பொன்னின்பேன் சிறுபு வெண்பேன் காணும் கண்ணின்பேன் வேறு என் கேக்குற மாதிரி இருக்கும்.

0: ஸ்ரீனிவாஸ். அவருடைய பிறந்த நாள் இன்று. அவரை பற்றி நிறைய தெரியும். இருந்த போதிலும் இந்த நன்னாளில் தெரிந்து கொள்ளும் போது ஒரு அருமையான ஒரு கலைஞர் என்று நமக்கு தோன்றும் அல்லவா? ஆமாங்க, இவர் மொழிகளின் கலைஞரும் கூட. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கிறார். 8 மொழிகளில் புலமை இருந்ததாகவும் சில ஆதாரங்கள் 12 மொழிகளில் பாடியதாகவும் குறிப்பிடுகின்றன. அவருடைய ஆரம்ப காலத்தில் பிடித்த பாடகர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முகமது ரஃபி. ரஃபியின் பாடல்களை விரும்பிய ஸ்ரீனிவாஸ் டீடர் திரைப்படத்தின் ரஃபி பாடலை பாடிய சம்பவம் அவருடைய தொழில்முறை பயணத்தில் மிக முக்கியமான ஒரு திருப்பமாக அமைந்தது. நம் மனத்திற்கு விருப்பமான பல பாடல்களை பி பி ஸ்ரீனிவாஸ் அவருடைய அற்புதமான அந்த மயக்கும் குரலில் கொடுத்திருக்கின்றார். ஆனா அவருக்கு பிடித்த பாடல் தான் என்ன பாடலாக இருக்கும்?
1: எனக்கு பிடித்த பாடல்கள் அது ஒன்று, முத்துராமன் அவர்களுக்காக பாடிய பாடல் ரொம்ப பிடித்த பாடல். காரணம், கருத்தும் இசையும் சேர்ந்து அமைந்தன அற்புதமாக. பல இதுல சொல்லியிருக்கேன், ஆனா கேட்காதவர் மீண்டும் முதல் முறையும், கேட்டவர் மீண்டும் கேட்டு இதனுடைய தத்துவத்தை அறிந்து கொண்டு மகிழ வேண்டும் என்றதுதான் என்னுடைய கருத்து.
0: அவருடைய கருத்தை தெரிவித்து விட்டார். உங்களுக்கு எதுவும் யூகிக்க முடிகின்றதா என்ன பாடலாக இருக்கும்னு? இந்த பாடலை தாங்க சொல்லியிருந்தாரு.

0: மனத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். பல மொழிகள் பாடம்.
1: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

தேர்த்த கண்கள் திரைக்காக ஒழித்த பாடல் தான் அது. சரி, மனதில் குழப்பம் இருக்கும் போது நண்பர்களிடம் சொல்ல முடியாத சில தகவல்களையும் சில பாடல்களையும் நமக்கு சொல்லிடும். இவ்வளவுதான் நமக்கு வந்து சில சங்கடங்கள் இருக்கும் போது எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்ல முடியாதுங்க. சொன்னா அவங்க நம்ம பற்றி என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னும் மனசு சொல்லும். ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியாது, பாரமா இருக்கும் அந்த ஒரு மயக்கம் கலக்கெல்லாம் இருக்கும்போது என்ன பண்றது. அவங்களுக்காக தான் இந்த பாடலை பல தலைமுறைகளுக்கு ஒரு ஆறுதலாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவருடைய குரல்ல கொடுத்திருக்கிறாரு.

கஷ்டமான முறையிலே நரஜன்மம் எடுக்கிறோம், இது வீணாக்காதன்னு சாது சந்தர்கள் எல்லாம் செயின்ஸ் எல்லாமே பாடியிருக்காங்க எல்லாருமே. வை வேஸ்ட் திஸ் கிரேட் ஹியூமன் சொல்றேன். ஐ வி பிலீவ் சி நன்மை நன்மை தான் பெறும், தீமை தீமை தான் பெறும். இது உலக நீதி. நன்மையை வழங்குவோம், நன்மை செய்வோம், நன்மை பெறுவோம். இதுதான் உலகத்தில்.

0: என்னை திரை இசை பின்னணி பாடகனாய் உருவாக்கிய அத்தனை கலைஞர்களுக்கும் கலை ரசிக பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் பின்னணி பாடகனாக தான் வாழணும் என்று சின்ன வயசுலேருந்து நினைத்தவன் தான். அதற்காகத்தான் மிக உழைத்தேன். என் அப்பா திரைப்படத்தில் உலகத்தில் நீ சேர வேண்டாம் என்று சொன்னவரே அவரை கன்வின்ஸ் பண்ணி மொத்தத்தில் இந்த உலகத்திலே நான் அடி வைத்தேன் என்று சொல்லலாம். தமிழ் படங்களில் நான் பாடிய பாடல்கள் அநேகமாக இனிமையை அடிப்படையாக கொண்டவை. அதனால இனிமை இழந்த இசை இசை அல்ல என்ற இது என்னுடைய கருத்து என்று சொல்ல மாட்டேன், நம்பிக்கை. அப்படிப்பட்ட இனிமையை நான் பாடிய பல தமிழ் பாடல்களிலே நான் உணர்ந்து சுவைத்து பாடியிருக்கிறேன். அதை இப்பொழுதும் கேட்டுக்கொண்டு மகிழ்ந்திருக்கிறேன். என் பல பேரும் அதை கேட்டு மகிழ்ந்து என்னிடம் வந்து சொல்லும் பொழுது என் மகிழ்வுக்கு இப்பொழுது எல்லையே இல்லை. நான் வந்த அந்த மெலடி யுகம் என்று சொல்லலாம், அப்பொழுது பணியாற்றிய எல்லா இசை அமைப்பாளர்களும் இனிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள்தான். அந்த காலத்து அடிப்படையிலே கர்நாடக இசை தான் முதல்ல இருந்தது. அதே மாதிரி பாரதியார் பாடல் கூட காற்று வெளி இடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அந்த சங்கதிகள் அதெல்லாம் அது எங்க எங்க என்னென்ன கூட அந்த சொற்களுக்கு அதை முக்கியத்துவம் கொடுத்து அவர் மெட்டமைத்துறார். ஸோ அப்படிப்பட்ட மெட்டுக்கள் நம்ம ஆர் சுதர்சனம் அவர்கள், எஸ் வி வெங்கட்ராமன், அந்த அது ஒரு காலம். அப்போ எல்லாம் கர்நாடிக் பேஸ்டு. ஆனால் முள்ள இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பித்த பிறகு கே வி மகாதேவன் சார் அதை என்ன பண்ணார், மாமா என்று செல்லமாக அழைக்கும் கே வி மகாதேவன், அவர் என்ன சொன்னாருன்னா, கொஞ்சம் வெஸ்டர்ன் கூட கலந்த அது ஒரு அழகு இருக்கு தனியாக, ஏன்னா இந்த இசைக்கு ஒரு ஒரு எல்லை இல்லை. அதற்கு பிறகு இந்த இரட்டையர் வந்தார். அவர் வந்த பிறகு எனக்கு நான் லைம் லைட்டுக்கு வர காரணம் அந்த இரட்டையரணி இசை தான் சொல்லலாம்.
1: இப்படியாக அவருடைய அந்த இசை பயணம் பலருடைய மனதிற்கு இசை உலகிற்கு நிறைய ஆறுதலை மகிழ்ச்சியை நிம்மதியை கொடுத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த தமிழ் சினிமாவில் காதலுக்கு ஒரு முகம் இருந்தால் அது ஜெமினிகாந்த் சேர்ந்தார். அந்த முகத்துக்கு மென்மையான குரல் தேவைப்பட்ட போது அந்த குரலாக மாறியவர் தாங்க பி பி ஸ்ரீனிவாஸ்.
0: ஏன்னா காதல் மன்னாதி மன்னன் என்று சொல்ல வெறும் மன்னன் சொல்லக்கூடாது. காதல் மன்னாதி மன்னன் ஜெமினி கணேசன் உலக நடிகர்களிலே உத்தமமான நடிகர் என்று நான் கூறுவேன் தைரியமாக. அவருக்கு பாடும் நல்ல அரிய வாய்ப்பு எனக்கு அதிலே தான் பாவமனுப்பிலே கிடைச்சது. அதிலே இந்த காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடல் வந்த பிறகுதான் என் கலை வாழ்வில் வசந்தமே பிறந்தது என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவேன். இந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி வந்த பிறகு இசை ஒரு இனிய திசைக்கு மாறியது. மேலும் இதிலே அவங்க வெறும் பாட்டை பற்றி மட்டும் கவலைப்படாமல் இந்த பின்னணி இசைக்கும், ஆனால் நடுவில் பேக்ரவுண்ட் பிட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதற்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதிலே பல வகைகள். இப்போ பாருங்க, நாலாம் நாளாம் பாட்டில் அந்த பாட்டு இப்போ எனக்கு ஞாபகம் வருது அதிகம். இதுவரை நான் மனசில் வச்சிருக்கேன், அது எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆயிருக்கு. ஏன்னா அந்த அமைப்பு ஆண்டலும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் சாங்ஸ் கூட பாடலாம், அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஜீனியஸ் எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் ஈவன் மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒத்துக்கிறாங்க. அவரோட தனி கற்பனை உண்டு அவருக்கு. அந்த வகையிலே அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு, அதற்கு பிறகு இளையராஜா வந்தார், எவ்வளோ சரித்திரத்தை பிழைத்தார். அதற்கப்புறம் ஏ ஆர் ரஹ்மான் வந்தார், அவர்களும் சரி தெரிந்து எல்லாருமே அவரவர் தனித்தன்மை வைத்துக் கொண்டு இசையமைக்கிறார். அதனால பயன்பெற்றவர்கள் பயன் பெறுபவர்கள் கூட பின்னணி பாடல்களும் மற்றவர்கள் கூட பாடல் ஆசிரியர்கள் கூட எல்லாருக்கும் ஒரு அற்புதமா அந்த இணைப்பு அந்த காம்பினேஷன் அப்படி அமைஞ்சு போச்சு. நடுவில் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, அவங்க அவங்க பாணிகள் இப்ப தேவா வித்யாசாகர் இவர்கள் இப்ப லேட்டஸ்ட் சொல்றேன். அதுக்கு முந்தைய எத்தனையோ மியூசிக் சார் எந்த இசையமைப்பாளராலும் ஒரு தனித்தன்மை கொண்டு வந்தா அவங்களால சாஸ்வதமாக நிற்க முடியும். அந்த வகையில் என் அதிருஷ்டம் ஒரு மெலடி யுகத்திலே வந்தேன். பல பாடல்கள் பாடினாலும் அத்தனையும் இல்லாவிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் பர்சன்ட் ஏதாவது தெரியாமல் இருக்கலாம். அநேகமாக பல பாடல்கள் ஹிட் ஆச்சு, எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அதெல்லாம் ரசித்தாங்க. அதுதான் எனக்கு மாபெரும் வரம் என்று நினைத்து இப்பொழுது என் பாடல்களிலும் வழங்க விரும்புகிறேன்.
1: பாருங்க இவ்வளோ பெரிய ஜாம்பவான் அவருடைய தன்னடக்கத்தை மட்டும் பார்க்க முடிகின்றது. அதாவது ஒரு சில பாடல்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய எந்த பாடல் நமக்கு பிடிக்காது சொல்லுங்க, வகைப்படுத்தவே முடியாது. எல்லா சூழலுக்கும் உணர்வுக்கும் ஏற்ற மாதிரி நமக்காக இசை பெரியர்களுக்காக கொடுத்திருக்காரு. ஆக உண்மையிலேயே இந்த இசை உலகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம் தான் பின்னணி பாடகர் பி பி ஸ்ரீனிவாஸ் என்று சொல்ல வேண்டும். அதுவும் சில குரல்களை கேட்டவுடன் வயது மறந்துவிடும், காலம் பின்னோக்கி போகும். அப்படிப்பட்ட தேன் குரல் பி பி ஸ்ரீனிவாஸ் அவருடைய பிறந்த நாள் இந்த இனிய நாளை வந்து நிச்சயமா காலங்களை கடந்து வசந்தத்தோடு நம்ம கேட்கறதுக்கு ஆசைப்படுவீங்க தானே?
2: பாவமன்னிப்பு படத்துல காதல் மன்னாதி மன்னன் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு பாடிய பாடல், இரட்டை இரண்டு இசையில் கண்ணதாசனின் கவிதை, காலங்களில் வசந்தம், என் வாழ்க்கையில் வசந்தமாகவே வீசிக்கொண்டே இருக்கிறது அந்த பாட்டு. காலங்கள்

நீங்க இந்த மல்லிகைன்னு சொல்றதா கண்ணதாசன் பெருமை. ஏன்னா எத்தனையோ பூக்கள் இருக்கு மல்லிகையில, இன்டாக்சிகேட்டிங் ஸ்மெல், அது பியூட்டி. அதான் எல்லாத்திலும் சிறந்தவள் என்ன காதலி என்று சொல்ற அளவுக்கு பகவத்கீதையிலே பகவான் சொல்ல எல்லாத்திலும் சிறந்தவன் நான் தான் சொல்லி வர்றாரு பகவத் பூராவுமே. ஆனா அதை மையமா எடுத்து அது ரொமான்டிக் சாங் ஆக்கி அந்த டிவோஷனல் வெர்சஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ரொமான்டிக் சாங்.

வாழ்க்கையிலேயே வசனம் வீசிய ஒரு உணர்வை கொடுக்குது அல்லவா. இந்த ஒரு பாடலுக்காக ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் சொன்னா கூட தவறு எதுவும் கிடையாதுங்க. அவள் கவிஞன் ஆக்கினாள் என்னன்னு சொன்னார் இல்லையா, உண்மையில அவர் கவிஞரும் கூட தான், பாடகராக மட்டும் கிடையாது, பல மொழிகள்ல கவிதைகள் எழுதியவர். உருது கஜல்களிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். 1969 மனிதன் நிலவில் காலடி வைத்த நிகழ்வை நினைவு கூர்ந்து Man on the Moon என்ற ஆங்கில பாடலையும் இயற்றி பாடியிருக்கின்றார். அந்த பாடல் நிலவுக்கு சென்றதா, Man on the Moon பதவி அப்போதைய அமெரிக்க துணை தூதரிடம் கொடுத்து அது நீல் ஆம்ஸ்ட்ராங்கிடம் சென்றடைய வேண்டும் என்று பி.வி. ஸ்ரீனிவாஸ் விரும்பியதாக பதிவுகள் கூறுகின்றன.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது முள்ளாய் மாறியது.
1: கவிஞர் ஒரு பாட்டு பாட வச்சாரல்ல மகாதேவன் இசையில, அது எப்படின்னா, ஏதோ மனிதன் பிறந்து விட்டான் அவள் ஜெயனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். பாருங்க, நெகட்டிவ் அப்ரோச் இல்லாமே பாசிட்டிவ், நன்றி எனும் குணம் இருந்திருக்கும், நான் ஏன் மனிதன் பிறந்தேன் இருந்திருக்கவே சொன்னதான் இல்லைன்னு சொல்லல, அதான் பியூட்டி இஸ் அப்ரோச். அதில் அதான் சொன்னேன், எந்த பேட்டியிலும் முடிக்கும் போது நன்றி சொல்லுவாங்க எனக்கு, உங்கள் நன்றிக்கு என் நன்றின்னு சொல்லுவேன், ஏன்னா நன்றி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாகி போச்சு போ அந்த வகையில். ஸோ கண்ணதாசன் கருத்துக்கள், அவர் ஒரிஜினல் பேர் முத்தையா, முத்து முத்தான கவிதை மடை பொழுந்து உலகுக்கு அழித்து மறைந்தும் வாழுகின்றார் நம் இதயங்களிலே.
2: ஆக பாருங்க, உங்கள் நன்றிக்கு எனது நன்றி, நல்லா இருக்கு. இன்று அவருடைய பிறந்த நாள் அன்று

நமக்காக ஒரு நன்றி சொல்லும் ஒரு அழகிய வாக்கியத்தை பரிசாக கொடுத்திருக்கிறாரு. யாராவது நன்றி சொல்லும் போது உங்களுடைய நன்றிக்கு நன்றிங்க அப்படின்னு சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? சரி, பாடல்களோடு சேர்ந்து நல்ல நினைவுகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சில நேரங்களில் நாம் நினைத்தது நடக்காம போலாங்க, அதனால வாழ்க்கை முடிந்து விட்டது என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது. நடக்காத ஒரு காரியம் நம்ம இன்னும் இன்னும் அழகான ஒரு பாதைக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு சூழலாக கூட இருக்கலாம். அந்த இயற்கை கடவுள் அமைத்து கொடுத்தது. அதனால கடந்ததை நினைத்து வருந்தாமல் இன்று நம்மிடம் இருப்பதை ரசிப்போம். நாளை நமக்காக காத்திருப்பதை நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம் என்று நம்பிக்கை வார்த்தைகளை பாடல்கள் குரலால வரிகளால நமக்கு கொடுத்த பி பி ஸ்ரீனிவாஸ் அவருக்கு நன்றி. அவருடைய குரலுக்காக நன்றி சொல்லலாம். அந்த நம்பிக்கையோடு இன்றைய இசையும் இசையும் நிகழ்ச்சி நிறைவு பாடல். ஒருவேளை நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா என்ன ஆகும்னு சொல்லுங்க. நாம இருப்போமா இல்லை தானே?

0: அமைதி.
1: மலரும் நினைவுகளில்
2: வர்மம் என்று சொல்லும் போதே அந்த காலத்திலிருந்து வர்மத்துல அடிபட்டால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று ஒரு பயம் இருந்தது. அதனால அதனை மறைத்து வைத்தார்கள். சித்தர்கள் சொன்னதை வந்து அதுக்கு பிறகு உள்ளவர்கள் மறைத்து வைத்தார்கள். இதனை வந்து அதை வந்து பரம்பரையாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான், வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனா என்னுடைய அப்பா வந்து 88 பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்.
1: கில்லானை சேர்ந்த வர்மக்கலை நிபுணர் டாக்டர் கன்னியப்பன்.
3: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
4: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
5: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
4: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ.
5: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 தொடங்கி 3 வரை
3: 70 மட்டும் பேச போகுதுங்க,
5: நினைத்தாலே இனிக்கும்.
6: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
5: கேளுங்க, ரசிங்க,
3: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் ஆராய்ச்சி மேம்பாட்டு சூழ்நிலை, சந்தை அடிப்படையிலான நிதி வழங்கும் முறை, தொழில்துறையுடனான நெருங்கிய ஒத்துழைப்பின் வாயிலாக அரசாங்கம் வலுப்படுத்துகிறது. மதிப்பு உருவாக்கத்தை வலுப்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மேற்கொள்ளப்படும் முயற்சியில் மலேசியாவில் தயாரிக்கப்பட்டது என்பதிலிருந்து மலேசியாவால் தயாரிக்கப்பட்டது எனும் அணுகுமுறைக்கு நாடு மாறி வருவதாக 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்தார். ஆய்வாளர்களும் உயர்கல்வி நிறுவனங்களும் உள்ளூர் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் இணைந்து ஆராய்ச்சி மேம்பாடு R&D-க்கான நிதியை பெற வேண்டும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடியல் தெரிவித்துள்ளார். இணைப்பு திறன், தொழில்நுட்பம் தொடர்பான ஆய்வுகளுக்கு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் நிதி உதவி வழங்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். பினாங்கு ஜலுத்தோங் லோரோங் பேராக் பகுதியில் கட்டுமானத்தில் இருந்த அடுக்ககமொன்றின் 25வது மாடியிலிருந்து தவறி விழுந்ததாக கூறப்படும் 31 மியான்மர் நாட்டைச் சேர்ந்த தொழிலாளி உயிரிழந்தார். நேற்று மாலை 6:50 அளவில் அச்சம்பவம் தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக திமுர் லாபட் காவல்துறை தலைவர் ACP அப்ட்ரோசா முகமது தெரிவித்தார். அமெரிக்காவின் முக்கிய விமான நிலையங்களில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டிற்கு தேவையான கம்பி வடம் ஒன்றை கட்டுமான பணியாளர்கள் தவறுதலாக வெட்டியதால் வான் பயணங்கள் தாமதத்தை எதிர்நோக்கின. நியூயார்க், பென்சில்வேனியா, நியூஜெர்சி, மெசசூசெட் ஆகியவற்றில் உள்ள விமான நிலையங்களில் திங்கட்கிழமை பிற்பகல் விமானங்கள் தர இறங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக அந்நாட்டு போக்குவரத்து செயலாளர் ஷீன் டாஃபி தெரிவித்தார். தற்போது சரிபார்ப்பு பணி நடைபெறுவதாகவும் விரைவில் பயணங்கள் வழக்க நிலைக்கு திரும்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். லிபியாவின் முக்கிய எண்ணெய் வயலான அல் ஷராராவில் இருந்து செல்லும் எண்ணெய் குழாயின் வால்வ் ஒன்றை அடையாளம் தெரியாத ஆயுத குழு மூடியுள்ளது. இதனால் அங்கு கச்சா எண்ணெய் உற்பத்தி கணிசமாக குறைந்துள்ளதாக தேசிய எண்ணெய் நிறுவனம் தெரிவித்துள்ளது. குழாய் அடைக்கப்பட்டதால் அழுத்தம் அதிகரித்து எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

செப்டம்பர் 22 நாள் செவ்வாய்க்கிழமை இன்று தொடர்ந்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில் வாயிலாக மின்னலோடு இணைந்திருக்கும் அன்புள்ளங்களுக்கு நன்றிங்க. சரி, இன்று பிறந்த நாளா திருமண நாளா வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? எதுக்காக காத்திருக்கீங்க? அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எங்களுக்கு அழைத்து வாழ்த்து சொல்லுங்க.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: சிக்னல் போட்டு எவ்வளவு நேரம் நின்னாலும் அந்த அவங்க வந்து போவாங்க, பட் ஆனா அவங்க இடமே கொடுக்க மாட்டாங்க தெரியுங்களா. அவங்க கொஞ்சம் வேகமா போன நம்ம முன்னுக்கு போயிடும், பட் ஆனா அவங்க போக மாட்டாங்க. திடீர்னு அந்த ரோட்டிலேயே நடுலயே போவாங்க.
2: ஆமா, அடுத்த லைனுக்கு நம்ம போக முடியாது,
1: முடியவே முடியாது. அதுல தெரியல, அவ்வளவு வேகமா வந்து அவங்க முன்னுக்கு வருவாங்க, ஆனா அவங்க முன்னுக்கு போக மாட்டாங்க, மெதுவாவே போவாங்க.
3: உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் இருக்காங்களா வீட்லயோ இல்ல உங்க வட்டத்திலயோ?
1: அப்படியே இருக்காங்க. ஹஸ்பண்ட் டெய்லி மோட்டார்ல
3: அவரு கூட தைரியமா போவீங்களா பின்னால
1: உட்காந்துக்கிட்டு?
2: அழைத்து பேசணும்னு தூண்டுச்சு
1: விட்டுட்டு நான் வேலைக்கு போனும் விருவன்னு போனும் பாருங்களேன். அந்த லைனை எடுத்து நம்ம அடுத்த லைனுக்கு போனும், பட் ஆனா அவர் இடமே கொடுக்கல. அவர் அந்த ஒரு லைன் மெதுவாவே போய்கிட்டு இருக்காங்க.
2: காலை அனுபவம்.
1: ஆமா, அதனாலதான் இப்ப காலையில வந்தாலே அது கேட்டாலே ஓகே, நம்ம கோபத்துல ட்ரை பண்ணுவோம்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
5: மலேசியா நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
6: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
7: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
6: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
7: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க

0: மலரும் நினைவுகளில் இன்று.
1: வர்மம் என்று சொல்லும் போதே அந்த காலத்திலிருந்து வர்மத்துல அடிபட்டால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று ஒரு பயம் இருந்தது. அதனால அதனை மறைத்து வைத்தார்கள். சித்தர்கள் சொன்னதை வந்து அதுக்கு பிறகு உள்ளவர்கள் மறைத்து வைத்தார்கள். அதை வந்து பரம்பரையாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான், வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனா என்னுடைய அப்பா வந்து 88 பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்.
0: கிள்ளானை சேர்ந்த வர்மக்கலை நிபுணர் டாக்டர் கன்னியப்பன்.

0: பிபிசி நியூஸோட இன்டர்வியூவும் உங்களோட படைப்பும் ரொம்ப அருமையா இருந்தது.
1: நன்றிமா. சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
0: தங்கச்சி மகள் யஸ்வினி ரகுநாதன். அவங்க வந்து இப்ப இந்த வர சனிக்கிழமை வந்து பேச்சுலர் ஆஃப் பயோ மெடிக்கல் சயின்ஸ் அது பட்டம் வாங்குறாங்க யூனிசெல் யூனிவர்சிட்டியில. வருகின்ற சனிக்கிழமை அதுக்கு நேரம் இருக்குமோ எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் இன்னைக்கு
1: கூப்பிடுறேன். என்ன வாழ்த்து சொல்ல ஆசைப்படுறீங்க?
0: வாழ்த்துறவங்க வந்து அவங்க நல்லா மென்மேலும் முன்னேறி வாழ்க்கையில முன்னேறணும். அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து சுகந்தி ரகுநாதன், அண்ணன் அர்வின் ராஜ், தங்கை வந்து கனிஷா, மற்றும் பெரியம்மா சித்திகள், மற்றும் அவங்களோட கசின்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து வாழ்த்து சொல்றாங்க. இந்த வருகின்ற சனிக்கிழமை தான் அவங்களோட பட்டமளிப்பு விழாங்க.
1: சரி, அவங்க மின்மேலும் படித்து நம்ம நாட்டிற்கும் நம்ம சமுதாயத்துக்கும் பெருமை சேர்க்க மின்னலின் வாழ்த்தும் கூட. சரியா?
0: ரொம்ப நன்றிங்க.
1: நன்றிங்கம்மா.

0: சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு வந்து என் தங்கைக்கு திருமண நாளு, அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல விருப்பப்படுறேன். கணவர் பேர் வந்து மணிமாறன் கல்பனா, வாழ்த்து வந்து அம்மா சரோஜா, சின்னம்மா, அண்ணன் முகுந்தன், சீதா, தங்கை சாந்தி, ஜெயபிரகாஷ், மகன் கஷ்வின்ராஜ் மற்றும் மகேஸ்வரி மாரியப்பன் மகேஸ்வரி ஆயிட்டா வந்து இவங்களை வாழ்த்துறோம். இன்று இந்த போல இன்றுமே சந்தோஷமாக வாழில் எல்லா சுகமும் பெற வாழ்த்துகிறோம்.
0: நன்றிமா.
2: வணக்கம், ஷர்மிளா பேசுறேன்.
0: சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
2: என்னோட தோழிக்கு வாழ்த்து சொல்லலான் இருக்கேன்.
0: சொல்லுங்க.
2: அவங்க பேரு வந்து கோகிலா கோயிலர். அவங்க பேரா தைப்பிங் தாமசிங்கே மசில இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே கோகிலா கோயிலர்.
3: வணக்கம் திரேசா. இன்றைக்கு என்னோட பேட்டிமா இளநோரா மாலாதிகா அவர்களின் பிறந்த நாளுமா. கல்வி கேள்விகளை சிறந்து வழங்க வாழ்த்துவோர்மா. எல்என் ரமேஷ், மரியா, இளஜா, இசக்கி, இளநோரா, அத்தா ஏனா, மாமா கிறிஸ்டபர், கமிலியா, கசில்டாமா, பாட்டி மோனிகா,
0: அனைவருடைய வாழ்த்தும் சென்றடையட்டும். சரியா, இன்னும் மேலும் மேலும் சாதிக்கட்டும்.

0: அதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: மலரும் நினைவுகளில்
1: வர்மம் என்று சொல்லும் போதே அந்த காலத்திலிருந்து வர்மத்துல அடிபட்டால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று ஒரு பயம் இருந்தது. அதனால அதனை மறைத்து வைத்தார்கள். சித்தர்கள் சொன்னதை வந்து அதுக்கு பிறகு உள்ளவர்கள் எல்லாம் அதை மறைத்து வைத்தார்கள். இதனை வந்து அதை வந்து பரம்பரையாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான், வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனா என்னுடைய அப்பா வந்து 88 பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்.
0: கில்லானை சேர்ந்த வர்மக்கலை நிபுணர் டாக்டர் கன்னியப்பன்.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: மின்னல் FM, இளமை புதுமை இனிமை. நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணவியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பஅத். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மாநபியின் பொன்மொழிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். குடும்பம் ஒரு கதம்பம் என்று சொல்லுவார்கள். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். எனவே நாம் நம்முடைய குடும்பத்திற்கு நல்ல விதமாக செலவழிக்க வேண்டும். குடும்பத்தை நாம் பராமரிப்பதில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. தன்னுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ நாம் செலவழிப்பது அதுவும் ஒரு சதக்கா, நல் அறம் என்கிறது இஸ்லாம். மனைவி ஆசைப்படுகிற துணிமணிகளை எடுத்து கொடுப்பது முதல், பிள்ளைகள் ஆசைப்படுகின்ற ஆடைகளை வாங்கி கொடுப்பது முதல், அவர்கள் ஆசைப்படுகின்ற இனிப்பு பண்டங்களை, எதுவெல்லாம் உடல் நலத்திற்கு ஆரோக்கியமோ அதை வாங்கி கொடுப்பது முதல் நாம் தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிலே கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. வாழ்க்கையில் சில கட்டுப்பாடுகள் தேவைதான். அதை நாம் சரியில்லை என்று சொல்லவில்லை. ஆனபோதிலும் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிக்கு செலவழிப்பதில் கூட நாம் ஒரு பட்ஜெட்டை வகுத்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நம்மை படைத்த ஏக இறைவன் ராசிக்காக உணவளிப்பவனாக இருக்கிறான். பொருளாதாரத்திலே பரக்கத் என்ற அருள் வளத்தை தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், யுஅக்கிஃபூன அன்னாஸ் ஃபி ஐதீஹிம் அவ் மஹுமா அன்ஃபக்த ஃபஹுவ லக ஸதகத்துன் ஃபி லுக்மதி தர்ஃபஉஹா ஃபி ஃபமி இம்ரஅதிக. ரவாஹுல் புகாரி. ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்கள் வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் ஏழைகளாக விட்டு செல்வதை விட தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வதே மேலானதாகும். அவர்களுக்காக நீங்கள் எதை செலவழித்தாலும் அதுவும் சதக்கா, தர்மம்தான். உங்கள் மனைவியின் வாயில் நீங்கள் இடுகின்ற ஒரு கவலம் உணவும் கூட தர்மம்தான் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே 5354 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னலார் நமக்கு சொன்ன அற்புதமான எண்ணற்ற பொன் மொழிகளில் இந்த ஒரு பொன்மொழி அற்புதமானது. குடும்பத்திற்கு நாம் தாராளமாக செலவு செய்ய வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்ல வேண்டும். அவர்களை ஏழைகளாக, பிறரிடத்திலே கையேந்துபவர்களாக நீங்கள் விட்டுவிட்டு செல்லக்கூடாது என்ற பிள்ளைகளுடைய எதிர்கால அக்கறையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புத அறிவுரைகளையும் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த பொன்மொழியிலே இன்னொரு அற்புத தகவலும் உள்ளடங்கியிருக்கிறது. ஒரு கணவன் மனைவி எப்படி மகிழ்ச்சியாக குடும்பத்திலே இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டுதல் இதிலே உண்டு. உன்னுடைய மனைவிக்கு நீ அவளுடைய வாயில் இடுகின்ற ஒரு கவலம் உணவு என்பதும் சதக்கா என்பதிலிருந்து

மனைவிக்கு ஊட்டி விடுகிறார், எந்த மனைவி தன் கணவனுக்கு ஊட்டி விடுகிறாள். இப்படியாக சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னுதாரணம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, எவ்வளவு அழகான ஒரு நபிமொழியை நாம் இந்த மாநபியின் பொன்மொழிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நேயர்களுக்கு சொல்லுகிறோம். எனவே நம்முடைய குடும்பத்திற்கு நாம் செலவழிப்பதிலே தாராளத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும், அதிலே கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது என்பதை அன்னலா நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸுனுடைய விளக்க உரையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆண்மகன் தனது பிள்ளைகளை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வதே சிறந்ததாகும் என்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, தன் குடும்பத்திற்காக செலவு செய்வதும் தர்மமே என்கிறார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அவர்கள் உம்மிடம் தாம் எதை செலவு செய்ய வேண்டும் என்று உம்மிடம் வினவுகிறார்கள், கூடுதலானதை செலவு செய்யுங்கள் என்று நீங்கள் கூறுவீராக என்று சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 219வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குலில் ஆஃபுவ, கூடுதலாக நல்ல முறையிலே கஞ்சத்தனம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று நபிகளாரின் மூலம் அல்லாஹ் சொல்லுகிற இந்த வசனம் தன்னுடைய குடும்பத்திற்கு நாம் எவ்வளவு தாராளமாக செலவு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதோடு மட்டுமல்ல,

0: கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு நபிமொழியும் நமக்கு மிக அற்புதமானது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். ஒரு மனிதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னிடம் ஒரு பொற்காசு இருக்கிறது என்றார். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனது தேவைக்கு அதை நீ செலவிட்டுக் கொள் என்று சொன்னார்கள். என்னிடம் இன்னும் ஒரு பொற்காசு இருக்கிறது என்று அவர் சொன்னார். அதை உனது மனைவிக்காக நீ செலவு செய்வீராக என்றார்கள். மூன்றாவதாக இன்னும் ஒரு பொற்காசு என்னிடத்திலே இருக்கிறது என்றார். அப்பொழுது நபி அவர்கள், அதை உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ செலவிட்டுக் கொள்வீராக என்றார்கள். இன்னொரு பொற்காசும் என்னிடத்திலே இருக்கிறது என்றார். அதை யாருக்கு நீ தர்மம் வழங்குவது என்பதை நீயே தீர்மானித்துக் கொள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி அபூதாவூத், நசாயி, முஸ்னத் அஹமது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே வந்து கேட்ட மனிதரிடத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், செலவழிப்பதற்கு அதிக தகுதி உள்ளவர் உன்னுடைய தேவையை நீ பூர்த்தி செய்து கொள் என்கிறார்கள். இரண்டாவது, உன்னுடைய மனைவிக்கு செலவழி என்கிறார்கள். மூன்றாவது, உன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை நீ செலவழித்துக் கொள் என்று நபிகளார் சொன்னதிலிருந்து நாம் யாருக்கு தாராளமாக செலவழிக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. எனவே நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய வருமானம் இவ்வளவுதான் இருக்கிறது, ஒரு மாதம் முழுவதும் நாம் ஓட்டியாக வேண்டும் என்று நாம் வைத்திருக்கிற அந்த செல்வத்திற்குள் அவர்களை நாம் கட்டி போட்டு எல்லா விஷயங்களையும், ஒரு மனைவி ஒரு இனிப்பு பண்டங்கள் கேட்டாலும் கூட, அல்லது ஒரு பிள்ளை விளையாட்டு பொம்மைகளை கேட்டாலும் கூட, பிறகு பார்க்கலாம், அப்புறம் வாங்கி தருகிறேன், நிறைய நம்மிடத்தில் தான் வீட்டில் இருக்கிறது என்றெல்லாம் தட்டி கழிக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களை காணுகிறோம். அந்த இடத்தில் நாம் தாராளத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த அண்ணலாரின் பொன் மொழிகள் நமக்கு அழகுபட கூறுகின்றன. எனவே அன்பு நேயர்களே, நீங்கள் உண்ணுகிற போது உங்களுடைய துணைவியரையும் நீங்கள் உண்ணச் செய்யுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஆடை வாங்குகிற போது அவர்களுக்கும் நீங்கள் சேர்த்து வாங்கித்தாருங்கள் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் மட்டும் நமக்கு விருப்பமான உணவை உண்டால் பத்தாது, மாறாக நம்முடைய மனைவியையும் உண்ணச் செய்ய வேண்டும். நம்முடைய விருப்பம் எதுவோ அதே விருப்பத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். அவர்கள் விரும்பிய உணவை சாப்பிடுவதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும், அதற்காக செலவு செய்ய வேண்டும். அதே போன்று நாம் எந்த ஆடை உடுத்துவதை கொண்டு நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்கிறோமோ அதே அலங்காரத்தை அவர்களுக்கும் வழங்க வேண்டும். அதிலே கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் மீது அவர்களுக்கு இருக்கும் உரிமை அவர்களுக்கு சரிவர உணவும் உடையும் அளிப்பதாகும் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதன் மறுமையிலே நற்கூலி பெறும் எண்ணத்துடன் தன் வீட்டாருக்கு செலவு செய்யும் போது அது அவருக்கு சதக்காவாக, தர்மமாக, அறமாக அமைகிறது என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழியும் சஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு மிகச்சிறந்த தர்மம் ஒன்றை கூறட்டுமா என்று நபிகளார் தன் தோழர்களிடத்திலே கேட்டார்கள். அது, தனக்கு பொருளீட்டி உணவளிக்க கூடியவர் வேறு எவரும் இல்லை என்ற நிலையிலும் உன் பக்கம் திரும்பி அனுப்பப்பட்ட உன் மகன்தான் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது, வேறு யாரும் இல்லை என்றாலும் அந்த தர்மத்தை உன்னுடைய மகனுக்கு நீ கொடுத்து தாராளமாக செலவு செய்து நீ அந்த நன்மையை அடைந்து கொள் என்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய குடும்பத்திற்கு நாம் அதிகம் செலவழிக்க வேண்டும், அதிலே தாராளத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும். நிச்சயமாக அதை செய்தால் நிச்சயம் நம்முடைய குடும்பம்தான் ஒரு பல்கலைக்கழகமாக திகழும் என்பதிலே எல் முனையளவும் சந்தேகமில்லை. எனவே நம்முடைய குடும்பத்திற்கு தாராளமாக செலவழிப்போம், தர்மத்தினுடைய நன்மையை பெறுவோமாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஆகிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இடம் பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கி.
3: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இசையும் இசையும் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்துவிட்டோம். விடை பெறுகின்றேன், உங்கள் நன்றி சலசரு. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் மோகன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். எங்கிருந்தாலும் உடம்பையும் மனதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடாணி. மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வரும் அக்டோபரில் தாக்கல் செய்யப்படவுள்ள 2027 வரவு செலவு திட்டத்தில் நுட்ப திறன் கல்வி தீவேட் பட்டதாரிகளுக்கு நற்செய்தி கிடைக்க வாய்ப்புள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீயா ரமணன் கோடி காட்டியுள்ளார். புத்ராஜயாவில் நடைபெற்ற 17வது பயிற்றுநர் தொடர் திறனாற்றல் பயிற்சி மையம் சியாஸ் பட்டமளிப்பு விழாவில் டாக்டர் ஸ்ரீயா ரமணன் பேசினார். 2027 வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 தாக்கல் செய்யப்படும். நரம்பியல் பல்வகைமை நியூரோ டைவர்ஜன் நபர்களுக்கான திட்டமிடல் குழந்தை பருவ தலையீட்டுடன் முடிவடையாமல் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் தேவையான ஆதரவை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நன்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். இத்தரப்பினரின் ஆயுட்காலம் அதிகரித்து வரும் நிலையில் சிறப்பு பராமரிப்பு, பொருத்தமான குடியிருப்பு வசதிகள், நிதி திட்டமிடல், சமூக ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றார் அவர். கோலாலம்பூரில் அமைந்துள்ள இந்திய உயர் ஆணையம் மலேசியாவின் 30 விசா விலக்களிப்பு சலுகையை வேலைவாய்ப்பை தேடும் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் என இந்திய நாட்டு மக்களை எச்சரித்துள்ளது. போலி வேலைவாய்ப்புகளால் ஈர்க்கப்பட்டு மலேசியாவுக்கு வந்தடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை தொடர்ந்து இவ்வாறு அது அறிவுறுத்தியது. சேதமடைந்த தொலைத்தொடர்பு இணைப்பு சரி செய்யப்பட்டதை தொடர்ந்து திங்கட்கிழமை மாலை அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதி முழுவதும் உள்ள விமான நிலையங்களின் விமான சேவைகள் மீண்டும் தொடங்கியதாக அமெரிக்க போக்குவரத்து அமைச்சர் சீன்டாஃபி தெரிவித்தார். இருப்பினும் தற்போதுள்ள அனைத்து தாமதங்களையும் சரி செய்ய சிறிது காலம் ஆவதாக கூறிய டாஃபி, பயணிகள் அண்மைய தகவல்களுக்கு விமான நிறுவனத்தை தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சீன நடன கலைஞர் ஊ யூஃபே எந்திரன்களுடன் இணைந்து நடனமாடி அமெரிக்காஸ் கோட் டேலண்ட் நிகழ்ச்சியின் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 27 யூ யூனிட் 3 நிறுவனம் தயாரித்த ரோபோக்களுடன் பல மாதங்கள் பயிற்சி மேற்கொண்டுள்ளார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. இன்று நடைபெற்ற குழு நிலையிலான பூப்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றில் தேசிய மகளிர் இரட்டையர்களான செங் சுஹின், லோ ஜியூ சிறந்த ஆட்டத்திறனை வெளிப்படுத்திய போதிலும் தென்கொரியாவிடம் வீழ்ந்தனர். இதனுடன் மலேசியா அணி ஆட்டத்தை விட்டு வெளியேறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:14. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:14.

வணக்கம் நேர்களை, மலர்ந்தாச்சு தீரா இசை. உங்கள் மாலை பொழுது இன்னும் இசையின் வாயிலாக இசைத்திட நாங்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே இந்த தீரா இசையின் வாயிலாக உங்க மனசை பாத்துக்கிற ரொம்ப முக்கியமான பொறுப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை ரொம்ப சரியா செய்யறதுக்காக இன்றைக்கு இந்த பக்கம் மோகன் உங்களோட வந்திருக்கு. அறிவிப்பறைய தனியா இருந்தாலும் மனசு முழுக்க நிறைவா இருக்கு. ஏன்னா நீங்க நிறைய பேர் கேட்கறீங்க, பாடல்களை இசைக்கிறீங்க, நாங்க பேசுறத ரசிக்கிறீங்க தானே. சரி, 8 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் பேச போறோம். அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: தீராயசையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. பொதுவாகவே இந்த மாதிரி பயணத்தின் சமயத்துல சிலருக்குலாம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அமைதியான ஒரு சூழல்ல பயணம் செய்யறது, ஏன்னா சில சமயங்கள் நெரிசலாக இருக்கும், போக்குவரத்து நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, அதனால கொஞ்சம் கோபம் வரலாம். இந்த சூழலில் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் குறிப்பாக அந்த மாலை நேரம் வந்தாலே அமைதியெலாம் வேணாங்க. முழுக்க முழுக்க சத்தமாக வச்சு பாடல் கேட்கக்கூடிய நேர்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அதை நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அதிகமாகவே தெரியும். சரி, இது இப்போ உங்களுக்கான நேரம் தான். நீங்கள் அழைக்க போகிறீங்க, அழைச்சி பாடல் ஒளிபரப்ப போகிறோம். டக்குன்னு நின்று அடுத்து வரக்கூடிய வரி என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க. எப்படி அழைக்கிறீங்களா? 03-2282573 அல்லது 47-68

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
1: தீராசையில் நாம பேசிட்டு இருக்கோம், நீங்களும் அழைக்கலாங்க. பாடல் இடம் பெறும் டக்குன்னு நின்று அடுத்து வரக்கூடிய வரி என்னன்றத கண்டுபிடிக்கணும்.
2: வணக்கம், கோமதி பேசுறேன். ஐயோ, எப்பயும் அடிச்சா கிடைக்காது, இப்ப கடைசி இப்ப பயம் வந்துருச்சு. டைமா இருக்கு, பாடுவனா பாட மாட்டேன் நானு. ட்ரை பண்ணு,
1: முயற்சி பண்றீங்களா?
2: பண்றேன்.
1: உங்களுக்கான பாடல் என்ன அப்படின்றத கேட்டுடலாம்.
2: ஓகே.

0: உன்னை மட்டும் உன்னை மட்டும் நேசிக்கிறேன் அப்படிதான் வரும் நினைக்கிறேன்.
1: உன்னை மட்டுமா?
0: உன்னை மட்டும் மட்டும்
1: எங்க மொத்த மொத்துறதுனா
0: நினைக்கிறீங்க.
1: 4 7 6 8

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: சிக்னல் போட்டு எவ்வளவு நேரம் நின்னாலும் அந்த அவங்க வந்து போவாங்க, பட் ஆனா அவங்க இடமே கொடுக்க மாட்டாங்க தெரியுங்களா. அவங்க கொஞ்சம் வேகமா போனா நம்ம முன்னுக்கு போயிடும், பட் ஆனா அவங்க போக மாட்டாங்க. திடீர்னு அந்த ரோட்டிலே நடுலயே போவாங்க.
0: ஆமா, அடுத்த லைனுக்கு நம்ம போக முடியாது,
1: முடியவே முடியாது. அதுல ஏன் தெரியல அவ்வளவு வேகமா வந்து அவங்க முன்னுக்கு வருவாங்க, ஆனா அவங்க முன்னுக்கு போக மாட்டாங்க, மெதுவாவே போவாங்க.
2: உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் இருக்காங்களா வீட்லயோ இல்ல உங்க வட்டத்திலயோ?
1: அப்படியே இருக்காங்க. ஹஸ்பண்ட் டெய்லி மோட்டார்ல
2: அவர் கூட தைரியமா போவீங்களா பின்னால
1: உட்காந்துக்கிட்டு
0: பேசணும்னு தூண்டுச்சு?
1: என்ன பையனை விரும்பு நம்ம ஸ்கூல்ல விட்டுட்டு நான் வேலைக்கு போகணும், விரும்பு போகணும் பாருங்களேன். அந்த லைனை எடுத்து நம்ம அடுத்த லைனுக்கு போகணும், பட் ஆனா அவர் இடமே கொடுக்கல. அவர் அந்த ஒரு லைன் மெதுவாவே போய்கிட்டு இருக்காங்க.
0: காலை அனுபவம்.
1: ஆமா, அதனாலதான் இப்ப காலையில வந்தாலே அது கேட்டோனே ஓகே நம்ம கோபத்துல ட்ரை பண்ணுவோம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7291 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: தீராசியில் நாம பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: நான் கவிதா பேசுறேன்.
0: சொல்லுங்க கவிதா, எப்படி தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன், சாய் பண்றேன்.
0: வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்களா? நிலவரம்?
1: ஆமா, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறேன். மழையா இருக்கு.
0: ஓ, மழையா? எந்த இடத்துல?
1: இங்க ஜோஹர்ல.
0: ஓ, ஜோஹர்லயா? சரி சரி, இந்த முறை நீங்க கண்டுபிடிச்சிருங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பாக்கலாம்.
1: பாக்கலாம்.

0: கேட்காத
1: குயிலும் ஓசை கேக்குதே
0: நம் நம் காதலிலா
1: உன் வார்த்தையில் அப்படின்னு வரும். நீங்க கண்டுபிடிக்கலனாலும் அந்த பாடல் அடுத்து வருது, நம்ம கேட்டுருவோம்.
0: தேங்க்யூ, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா
1: கண்டிப்பா வாங்க.

நினைவுகள் அதிகம் பேசும் தீரா இசை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் நினைவுகள் பற்றி கொஞ்சம் கூடுதலாவே நம்ம பேச போறோம். நம்ம வாழ்க்கையில அதை கடந்து வந்திருப்போம். அந்த கதைகள் 6 மணிக்கு பிறகு நம்ம இன்னும் சுவாரஸ்யமா பேச ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். அப்புறம் 7 மணிக்கு பிறகு பாட்டு கடையும் உங்களுக்காக இன்றைக்கு திறக்கும். தொடர்ந்து தீரா இசையில் இணைந்திருங்கள்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க நம்முடைய MTIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ். இன்றைக்கு நம்மோடு இருவர் வந்து இணைந்திருக்காங்க. குறிப்பா பெற்றோர்கள் மாணவர்கள் நீங்கெல்லாம் கண்டிப்பா கேட்கணும், ஏன்னா உங்களுக்கான நிறைய தகவல்கள்லாம். அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா, நம்முடைய MTIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜினுடைய நிர்வாகி திரு ஸ்ரீ ஜெயேந்திரன் முனுசாமி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் அர்ஜி மோகன்,
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க, சிறப்பா இருக்க. அடுத்து நம்முடைய மேலாளர், குறிப்பா இந்த MTIS மலேசியா இன்டர்நேஷனுடைய மேலாளர் பூர்ணிஷா சுபன்னா அவர்கள் வந்து இருக்காங்க. உங்களுக்கு வணக்கம்.
3: வணக்கம் ஆர்ஜி மோகன்.
1: ஜேபி ல இருந்து எப்படி இன்னைக்கு தான் வந்தீங்களா? இல்ல என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற நிறைய தேடலாம் இருக்கும் இல்லையா? சரி, இப்போ நீங்க ஒரு கல்லூரி நடத்தும் போது நீங்க எப்படிலாம் வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு உதவி பண்றீங்க சொல்லுங்க பூர்ணிஷா.
3: ஓகே, MTIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ப்ரோக்ராம்ஸ். நம்மகிட்ட வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், அக்கௌண்டிங், ஃபைனான்ஸ், ஐடி, மெஸ்காம், டூரிசம், ஹாஸ்பிட்டல் உள்ளிட்ட பல துறைகள் ப்ரோக்ராம்ஸ் உள்ளன. MTIS மலேசியாவோட ஸ்பெஷாலிட்டி ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி மற்றும் இன்டர்நேஷனல் டூரிசம் போன்ற துறைகள் ஸ்பெஷல் நாங்கள்
1: கொடுக்குறோம்.
3: இது மாணவர்களுக்கு டிஜிட்டல் செக்யூரிட்டி மற்றும் குளோபல் டூரிசம் ஃபீல்டில் ஒரு தரமான கரியர் வாய்ப்புகள் உதவி செய்யும். ஸோ இதனால பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு கேட்டாங்கன்னா லைக் என்ன ப்ரோக்ராம் படிக்கணும் அப்படின்னு, ஸோ வி கோ பேக் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம்.
1: ஆமாம், ஏன்னா இப்போ மாணவர்களுக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்றதுலாம் இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ நீங்கள் சுற்றுலா சார்ந்த அந்த படிப்பையும் நீங்கள் வழங்குறீங்க அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் வந்து இந்த சுற்றுலா இதை சார்ந்து பிடிக்குமோ அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். சரி, ஸ்ரீ ஜெயேந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ மலேசியாவிலே இந்த UK டிகிரி படிக்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: ஆமாம், இப்போ MTIS எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹேவ் ஃபியூ ப்ரோக்ராம்ஸ். 3+0 சொல்லுவோம். எங்கள் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, யூகே பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சண்டர்லேண்ட் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டீசாக்ட். ஸோ திஸ் டூ யூனிவர்சிட்டிஸ் தட் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர் வந்து வெளியூருக்கு போக தேவையே இல்லை. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து முழுக்க மலேசியாலே கேம்பஸ்லேயே ஆன் கேம்பஸில் படிக்கலாம் 3 வருஷமும். ஸோ லெட்ஸ் சே அவங்க ஃபைனல் இயர் அவங்க யூகேக்கு போகணும்னா, தே வாண்ட் டு ஹேவ் த யூகே எக்ஸ்பீரியன்ஸ்னா அவங்க ஃபைனல் இயர் என்ன யூகேக்கு போகலாம், இல்லாட்டி வித் அ லோக்கல் ஃபீஸ். ஓகே, இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ப்ரொமோஷன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு 60,000 ரிங்கிட்க்கு ஒரு யூகே தரமான யூகே டிகிரி அவங்க படிச்சு முடிக்கலாம்.
1: மாணவர் பதிவு எப்படி இருக்க போகுது பூர்ணிஷா? இந்த இன்டேக், ஆமா
2: இன்டேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து வருஷத்துல 3 இன்டேக், மேஜர் இன்டேக்ஸ் வருது, ஜனவரி, ஜூன் அண்ட் செப்டம்பர். இப்போ செப்டம்பர் இன்டேக் ஓடிக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? அண்ட் செப்டம்பர் இன்டேக் இப்போ தோஸ் ஹூ ஹேவ் நாட் ரெஜிஸ்டர்ட், நாட் டிசைடட், நவ் இஸ் த பெஸ்ட் டைம். அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் போகலாம், எங்களை வந்து நோக்கி வரலாம். ஓகே, அண்ட் வி வில் அட்வைஸ் தெம் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை தகுந்த மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். நாட் ஜஸ்ட் தட், இப்போ அக்டோபருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டேக் வச்சுருக்கோம் ஃபார் யூனிவர்சிட்டி ஆஃப் டிசைட். யார் யார் சைபர் செக்யூரிட்டி படிக்க போகிறாங்களோ, இல்லாட்டி பேச்சுலர்ஸ் இன் ஐடி படிக்க விருப்பப்படுறாங்களோ, அவங்க வந்து இந்த அக்டோபர் இன்டேக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு இது உருவாக்கியிருக்கோம். ஸோ தே கேன் freely to approach us and we can guide them accordingly.
1: இப்போ அக்டோபர் என்றது அடுத்த மாதம் தான் இல்லையா? சரியாக வாய்ப்பினை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்த உடனே அவங்களுக்கு வந்து முதல்ல ஆலோசனை வழங்குவீங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு வேணும் அதெல்லாமே வந்து பேசக்கூடிய சூழல்.
2: கண்டிப்பா, ஏன்னா அவங்க வந்து வந்தாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் தான் நாங்கள் திணிக்க மாட்டோம். அவங்களுக்கு அவங்க கிட்ட ஆப்ஷன்ஸ் கேட்போம், அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, வாட் இஸ் யோர் என்னது கரிய சைக்காலஜி டேஸ்ட், கரிய டேஸ்ட் அதெல்லாம் வச்சிருக்கோம் பாருங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன துறை ஸ்ட்ராங்காக இருக்கோ, அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதுலேயே அந்த கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் எங்கள் கவுன்சில் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஓகே, இது வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்கள் இன்ட்ரெஸ்ட்க்கு உங்கள் ஸ்ட்ரென்த்க்கு வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராம் எடுக்கலாம்
1: எடுத்து
2: அந்த மாதிரி நம்ம.
3: இன் அடிஷன் டு தட், பேரண்ட்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, ஓகே என்னோட பிள்ளைங்க இது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வேற ஒரு இன்ட்ரெஸ்டோட வருவாங்க. ஸோ அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும் இன் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வி வில் ஆக்சுவலி டெல் தம் பேஸ் ஆன் த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன், இப்போ வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒர்க் பண்ணுறோம். ஸோ

0: இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க, பாஸஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க. சோ we are try to bridge அந்த gap, நம்ம பிரிட்ஜ் பண்ண ட்ரை பண்ணுவோம். சோ அந்த அந்த விழிப்புணர்வு நிறைய நம்ம பேரண்ட்ஸ்க்கும் கொடுப்போம், மனவங்களுக்கும் கொடுப்போம். சோ ஃப்ரம் தே ஒரு முடிவு கடைசியா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம், அது ஒரு தயக்கமா எடுக்க மாட்டாங்க. இது ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே இதுதான் நமக்கு வேணும், என்னோட பிள்ளைங்களுக்கும் இதுதான் கரெக்டான ஒரு முடிவுன்னு சொல்லிட்டு குழப்பத்துல வரவங்களுக்கு நம்ம ஒரு தெளிவு கொடுத்து we will make sure that அவங்க எடுக்கிற அந்த முடிவு வந்துட்டு அவங்க வந்து சந்தோஷமா நம்ம கிட்ட படிக்கணும். இது ஏன்னா தெரியும்,
1: அதுதான் முக்கியம். மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா வந்து படிக்கணும் அப்படின்னு அதற்கான வாய்ப்பினை தான் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் நம்முடைய MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் நிர்வாகி மற்றும் மேலாளர் இன்றைக்கு வந்திருக்காங்க. ஒரு பாடல் கேட்போம், பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் நம்ம பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 6388 01713 என்று எங்களுக்கு நீங்களும் வந்து அழைத்து பேசலாம். இன்றைக்கு இந்த கல்லூரியுடைய நிர்வாகி மற்றும் மேலாளர் வந்திருக்காங்க, ஸ்ரீ ஜெயந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ நிறைய மாணவர்கள் கேட்பாங்க இல்லையா, இப்போ எஸ்பிஎம்ல ஒரு கிரெடிட் மட்டும் எடுத்த மாணவர்கள் அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரிலாம் உதவி செய்யறீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: உங்க பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன் கிரெடிட் இருந்தா என்ன பண்ண முடியும், ஓகே வாழ்க்கையை போச்சுன்ட்டு. ஸோ அந்த தருணத்துல வி ஹாவ் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் தேம். ஒரு கிரெடிட் வச்சிருந்தா அவங்க வந்து சர்டிபிகேட் எடுக்கலாம். ஸோ எங்ககிட்ட சர்டிபிகேட் இன் பிஸ்னஸ் இருக்கு, சர்டிபிகேட் இன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் அவங்க எடுத்து after that they can pursue their diploma. So adu mudichi diploma pursue pannalam, adu diploma mudichittu they can go into degree. So ஒரு கிரெடிட் இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை முடிய போறது இல்ல, அவங்க டிகிரி கூட எடுக்கலாம். So that is the promise that we make to our students. In the subjects la pathina vera pa degree program personal UK degree program. In the degree program kuda we have 100% coursework base. Yaar yaar vande exam romba fear irukko, they have 100% coursework base, adu vande romba industry base,
0: adha anubhava kalvi.
1: Correct.
0: Avangala poi neengale vela senju neenga kattukongandra maari dhaan
1: irukku. Aama. So adukku dhaan vande namba industry into classroom nu modha sonnaangala, adha la romba mukkiyatha kudukrom. So that and the gap between academia and industry namba korakka mudiyum, namba eliminate panna mudiyum. Appra onnu mukkiyamana idana credit e illana ஒரு ஸ்டூடெண்ட் கிரெடிட்டே இல்ல என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. எங்களுக்கு மைக்ரோ கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு. So students can come and join us for micro credentials. So அப்புறம் ஒரு வயசு வந்தோடனே அவங்க வந்து ஆப்பிள் எடுத்துட்டு அதை டிப்ளமாவா கன்வெர்ட் பண்ணிடலாம், இல்லாட்டி சர்டிபிகேட் கன்வெர்ட் பண்ணிடலாம், அப் டு தெம். சோ அந்த வாய்ப்பும் நம்ம கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.
0: சரியாக முழுக்க நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்ற நினைவூட்டலும் வழங்குறீங்க. சரி, இப்ப பெற்றோர்களுக்கு ஒரு யோசனை இருக்கும், இப்ப பிள்ளைங்க வந்து கல்லூரியில படிக்க போறாங்கன்னா எங்க தங்குவாங்க, இந்த கல்லூரியோட கேம்பஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: MBIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் வந்துட்டு ஜோஹோர் இஸ்கண்டா புத்ரியில எடியூ சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கோம். நான் அங்கதான் அமைந்துள்ளது அந்த கேம்பஸ். அங்க வந்துட்டு ஒரு 30 acres இஸ் அவர் ஓன் கேம்பஸ், நம்மளோட சொந்த கேம்பஸ். கேம்பஸ் உள்ளுக்கே வி ஹாவ் அவர் ஓன் ஹாஸ்டல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிளாஸ் ரூம்ல இருந்து ஹாஸ்டலுக்கு வந்து ஜஸ்ட் 4 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ தே கேன் ஜஸ்ட் ஸ்டே இன் த ஹாஸ்டல், அப்புறம் அவளை எந்திரிச்சிட்டு தே கேன் ஜஸ்ட் கோ டு த கிளாஸ் ரூம்ஸ். கீழே கேஃபே இருக்கு. ஸோ இட் இஸ் அ ஹோல் பர்பஸ் பில்ட் கேம்பஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஆல் ஓவர் மலேசியா அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்க யாருக்குமே வந்துட்டு அக்கோமோடேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இஃப் தே ஆர் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் தே டு நாட் ஹேவ் திஸ் ப்ராப்ளம். அதுக்கு தவிர்த்து வி ஹேவ் பார்க்கிங் வசதி இருக்கு, அண்ட் ஆல்சோ 24/7 ஃபேஸ் ரெக்கக்னிஷன் செக்யூரிட்டி system is there on campus. So parents epume vandu or problem ah enna
0: bayapada venaandru,
2: they do not have bayapada thevilla. Security for the students is well taken care.
1: MDS or motto irukku. So we want to make sure education is affordable and accessible. So price pathina is really affordable and accessible na adanal tha accommodation kudukrom andha mari vaipugal romba kudukrom with huge discounts, huge promotions in paladhu irukku. So engala nadi vaanga naanga vandu
2: என்ன எதிர்பார்க்கறாங்க வேலை, படிச்சு 2 வருஷம் 3 வருஷம் படிச்சு முடிக்கிற அந்த டைம்ல கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க தெரிஞ்சனால must complete. It's a mandatory packaged internship. Diploma and degree students kandipa internship seyano. So angiyo vandu students vandu choose pannuvanga indha company la poi naanga try pannanum appdinte. Right after that the students can look for a job. So and the job kondittu we train the students number CV senjittu how to get them to talk in the interview, sit, walk, everything ella teach pannittu. So at the end of the day the students will have a lot of exposures.
0: ஆமா கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. www.mdis.edu.my அப்படிங்கற அகப்பக்கத்துக்கு போலாம். பிறகு ஸ்டுடியோ 3971223688 என்று எங்களுக்கு நீங்க அழைத்தும் பேசலாம். ரொம்ப நன்றி உங்களுக்கு.
3: லிங்கம் சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம். அப்படி சொன்னா அது பொருத்தமா சரியாதான் இருக்கும். காரணம்

இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க நம்முடைய MDIS, ஆமா மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் நம்மோடு இணைந்திருக்காங்க. நிறைய விவரங்கள் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் ஏதாவது நீங்க விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னா 0319712

0: மாநில தேர்தலுக்கு வழிபடும் வகையில் மலாக்கா சட்டமன்றம் நாளை கலைக்கப்படும். 2027 வரவு செலவு திட்டத்தில் திபெத் மாணவர்களுக்கு நற்செய்தி. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். கடந்த மாதம் நேபாள காட்டாற்று வெள்ளத்தில் காணாமல் போன 55 மலேசியர்களின் நிலையை அந்நாட்டு பிரதமர் பலேந்திர ஷாவுடனான தொலைபேசி உரையாடலில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டறிந்தார். சீனாவுக்கான தமது 3 நாள் அலுவல் பயணத்திற்கு முன்னதாக அவரை தொடர்பு கொண்டதாக பிரதமர் கூறினார். காணாமல் போன மலேசியர்களின் நிலை குறித்து அறிந்து கொள்ள காத்திருக்கும் அவர்களின் குடும்பத்தாரின் கவலையை எடுத்துரைத்த பிரதமர், தேடுதல் முயற்சிகள் உறுதியான முடிவை அளிக்காத நிலையில் முறையான நடைமுறையின் அவசியத்தையும் அறிய விளைந்தார். நாட்டின் ஆராய்ச்சி மேம்பாட்டு சூழலை சந்தை அடிப்படையிலான நிதி வழங்கும் முறை, தொழில்துறையுடனான நெருங்கிய ஒத்துழைப்பின் வாயிலாக அரசாங்கம் வலுப்படுத்துகிறது என 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். மலேசியாவில் தயாரிக்கப்பட்டது என்பதிலிருந்து மலேசியாவால் தயாரிக்கப்பட்டது எனும் அணுகுமுறைக்கு நாடு மாறி வருகிறது. இதில் ஆராய்ச்சி மேம்பாடு R&D முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்நிலையில் R&Dக்கான செலவு சுமார் 20 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இருப்பினும் ஆராய்ச்சியை வணிக உற்பத்தியாக மாற்றுவதே முதன்மை சவாலாக உள்ளதாக அவர் கூறினார். இவ்வாண்டு இறுதிக்குள் தொழிலாளர்களின் ஊதியத்தை உயர்த்தும் வளர் சம்பள கொள்கையின் செயல்திறன் குறித்த முழுமையான மதிப்பீட்டை அரசாங்கம் மேற்கொள்ளவுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொஹமட் நசீர் கூறினார். தற்போது செயலாக்க கட்டத்தில் உள்ள அந்த கொள்கை 2027 இறுதிக்குள் முடிவடைய அட்டவணையிடப்பட்டுள்ளது. ஆகவே அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கையை முடிவு செய்ய இந்த மதிப்பீடு அவசியமாவதாக அவர் கூறினார். அக்கொள்கை ஊதிய உயர்வுக்கான ஊக்கத்தொகையில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது. மாறாக உற்பத்தி திறன், பயிற்சி, தொழிலாளர்களின் திறன்களின் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என அக்மல் நஸ்ருல்லா சுட்டிக்காட்டினார். ஆய்வாளர்களும் உயர்கல்வி நிறுவனங்களும் உள்ளூர் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் இணைந்து ஆராய்ச்சி மேம்பாடு R&Dக்கான நிதியை பெற வேண்டுமென தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் தெரிவித்துள்ளார். இணைப்பு திறன், தொழில்நுட்பம் தொடர்பான ஆய்வுகளுக்கு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் நிதி உதவி வழங்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் நாடு முழுவதும் உள்ள 1099 தேசிய தகவல் பரவலாக்கல் மையம் நாடிகளை பயன்படுத்தி புறநகரங்களில் புதிய தொழில்நுட்பங்களையும் புத்தாக்கங்களையும் சோதனைக்கு உட்படுத்துமாறு ஃபாமி கேட்டுக்கொண்டார். நரம்பியல் பல்வகைமை, நியூரோ டைவர்ஜென்ட் நபர்களுக்கான திட்டமிடல் குழந்தை பருவ தலையீட்டுடன் முடிவடையாமல் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் தேவையான ஆதரவை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டுமென மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். இத்தரப்பினரின் ஆயுட்காலம் அதிகரித்து வரும் நிலையில் சிறப்பு பராமரிப்பு, பொருத்தமான குடியிருப்பு வசதிகள், நிதி திட்டமிடல், சமூக ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றார் அவர். நாட்டில் 60 வயதிற்கு மேற்பட்டோர் எண்ணிக்கை 2036 மக்கள் தொகையில் 15% உயரும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த நீண்டகால திட்டமிடல் மேலும் அவசியமாகிறது என்றும் நான்சி சுக்ரி கூறினார். மலேசியாவும் சீனாவும் கடல்சார் ஆய்வு, அறிவியல், தொழில்நுட்பம், நிபுணத்துவ பரிமாற்றம், கடல் சூழலியல் மேலாண்மை ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணங்கியுள்ளன. இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆத்தோர் ஜோசப் குரூப் புத்ராஜயாவில் சீனாவின் இயற்கை வள துணை அமைச்சர் ஷன் ஷூசியானை சந்தித்த போது இது குறித்து கலந்துரையாடப்பட்டது. தற்போதைய புகைமூட்ட பிரச்சினையை தொடர்ந்து காட்டுத்தீ நிர்வாகம், மேக விதைப்பு நடவடிக்கைகளில் சீனாவின் நிபுணத்துவம், நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒத்துழைப்பை ஆராய ஆத்தோர் பரிந்துரைத்துள்ளார். வரும் அக்டோபரில் தாக்கல் செய்யப்படவுள்ள 2027 வரவு செலவு திட்டத்தில் நுட்ப திறன் கல்வி தீவேட் பட்டதாரிகளுக்கு நற்செய்தி கிடைக்க வாய்ப்புள்ளதாக மனிதவள அமைச்சர் டதுஸ்ரீயா ரமணன் கோடி காட்டியுள்ளார். இதன் தொடர்பில் விரிவான தகவலை அவர் வெளியிடவில்லை. தீபேட் துறையில் உள்ள உயர்திறன் கொண்ட தொழிலாளர்களின் வருமானம் முன்னதாக ஏறக்குறைய 12,000 இருந்த வேளை தற்போது 16,000 ரிங்கிட் வரை உயரக்கூடும் என்றார் அவர். புத்ராஜயாவில் நடைபெற்ற 17th பயிற்றுனர் தொடர் திறனாற்றல் பயிற்சி மையம் சியாஸ் பட்டமளிப்பு விழாவில் டத்துஸ்ரீயா ரமணன் பேசினார். 2027 வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 தாக்கல் செய்யப்படும். மலாக்காவில் 16 மாநில தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் சட்டமன்றம் நாளை கலைக்கப்படும். இதனை முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல்லா யூசுப் இன்று ஸ்ரீநகரி வளாகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்தார். மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட மலாக்கா ஆளுநர் துன் முகமது அலி ருஸ்தனாமிடமிருந்து ஒப்புதல் பெறப்பட்டு விட்டதாக அவர் கூறினார். நாட்டின் தேவையை ஈடுகட்ட மலேசியா ஆண்டுதோறும் சுமார் 26 மில்லியன் லிட்டர் பசும்பாலை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது. 2024 பாலுக்கான தேசிய தன்னிறைவு விகிதம் ஏறக்குறைய 62 விழுக்காடாக மட்டுமே இருந்தது என்று சுல்தான் ஜைனால் அபிடின் பல்கலைக்கழகம் யுனிசா கால்நடை மருத்துவ குலத்தின் துணைத் தலைவர் டாக்டர் நோர் ஷஹீரா இப்ராஹிம் தெரிவித்தார். 69 மில்லியன் லிட்டர் தேவைக்கு சுமார் 43 மில்லியன் லிட்டர் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகிறது. இருப்பினும் மீதமுள்ளவை இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: சவுதி அரேபியா மீது நடத்தப்படும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு G7 ஏமனின் ஹுத்தி தரப்பிற்கு அழைப்பு விடுத்துள்ளன. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகள் கப்பல்கள் மீதான அனைத்து அச்சுறுத்தல்களையும் தாக்குதல்களையும் நிறுத்தி கலந்துரையாடலுக்கு திரும்புமாறு ஹுத்தி தரப்பை கேட்டுக்கொண்டன. மேலும் ஹுத்தி அமைப்புக்கு ஆயுதங்களையும் ஆதரவினையும் வழங்குவதை ஈரான் நிறுத்த வேண்டும் என்றும் G7 வலியுறுத்தியுள்ளன. சேதமடைந்த தொலைத்தொடர்பு இணைப்பு சரி செய்யப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள விமான நிலையங்களின் சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் ஷான் டஃபி தெரிவித்தார். தற்போதுள்ள அனைத்து ஒத்திவைக்கப்பட்ட பயணங்களையும் சரி செய்ய சிறிது காலம் எடுக்கும் என கூறிய அவர், பயணிகள் அண்மைய தகவல்களை பெற விமான நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். முன்னதாக கட்டுமான பணியாளர் குழு தவறுதலாக கம்பி வடத்தை வெட்டியதால் வான் பயண தாமதமானதாக விமான போக்குவரத்து நிர்வாகம் FAA கூறியது. சீன நடன கலைஞர் ஊ யூஃபே எந்திரன்களுடன் இணைந்து நடனமாடி அமெரிக்காஸ் காட் டேலண்ட் நிகழ்ச்சியின் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 27 ஹூ யூ யூனித்ரி நிறுவனம் தயாரித்த ரோபோக்களுடன் பல மாதங்கள் பயிற்சி மேற்கொண்டுள்ளார். எந்திரன்களுடன் நடனமாடுவது தொடக்கத்தில் மாறுபட்டதாக இருந்தாலும் தற்போது அவை உயிரற்ற இயந்திரங்கள் போல் தெரியவில்லை என்றும் குழு உணர்வுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனாவில் வசந்த கால விழாவின் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் யூனித்ரி ரோபோக்கள் நடனமாடியதை தொடர்ந்து இவ்வகை நடனம் பிரபலமடைந்துள்ளது. எந்திரன்களுக்கு மனிதர்களின் அசைவுகளை பதிவு செய்து கணினி உருவகப்படுத்தல் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. தேசிய மகளிர் கராத்தே வீராங்கனை அடியோலா ஃபே ராபர்ட் ஆசிய போட்டியில் நாட்டுக்கான முதல் தங்கம் வென்றார். சபாவை சேர்ந்த 20 வீராங்கனையான அவர் இன்று தோயோஹாஷி அரங்கில் நடைபெற்ற போட்டியில் முதல் முறையாக களம் கண்டார். அதில் மகளிருக்கான 55 கிலோகிராம் குமித்தே பிரிவில் ஈரானின் ஃபாத்திமே ஜஹரா சைடாபாடியை 6-4 என அவர் வீழ்த்தினார். முன்னதாக அடியோலா அரையிறுதி சுற்றில் கஜகஸ்தானிய பெலா சமாஷிவாவை 5-4 என வீழ்த்தினார். 2014 தென்கொரிய ஆசிய போட்டியில் ஷக்கீலா சல்னி தங்கப்பதக்கம் வென்றார். தற்போது 12 காத்திருப்புக்கு பின் அடியோலா ஃபேரோபர்ட் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். மாநில தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் மலாக்கா சட்டமன்றம் நாளை கலைக்கப்படும். 2027 வரவு செலவு திட்டத்தில் திபெத் மாணவர்களுக்கு நற்செய்தி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.
5: லிங்கம்
6: இப்போ நல்ல நேனு எடுத்துக்கிட்டா மகாலிங்கமாக்மமா?
5: எண்ணெய் குளியல் மட்டுமல்ல சமையலுக்கும் உகந்தது.
6: அதிச்சுக்க முடியுமா?
5: இப்படி பாராட்டுடன்.

ஆயிசையில் எங்களோடு இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. உங்கள் மாலை பொழுது இன்னும் அழகாக்கிட்டு இருக்கும், அதனால வாங்க நிறைய கதைகள் பேச நம்ம ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமை இன்று இந்த பக்கம் மோகன் பேசிக்கிட்டு இருக்க, பயணத்துல இருக்கீங்களா? பயணம் சமயத்துல உங்க மனசு முழுக்க எங்க பேச்சை மட்டும் தான் கேட்கும், இன்னும் நிறைய கதைகள் கேட்க போகுது, இணைந்திருங்கள்.

0: தீராய்சில் நாம பேசிட்டு இருக்கோங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல சுற்றுலா தலங்கள் பற்றிய விவரங்களை நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்மோடு ஸ்லாங்கூர் மாநில சுற்றுலாத்துறை அதிகாரி ரேணுகா தேவி சிவமூர்த்தி அவர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு எந்த இடத்தை பத்தி சொல்ல போறாங்க, வாங்க அவங்களே கேட்கலாம்.
1: வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஜலன் அம்பாங்கும் குலுலாங்காட்டுக்கும் இடையில இருக்க ஒரு இடத்துக்கு போவோம். அதாவது இந்த இடத்தோட பேர் வந்து அலோ அம்பாங் லுக் அவுட் பாயிண்ட். இந்த இடம் வந்து இந்த வருஷம் ஏப்ரல் 2026 தான் திறந்தாங்க. இதை ஓபன் பண்ணது வந்து ஒரு அப்சர்வேஷன் டேக். இங்கேருந்து நீங்க வந்து ஒரு கேல் சிட்டியோட பெனரோமிக் வியூ, அதாவது சிட்டி ஸ்கை லைனை நீங்க இங்கேருந்து பாக்கலாம். ஓகே, இந்த இடம் வந்து என்ன அதோட அழகுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் வந்து சரௌண்டட் பை நேச்சர், அதாவது இயற்கைய சான்று இருக்கு. இயற்கைக்கு பதிலாக இடையில வந்து இந்த கட்டடம் இருந்து, அதாவது நீங்க இந்த கட்டடத்து மூலமா அந்த இயற்கை வழியா அந்த கேரல் சிட்டிய சுத்தி பாக்கலாம். சோ இது ஒரு அழகான வியூ. இந்த கட்டடத்தோட ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா, ஒரு மலேசியன் ஐடென்டிட்டி உள்ள ஒரு கட்டடம். மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பாய்ச்சது வந்து பிரேக்கு, ஸ்டோனு, திம்பம். இது மூணும் வந்து நம்ம சொன்னோம்னா ஒரு மலேசியன் ரூட்டோட ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். மூணு மெட்டீரியலும் வந்து கனெக்ட் பண்ணும் அந்த நேச்சருக்கு. சோ இது ஒரு அழகான ஒரு இடம். இயற்கையும் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பில்டிங்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கற ஒரு இடம்னு சொல்லலாம். சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. சோ இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, இதோட வியூ வந்து பாயிண்ட் வந்து டபுள் வால்யூம் சொல்லுவோம். அதாவது அந்த ஹோல் ஸ்பேஸ் நீங்க அங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பெனரோமிக் வியூ கொடுக்கும். குவாலலம்பூர், பெட்ரோனாஸ் ட்வின் டவர், மெர்டிகா 118, தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் 106, எல்லாமே அழகா பாக்கலாம். சோ யார் யாருக்கு வந்து பகல்ல பாக்கணும்னு ஆசையா இருந்தா இங்க பாக்கலாம். இல்ல இத நைட் வியூல அந்த லைட்டோட பாக்கணும்னாலும் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா ரொம்ப பேரு கோல்டன் அவர்ஸ்ல வருவாங்க. இந்த கோல்டன் அவர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 5:30 to 7 PM. இங்க ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ், பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி மேல போறதுன்னு வச்சீங்கன்னா ஷட்டில் சர்வீசஸ் இருக்கு. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்கு, அதாவது ஹைக்கிங் ஏரியா புக்கி சாகா கிட்டயும் ஜூ நகரா கிட்டயும். இந்த இடம் ஃபியூச்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா கேம்ப் சைட்டும் கெரவனும் வரப்போகுது. சோ இந்த வாரத்துக்கு இது, அடுத்த வாரம் பார்ப்போம்.

0: மனோ சித்ரா குரல் இடம்பெற்ற பாடலையும் நம்ம கேட்டுங்க. சரி, திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வியாபாரத்துறையில் ஈடுபடுவோர் நிறைய பேர் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அந்த வரையில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதன் காத்துட்டு இருக்காங்க. அஞ்சூஸ் கோனம் அப்படின்ற ஒரு குட்டி ஸ்டால் ஒன்று வந்து சிராஸ்ல வந்து அவங்க வழி நடத்தி வராங்க. இந்த உணவகம் பற்றிய விவரங்களை அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: கடை பேர் வந்து அஞ்சூஸ் கோனர், 2.5 மைல் சிராஸ் பத்து டுவஸ்தங்க. பிஃபோர் கோயிங் டு வெலசிட்டி நம்ம கடை ரோட்டு வாரத்திலே இருக்கும். நம்ம கடையில வந்து கால பசியார எல்லாம் இருக்கு. மதிய சாப்பாடு வந்து பிரியாணி, இல சாப்பாடு, நெய் சோறு, கோழி பரட்டல், கோழி பொரியல் எல்லாமே நம்ம கடையில கிடைக்கும். அப்புறம் ராத்திரியில வந்து நம்ம இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ராத்திரியில வந்து டிஃபன் உள்ள சாப்பாடு, அத்தனை விதமான சாப்பாடும் நம்ம கடையில இருக்கு. நம்ம வந்து மியூசிஷியன், எம்சிஓ தான் ஒரு காரணம். எம்சிஓல தான் நம்ம வாசிப்பு, இந்த இது என்டர்டைன்மெண்ட்னா இல்லாம போயிருச்சுல. சோ அந்த ஒரு கடை இருந்தது கரெக்டா எம்சிஓ. இந்த கடையை நான் பார்த்தேன், சரி இந்த கடையை எடுத்துடலாமா, எடுத்து ஓட்டலாமான்னு பார்த்தேன். நம்ம எம்சிஓ வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கினுச்சு இந்த கடையை எடுக்கிறதுக்கு. எனக்கு பிடிச்சமான ஒரு தொழில் ஆயிருச்சு. இப்ப ரொம்ப ஆர்வமா வந்துருச்சு இந்த வியாபாரத்துல. என்னோட கடை இதை பத்தி நான் பேசினதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்ன பேட்டி காரணத்துக்கு மின்னல் எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: சிராஸ்ல இருக்கக்கூடிய அஞ்சூஸ் கோன் அப்படின்ற ஒரு உணவகத்தம் பற்றிய நம்ம மதன் அவர்கள் வந்து விவரத்தை வழங்கியிருந்தாரு. மீண்டும் நாளைக்கு மற்றும் ஒரு வியாபாரம் சந்திச்சு நம்ம பேசலாம். இணைந்திருங்கள்.

செவ்வாய் கிழமைகள் 6 மணிக்கு மேல உங்களுக்கு தெரியும், நினைவுகள் பற்றி பேசுறதுல எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நேர்கள் அழைத்து ஆமாங்க இதெல்லாம் மறக்க முடியுமா அப்படின்ற கதைகள் சொல்லும் போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கதையை கண்டிப்பா அதை நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க. இந்த வாகனம் காடி இருக்கு இல்லையா, இந்த கார் வாங்குறது அப்படின்றது நம்ம சின்ன வயசுல, இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க அந்த மாதிரி பதிவுகள் பாக்குறோம். சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா வாகனம் வாங்கி அந்த தருணம் அது மறக்க முடியாத தருணமா இருந்திருக்கும். ஏன்னா முதன் முதல்ல நீங்க வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்புறம் அந்த வாங்கின காரை வந்து எப்படிலாம் பாத்துக்கிட்டீங்க சின்ன வயசுல, என்ன வாகனம் முதல்ல வாங்குறீங்க அப்படின்ற பல கதைகளை தான் இன்றைக்கு நீங்க அழைத்து அந்த நினைவுகள் பற்றி பேச போறீங்க. சின்ன வயசுல கண்டிப்பா அந்த வாகனம் பல கதைகள் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுல ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு போங்க. நிச்சயமா உங்கள் கதைகள் இன்றைய நிகழ்ச்சியை நினைவுகள் இன்னும் அதிகரிக்க போகுது.

0: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வருவது 29 வருட காலமாக வெற்றி நடை போடும் ஃபியூச்சர் எம்பையர். இன்றைக்கும் சரவணன் நம்மோடு வேலை வாய்ப்புகள் குறித்த நிறைய விவரங்களை பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்காரு. வணக்கம் சரவணன்.
2: வணக்கம் மோகன்,
1: எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்
1: சரி. இன்றைக்கும் நிறைய வாய்ப்புகள் இன்பதிர்ச்சி எல்லாம் வழங்க போறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்ப எப்படி ஆரம்பிக்கலாமா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரி, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த ஒரு வேலை செய்யறாங்க, இருந்தாலும் இந்த இரண்டாவது வருமானம், இந்த செகண்ட் இன்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. ஏன் இது அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில்?
2: கண்டிப்பாக அனைவருக்கும் மாலை வணக்கம். குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து கேட்கணும். உங்கள் வீட்டில் பிள்ளைகள், குழந்தைகள், நண்பர்கள், உறவினர்கள் வேலை கிடைப்பில் தாமதம் அல்லது ஏமாற்றமாக இருந்துச்சுன்னா நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. குறிப்பாக இது டிப்ளமா டிகிரி மாஸ்டருக்கான ப்ரோக்ராம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நல்ல கல்வி தகுதி டிப்ளமா டிகிரி மாஸ்டர் இருந்தும் நிறைய பேர் இன்னும் லோ சேலரி பிரேக்கெட்டில் தான் இருக்காங்க. புரிந்த வருமானம் சராசரி நம்ம பார்க்குறப்ப டிப்ளமா அப்படின்னு பார்க்குறப்ப இருக்கிற 2000 வழி வருமானத்தில் தான் அதிகமாக காண முடியுது. டிகிரி அப்படின்னு பார்க்குறப்ப 3000 வழி. மாஸ்டர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குறைந்த வருமானத்தில் தான் இருக்காங்க, 4000 வீட்டில். இன்றைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சவால வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு வந்து இந்த வருமானத்தை வச்சு சர்வாய் பண்ணுறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. காரணம் பொருளாதார மந்தநிலை, விலை உயர்வு, இன்ஃப்ளேஷன், காஸ்ட் லிவிங், எடுக்கேஷன் காஸ்ட், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் விலை உயர்வு வந்து அதிகமாக போகிறனால எடுக்கிற வருமானம் போதுமான வருமானமாக இல்லை. நிறைய பேர் தடுமாற்றம் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய இப்போ எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மகன் விலை உயர்வு இன்னும் ஏற்றம் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு வருமானத்தை நம்பி சர்வாய் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுது. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் நம்ம கடந்த 2-3 வாரமாக நம்ம பேசிகிட்டே இருக்கோம் ரிட்ரென்ச்மெண்ட் பற்றி. இன்றைக்கி இன்னொரு தகவல் பாருங்கள், நான் படித்தேன், அதை கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே 68,000 பேருக்கு மேலே வேலை நீக்கம் செஞ்சுருக்காங்க இது வரைக்கும். அதில் குறிப்பாக முதலிடத்துல வந்து கேள் தான் இருக்குது. இருக்கிற ஆல்மோஸ்ட் 15,000 பேர் ரீச் ஆயிடுச்சு வேலை ரிட்ரென்ச்மெண்ட். ஸ்லாங் ஒரு எடுத்துகிட்டே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 14,000 வரைக்கும் நெருங்கிருச்சு. அப்படி இது நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சவாலை எப்படி சமாளிக்க போகிறாங்க. நிறைய பேர் டிப்ளமா முடித்து டிகிரி முடித்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலை கிடைப்பதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டுருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க, இந்த ரிட்ரென்ச்மெண்ட்டில் பாதிக்கப்பட்டவங்க வயது பார்த்திங்கன்னா ஏற்கனவே 25-45 அதிகமானோர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்லையா, இது நிறைய ரீசன் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட அதிகமான ரீசன் எதை நோக்கி வருது அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தாக்கம் தான் மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்றாங்க. நிறைய இண்டஸ்ட்ரி இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய கம்பெனி வந்து டவுன் சைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். குறிப்பாக ஹெச்ஆர் இருக்க வேண்டிய இடத்துல 10 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல இப்போ 4 பேர் தான்
1: நம்ம வேலை ஏஐ செய்யறதுனால
2: எல்லாம் அதை டேக் ஓவர் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இது பொருளாதார மந்தநிலை போன்ற விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கனால சுற்றியும் முற்றியும் நிறைய பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு அலாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ குறிப்பாக எது இது இடத்துல வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 700 பேருக்கு மேலே வேலை நிற்கும். பெட்ரோனாஸ் 10,000 பேர் வேலை நிற்கும். அவர் டயர் கம்பெனி கண்டினென்டல் டயர் கம்பெனி வந்து க்ளோஸ் டவுன். லூலு ஐப்போ மார்க்கெட், பேனசோனிக்ல சமீபத்தில் இப்போ நம்ம கேள்விப்பட்டோம் ஷாலாம்ல வந்து இது பண்ணுறாங்கன்னு. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அதிகமானோர் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா நம்ம இந்தியர்கள் தான். குறிப்பாக டிப்ளமா டிகிரி ஹோல்டர் படித்தவர்கள் வேலை கிடைப்பதில் தாமதம். ஓகே, ஸோ இதை இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றி ஒரு வருமானத்தை நம்பி சர்வாய்வ் பண்ணுறது மிகப்பெரிய சிரமம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கணவர் 2 வேலை செய்கிறாரு, மனைவி 2 வேலை செய்கிறாங்க. போன வாரம் நான் ஒருத்தவங்களை மீட் பண்ணேன், கணவரை 3 வேலை செய்கிறாரு.
1: ஓ,
2: அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், வாட் இஸ் அவர் ஆப்ஷன், வாட் இஸ் அவர் சொல்யூஷன். ஸோ ப்ளீஸ் கால் மீ ஃபார் செகண்ட் இன்கம். நம்ம மத மாதமே 4,000 ரிங்கிட் வழங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சி கேட்குறவங்க 30 பேருக்கான மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குறோம். ஹோலோ மலேசியா டிப்ளமா டிகிரி மாஸ்டர் ஹோல்டர், உங்களுக்கு பகுதி நேரமாக ஒரு வருமானம் வேணும்னா உடனே என்னை தொடர்பு கொள்ளுங்கள். 3741 சொல்லியம்.
1: சரி, நீங்கள் அடிக்கடி சொல்லும் போது நிறைய பேர் நீங்கள் பார்க்கறதுனால அதை வைத்து அந்த அனுபவ ரீதியான பல தகவல்கள் தொடர்ந்து நீங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கீங்க. இதில் முக்கியமாக வந்து இப்போ வேலை சார்ந்து நம்ம பேசும்போது பல வருடமாக காலமாக ஒரே நிறுவனத்தில் வேலை செய்வாங்க, எந்த ஒரு பதவி உயர்வு எல்லாம் இல்லாமல் இருக்கும், த ஸ்டக்னன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொல்வது என்ன சரவணன்?
2: நிறைய நம்ம சொல்லலாம். நான் வந்து போன வாரம் இன்டர்வியூ பண்ண ஒருத்தவங்களை பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களே என்னை பத்தி ஷேர் பண்ண
1: அனுமதி
2: கொடுத்துருக்காங்க. பேர் வந்து பிரேமிலா, வயது 36. இவங்க வந்து கப்பங்க சேர்ந்தவங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க நம்ம இன்டர்வியூ பண்றப்ப அவங்களோட வயது வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு வேலையை வந்து 24 வயசுல தொடங்கியிருக்காங்க. ஒரு HR வேலையை தொடங்கியிருக்காங்க. முதல் வருமானம் வந்து ஏற்கனவே 2500 ரிங்கி 2500. ஓகே, ஸோ அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பாக வேலை செஞ்சு

0: எனக்கு வந்து
1: மாஸ்டர் கிடைச்சிருச்சு,
0: ஆமா வருமானத்தை உயர்த்தி கொடுங்க, எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு, ஒண்ணுமே கொடுக்க முடியாதுன்னு
1: சொல்லிட்டாங்க.
0: ஸோ அதனால அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற வேலை நம்ம தேடலாம் சொல்லிட்டு இந்த ஆண்டுகள் இந்த ஆண்டுல மட்டும் ஏறக்குறைய 12 இன்டர்வியூ இருக்காங்க, இன்ன வரைக்கும் ஒரு ரிப்ளையும் வரலையும். ஸோ இந்த மன உளைச்சல தான் இருக்காங்க. ஏறக்குறைய இன்றைய கரண்ட் வருமானம் இந்த 10-12 ஆண்டுகளில் வேலை செஞ்சதுல ஆஃப்டர் டிடக்ஷன் இபிஎஃப் டிடக்ஷன் பண்ணி வருமானம் பார்த்தீங்கன்னா 4,700 மட்டும்தான், 4,700 தான் ஆஃப்டர் டிடக்ஷன். இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அல்லது நம்மளே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பேப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்கு, எனக்கு திறமை தகுதி இருக்கான்னு கேட்டால் இருக்கு, பட் ஏன் என்னோட லைஃப் பெருசாக மாறல. இதுதான் இந்த பேனிக், பீப்புள் கெட் பேனிக். ஸோ காய்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்கா உடனே தொடர்பு கொள்ளுங்க. நம்மள்ட்ட என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, நம்ம ஒரு பகுதி நேரமாக செகண்ட் இன்கம் ப்ரோக்ராமும் கொடுக்குறோம், அதே சமயத்தில் கரிய சுவிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு வழங்குறோம். நிறைய பேர் சொல்கிறது ஏன் ஸ்டெக்னன் பொசிஷன் இருக்குது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்று பதவி உயர்வு கிடைக்காது, அப்புறம் வந்து ப்ரோமோஷன் செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்காரு, அந்த வேலையில் வந்து பெருசாக வந்து எதிர்காலம் இருக்காது. நிறைய பேர் குறைந்த வருமானம், இன்னொன்று வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பெருசாக நிறைய பேர்ட்டு இல்லை அப்படின்றது நம்ம காண முடியுது. சரிங்களா, சொன்னால் என்னை தொடர்பு கொள்ளுங்க, 0317-3491-94
1: ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாங்க. நன்றி.

0: இந்த விளம்பர தகவலை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஃபியூச்சர் எம்பயர். விவரங்கள் தெரிஞ்சு கொள்ள சுடியம் 1734194 சுடியம் சொல்லுங்க சரவணன், என்னென்ன வாய்ப்புகள்லாம் நேர்களுக்காக காத்துட்டு இருக்கு?
1: கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு வாய்ப்பு இன்னைக்கு வழங்குறோம். அதுக்கு முன்பு தயவு செய்து கண்டிப்பா எனக்கு கூப்பிடுங்க, அதே சமயத்துல வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா கடந்த வாரம் வந்து 2 hours முடிஞ்சது, அதனால இன்றைக்கு அன்னைக்கு வந்து நம்ம 100 பேர் கொடுத்தோம், இன்று வந்து வெறும் 30 பேருக்கு தான். அதனால இந்த வாய்ப்பு வந்து முழுமையா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல்ல நம்பர் எடுத்துங்க, சுழியம் 1734194 சுழியம். இதுல குறிப்பா என்ன சொல்ல வரும்னா பகுதி நேரத்தை பத்தி பாக்கலாம். ரெண்டு வாய்ப்பு, முதல் பகுதி நேரமா நீங்க ஒரு 4 hours ஏர்ன் பண்ணோம்னா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம், அதுக்கான வாய்ப்புகள் என்ன நம்ம சொல்றோம். அதே சமயத்துல கரிய சுவிச் பண்ணலாமானா என்னென்ன வாய்ப்புகள், என்னென்ன இலவச ஆலோசனை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஓகே, குறிப்பா இந்த ப்ரோக்ராம்ல கலந்தவங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். மலர் வயது 36, டிகிரி ஹோல்டர், ஏறக்குறைய 3400 வருமானத்தில் இருந்தவங்க, தலைநகரை சேர்ந்தவங்க. நம்ம ப்ரோக்ராமில் வந்து எப்படியாவது இன்க்ரிமெண்ட் வேணும், ஒரு வருமானத்தில் மாற்றம் ஏற்படணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு வந்தாங்க. கடந்த மாதம் என்னன்னா 4300 என் பண்ணியிருக்காங்க பகுதி நேரமாக.
0: ஓ,
1: பெரிய விஷயம். வள்ளி வயது 32, இவங்களும் டிகிரி ஹோல்டர், 3600 வருமானத்தில் இருந்திருக்காங்க. 13 years ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காங்க, ப்ரோமோஷன் கிடைக்கல. இந்த விரக்தியில் நம்மளை ப்ரோக்ராம் கலந்துக்கிட்டு கடந்த மாதம் முதல் மாதமே பகுதி நேரமாக 4500 பண்ணியிருக்காங்க. அடுத்தது கோகிலா வயது 37, இவங்களும் மாதத்தோட 3800, இவங்க வந்து ஒரு சிங்கிள் மாதம். இவங்க நம்ம ப்ரோக்ராம் கலந்து கடந்த மாதம் வந்து 4700 பகுதி நேரமாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 4000 மேலே பகுதி நேரமாக ஏர்ன் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். ரெண்டாவது, நிறைய பேர் ஸ்டக்னன் பொசிஷனில் இருப்பீங்க, லோ செல்ல இருப்பீங்க, ப்ரொமோஷன் கிடைக்காது, கரியர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதாவது உங்கள் வேலையில் பெருசாக டிமாண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் உடனே என்ன தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்துறதுக்கு நம்ம காத்துக்கொண்டு இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம்தான், பல பேர் வட்டத்துக்குள் வாழ்கிறாங்க, சில பேர் திட்டமிட்டு வாழ்கிறாங்க. உங்கள் வாழ்க்கை வட்டத்துக்குள் இருக்கிறதா அல்லது திட்டமிட்டு வாழ போகிறீங்களா அப்படின்றது இன்றைய வாய்ப்பு. முழுக்க முழுக்க 30 பேர் டிப்ளமா டிகிரி மாஸ்டர் படித்தவர்கள் யாரெல்லாம் பங்கு பெறலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, யாரெல்லாம் லோ செலரியில் குறி இருக்கீங்க, குறிப்பாக B40 கேட்டகரியில் குறைந்த வருமானத்தில் இருக்கீங்க, வருமான பற்றாக்குறையாக இருக்குது, பகுதி நேரமாக குவாலிட்டியாக ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இலவச ஆலோசனை கொடுத்து உங்களை வழி நடத்த நாங்கள் காத்துக்கொண்டு இருக்கிறோம். அடுத்தது, கரியர் சுவிச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், வேலையில் பெருசாக டிமாண்ட் இல்லை, எனக்கு பெருசாக ப்ரொமோஷன் கிடைக்கல, நான் அடுத்த கட்ட நகரத்தில் எப்படி நகர்த்துறது அப்படின்னு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது, எதிர்காலம் இல்லாத வேலை, அந்த வேலையில் பெருசாக எதிர்காலம் இல்லை, நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறது சிரமமாக இருக்குது, நான் என்ன செய்யணும்னு தெரியல, நீங்களும் என்னை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக, நான் 10 years, 12 years, 15 years வேலை செய்கிறேன், பதவி உயர்வு கிடைக்கும் சொல்லி ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன், தொடர்ந்து விரக்தியில் இருக்கேன் அப்படின்னாக்கா நான் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள், இலவச ஆலோசனை கொடுக்க காத்துக்கொண்டு இருக்கிறேன். சிங்கிள் மதர் ஹவுஸ் ஒய்ஃப், நீங்கள் வந்து உங்கள் கணவருக்கு சப்போர்ட் பண்ணணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி எதுவும் அடிப்படையினா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, ஸ்டக்னன் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இன்றைய நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்களும் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஆக 30 பேருக்கான வாய்ப்பு. ஒன்று, கரியர் சுவிச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நம்ம மேக்ஸிமம் 25,000-30,000 கொடுக்க காத்துக்கொண்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் செகண்ட் இன்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகுதி நேரமாக நாங்கள் வந்து 4000 கொடுக்க காத்திருக்கோம். ஸோ தொடர்பு கொள்ளுங்கள், சுழியம் 1734194 சுழியம் 1734194 ஃபோன் பண்ணி கிடைக்கலனா பிரச்சனை இல்லை, தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம்.
0: சரி, இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வந்தது ஃபியூச்சர் எம்பயர்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். பஹாங் ராவ் கிளவ் அணையில் பிராணா மீன்கள் என நம்பப்படும் மீன்களை அடையாளம் காண மீன்வளத்துறை TOF இக்வாரியா KLCCயுடன் ஒத்துழைக்க உள்ளது. இதற்கு மரபணு தரவு DNA அல்லது சுற்றுச்சூழல் மரபணு தரவு EDNA பகுப்பாய்வு பயன்படுத்தப்பட உள்ளதாக மீன்வள தலைமை இயக்குனர் டத்தோ அட்னான் உசேன் கூறினார். பேரா ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் ஷா இன்று பாரிட் புந்தார் மருத்துவமனையை அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். 6 கட்டடங்களை கொண்ட இம்மருத்துவமனையில் 76 படுக்கைகள், மகப்பேறு அவசர சிகிச்சை பிரிவுகள், 6 பிரசவ அறைகள், 2 நவீன அறுவை சிகிச்சை அரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் உள்ளன. 173.3 மில்லியன் ரிங்கிட் செலவில் பாரிட் புந்தார் மருத்துவமனை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் அமைந்துள்ள இந்திய உயர் ஆணையம் மலேசியாவின் 30 நாள் விசா விலக்களிப்பு சலுகையை வேலை வாய்ப்பை தேடும் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் என இந்திய நாட்டு மக்களை எச்சரித்துள்ளது. போலி வேலை வாய்ப்புகளால் ஈர்க்கப்பட்டு மலேசியாவுக்கு வந்தடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை தொடர்ந்து இவ்வாறு அது கூறியது. இந்திய கடவுச்சீட்டை கொண்டிருப்பவர்களுக்கான 30 நாள் விலக்களிப்பு சுற்றுலா மற்றும் சமூக பயணங்களுக்கான தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். வேலை வாய்ப்பை தேடுவதற்கு அது பயன்படுத்தப்படுவது குடியேற்ற விதிகளை மீறும் செயலாக அமைந்துவிடும் என இந்திய உயர் ஆணையம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது. மலேசிய மலாக்கா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் UTM இயக்குநர் வாரியத்தின் புதிய தலைவராக தேசிய காவல்துறை முன்னாள் துணைத் தலைவர் தான்ஸ்ரீ அயூப்கான் மைடின் பேச்சே நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் நியமனம் இம்மாதம் 16 தொடங்கி நடப்புக்கு வந்துள்ளது. அவரின் 3 ஆண்டுகளுக்கு அப்பதவியை வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவிக்காலம் நிறைவடைந்த டத்தோ உசேனி ஒமாருக்கு பதிலாக தான்ஸ்ரீ அயூப்கான் இந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக UTM அறிவித்தது. ஏமனின் ஈரான் ஆதரவு பெற்ற ஹூத்தி தரப்புக்கு சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற அரசாங்க படைப்புக்கும் இடையே நிகழும் மோதலில் இதுவரை 154 பேர் பலியாகினர். கடந்த 2 நாள்களில் பதிவான எண்ணிக்கையாக அது உள்ளது என இருதரப்பு ராணுவத்தினர் கூறினர். சனாவில் தாய்ஸ் அல் ஜைப் மரிப் சடாவில் நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் 118 பேர் பலியாகிய நிலையில் அரசாங்க தரப்பில் பலியானோர் எண்ணிக்கை 36 பதிவானது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

மாலை பொழுதில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும், நினைவுகள் பற்றி அதிகம் பேசுவோம். இன்றைக்கு நீங்க கண்டிப்பா அதை கடந்து வந்திருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில இப்போ நம்ம படிச்சு முடிச்சு வேலை செய்யும் போது நம்ம வாகனம் எல்லாம் வாங்குறோம் இல்லையா? அப்போ சின்ன வயசுல இருக்கும் போது வாகனம் அம்மா அப்பா வாங்கும் போது அந்த முதல் வாகனம் அப்படின்றது மறக்கவே முடியாது. அப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கோம், அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இந்த முதல் வாகன கதைகளை பற்றி தான் நீங்க அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ள போறீங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: ஈராசையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகள்ல 80-90 பிறகு ஈரார்த்த மாட்டு தொடக்க காலகட்டத்தில் நடந்த சில கதைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சின்ன வயசுல நீங்க உங்க வீட்டுல வாங்கிய முதல் வாகனம் அந்த கதைகளை பத்தி கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
1: சிவகாமி பேசுறேன்.
0: சிவகாமி என்ன ஞாபகம் இருக்கு இப்ப உங்களுக்கு?
1: எனக்கு ஞாபகம்னா எங்க அப்பா முத முதல்ல வாங்கின ஒரு வேன். எனக்கு வந்து அப்ப 13 வயசு. அப்ப வந்து அப்பா ஒரு வேன் வாங்கினாங்க. அந்த வேன்ல தான் வந்து நாங்க ஃபேமிலி எல்லாமே, நாங்க வந்து அப்ப பஹாங்ல இருந்தோம். அப்ப பாட்டி வீடு வந்து பீடியில இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா நாங்க அந்த வேன்ல வந்து மின்னுக்கு வேன் பாத்தீங்களா முன்ன, அந்த வேன்ல வந்து மின்னுக்கும் பின்னாடி மட்டும் தான் சீட் இருக்கும். ஃபேமிலில மொத்தம் 6 பேரு. பின்னாடி வந்து ஒண்ணுமே கோசமா இருக்கும் தெரியுங்களா?
0: ஆமா ஆமா,
1: பின்னாடி வந்து கோசமா இருக்கனால அங்க நானும் என் தம்பி எல்லாம் பாய் போட்டு, தம்பி தங்கச்சி எல்லாம் பாய் போட்டு உக்காந்துக்கிட்டு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுவோம் தெரியுங்களா?
0: அதாவது உங்க வீட்டுல வந்து முதல் வாகனமே இந்த வேன் தான்.
1: முதல் வாகனம் அப்பா வாங்கினது வேன் வந்து முதல் வாகனம். அப்பா வாங்கினதுனா முதல் இந்த வேன் தான்.
0: ஓ,
1: வெள்ளை கலரு முதல் வேணும், அதுதான் கடைசியும் வாகனமும் அதுதான். அதுக்கப்புறம் அப்பா ஒண்ணு வாங்கல, இருக்கும் சப்பாக்சிக்கு வந்துருச்சு அந்த வேன். அதுக்கப்புறம் அண்ணன் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் வித்துட்டாங்க அந்த வேனை.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 7219 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: இன்றைக்கு நம்ம நேர்கள் வந்து இந்த வாகனத்தில் வீட்டில் வாங்கின சின்ன வயசுல முதல் வாகனம் அந்த சில பயணம் அதெல்லாம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு நேர் கௌசல்யா சொல்லுங்க.
2: எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல வரைக்குமே எங்களுக்கு வந்து வீட்டுல வந்து எந்த ஒரு காடி எதுவுமே இல்ல. நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு 11 வயசு வர வரைக்குமே நாங்க கூட பிறந்தோம் 5 பேரு. பக்கத்து வீட்டுல எல்லாம் காடி இருக்கும். அப்பெல்லாம் வந்து சின்ன வயசுல இருக்கிறப்போ எஸ்டேட் வீட்டுல தானே இருப்போம். பக்கத்து வீட்டுல எல்லாம் காடி எல்லாம் இருக்கிறப்போ நாங்க அப்பா கிட்ட கேட்போம், அப்பா நம்மளுக்கு எப்போ ஒரு சொந்தமாக்க. அப்பா சொல்லுவாங்க கொஞ்ச நாள் சென்று. அப்பா வந்து தனியார் இதுல வேலை செஞ்சாங்க. கொஞ்ச வருஷம் சென்று நம்மளும் வாங்கலாமா, நம்மளுக்கு ஒரு நல்ல நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அப்பா வந்து ஒரு செக்னல் தான் ஒரு காடி வாங்கினாங்க. பிள்ளைங்க எல்லாமே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய ஸ்கூலுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அண்ணெல்லாம் சொல்லுவாங்க நம்மளா நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல காடி வாங்கி அப்பா அம்மா நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த செக்னல் காடியே நாங்க வந்து இப்போ ஒரு BMW வாங்கினா நம்ம எப்படி பாத்துக்குவோம், தொடச்சி கழுவி அண்ணா வார வாரம் ஜடுவல் போட்டுருவோம். பெரிய அண்ணன் நான் வந்து வீட்டுல ஒரே பொண்ணு, மூணு அண்ணனுங்க. சோ அவங்க மூணு பேருமே வந்துட்டு நான் வந்து ஹெல்ப் அவங்களுக்கு பக்கெட்ல வாட்டர் எடுத்து கொடுக்கறது வாஷ் பண்றது அந்த மாதிரி. அண்ணா வந்து எவ்ரி வீக் வந்துட்டு சாட்டர்டே சண்டே ஆனா எங்களோட வேலை வந்து காலையில எந்திரிச்சோடி முதல் காடி கழுவணும். அந்த மாதிரி காடி பாத்துக்கிட்டோம். இன்னைக்கு எல்லாமே ஒரு நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கும். லைக் அண்ணன் பெரிய அண்ணன் வந்து டீச்சரா இருக்காங்க, நானும் டீச்சர் தான். ரெண்டாவது அண்ணன் வந்துட்டு பைலட்டா இருக்காங்க, பட் அவங்க வந்துட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க, வருவாங்க எப்பயாச்சும். ஆனா எங்களுக்கு எல்லாமே இருக்கு, எங்க கூட வந்து எங்க அப்பா இல்ல. அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தம். சோ அம்மா இருக்கிறப்போ அம்மா கிட்ட சொல்லுவோம் ஏத்திட்டு போறப்ப எல்லாமே ரெண்டு காடி வச்சிருக்கோம், கல்யாணம் பண்ணிட்டோம், அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு காடி, அப்படி எல்லாமே செட்டிலா இருக்கிறப்போ அம்மா கிட்ட இந்த சட்டை இப்ப அம்மா கூட தான் இருக்காங்க. அம்மா கிட்ட சொன்னோம் இது கண்டிப்பா நம்மளுக்கு லைன் கிடைக்கணும், நம்ம பேசணும், இதுல நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்கு, ஆனா நம்ம கூட வந்து அப்பா இல்ல, அதை அனுபவிக்கிறதுக்கு அப்பா நம்ம கூட இல்ல அப்படின்னு சொல்லி.
1: என்னதான் நம்ம வாகனமா பார்த்தாலும் அது நமக்குள்ள நம்ம கூட இருக்கிறதுனால உணர்வு ரீதியாவும் நமக்குள்ள அப்படியே வந்துருது.
2: ஆமா கண்டிப்பா. இன்ன வரைக்குமே அப்பா அந்த மொதல் அந்த செக்னா வாங்க காடி இன்ன வரைக்குமே வச்சிருக்கோம்.
1: ஓ அப்படியா? அப்பா அப்பா ஞாபகமா வச்சிருக்கீங்களா?
2: அப்பா ஞாபகமா பெரிய அண்ணன் வீட்டுல வந்துட்டு இன்ன வரைக்குமே அந்த காடி இருக்கு. அண்ணா சொல்லுவாங்க அது எப்போதுமே நம்மளோட தொலைச்சாலும் அதை வந்து தொலைக்க கூடாது, இன்ன வரைக்குமே அதுக்கு ரோட்டெக்ஸ் ரினியூ பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அதை ஓட்டிட்டு லைக் ஊர்லாம் போக முடியாது, கிட்ட கிட்ட அந்த மாதிரி யூஸ் பண்ண இன்ன வரைக்குமே வச்சிருக்காங்க. அண்ணனோட சன்ஸ் வந்து

0: இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க, உங்கள் சின்ன வயசு நினைவுகளை மீண்டும் நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு பெரிய பலமே. நேர்கள் அழைத்துக்கிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல உங்க வீட்டுல வாங்கின முதல் வாகனம் பற்றிய கதைகள் சுகுணா சொல்லுங்க.
1: மாமா
0: தான் வீட்டுல முதல் வேன் வாங்கினாரு.
1: ஒரு 10 வயசுக்கு அந்த சந்தோஷமா அந்த வேனை வாங்கிட்டு வந்தோம். அந்த வேன்ல அந்த வேன் தான் முத முத வீட்டுல உள்ளது. அந்த வேன்ல நான் மினிமம் 10-15 பேர் எல்லாம் உட்காந்து அங்கங்க போயிருக்கோம். கிளம்பறதுனா எல்லாம் கூட்ட கூட்டமா ஏறிடுவோம் காடியில.
0: எத்தனை பேர் உட்காருவீங்க அந்த வேன்ல?
1: வேன்ல மினிமம் ஒரு 12-13 பேர் எல்லாம் உட்காருவோம்.
0: ஆனா உண்மைக்குமே அந்த வேன்ல எத்தனை பேர் உட்காரலாம்?
1: அது மின்னுக்கு ஒரு 3 பேர், பின்னால 3 பேர், மின்னுக்கு 2 பேர், 8 பேர் தான்.
0: நீங்க கொஞ்சம் கூடுதலாவே உட்காந்துருக்கீங்க. அப்ப
1: கூட ஃபேமிலி எல்லாம் ஒரு நல்ல அம்மா அண்ணன் ஃபேமிலி எல்லா ஃபேமிலி வந்துருவாங்க. அப்பாடா தங்கச்சி எல்லாமே வந்துருவாங்க. அதுல உட்காந்து டைப்பிங்
0: எங்க இப்ப இப்பயுமே ஒரு வேனை புடிங்க, புலிசோர கிண்டுங்க, எடுத்துட்டு போங்க.
1: கிடைக்காது. அவளையும் கிடைக்காது, சில பேர் இடத்துல கிடைக்கும், ஆனா சில இடத்துல கிடைக்காது.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ டியூஷன் தொடர்புக்கு 1909719.
1: இன்றைக்கு நம்ம நேர்கள் இந்த முதல் வாகனம், சின்ன வயசுல அப்பா அம்மா வாங்கிய அந்த வாகனம், அதை பற்றி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த குடும்ப வாகனம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நேர் ஒருத்தர் வந்திருக்காங்க.
2: பேர் சொல்ல விரும்பல, want to share my experience on this. எங்க ஃபேமிலியில வந்து அம்மா ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டாங்க, ஃபாதர் மட்டும்தான். அவருதான் எங்களை, நாங்க சிப்லிங்ஸ் நாலு பேரு, எங்களை ஒரு வயசு வரைக்கும் வளர்த்து கரை சேர்த்தது எல்லாம் அவரு தான். எங்களுக்கு மொத காரே வந்து எனக்கு வந்து ஒரு 19 வயசாயிருச்சு,
1: ஓ
2: அப்பதான் வாங்கினாரு அவரு. எங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன், பைனான்சியல் சிச்சுவேஷன், அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம். வாங்கினதும் செகண்ட் ஹேண்ட் கார் தான், பட் அதுக்கப்புறம் அது எங்க கை விட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஒரு இன்னொரு கார் வாங்கினாரு, கொஞ்சம் பழைய கார். ஆனா அந்த கார் வந்து ஃபுல்லா கேஷா கட்டியே வாங்கிட்டாரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால. அந்த கார் வந்து நாங்க எங்க ஃபேமிலி, நானும் என் தம்பி வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவோம் வெளியே போறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே. அது ரொம்ப பழைய கார் தான், பட் நல்லா வச்சிருந்தாரு. எங்க அப்பாவுமே ரொம்ப அதை கேரா வச்சிருந்தாரு, நாங்களும் வச்சிருந்தோம், எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாம் பவச்சிட்டு இருந்தோம், சந்தோஷமான ஒரு லைஃப் ஓடிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அவர் தவறிட்டாரு. ஆனா இப்ப அவர் தவறி ஒரு 10 பிளஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னாக்கா, இப்ப என்கிட்ட, இப்ப நான் சொன்னாலும் என்கிட்ட என் வீட்லயே ஒரு 3 கார் இருக்கு, மூணு நாலு கார் இருக்கு, ஃபேமிலியில எல்லாருமே வச்சிருக்கோம். பட் எங்களை தனியா நின்று வளர்த்த எங்க அப்பா இல்ல. அவரு ஒரு புது கார் வாங்கினாலும் சரி, இல்ல அது எங்கேயாவது எடுத்து போனாலும் சரி, அவரை வச்சு எங்குமே கூட்டு போக முடியல அப்படின்றது ஒரு கவலையாவே இருக்கும். நம்மளுக்கு அது ரொம்ப நாள் வச்சுக்க முடியலன்றப்பவும் அது ஒரு பெயினாவும் இருந்துச்சு.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்கள் மாலை பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த வாகனம் பற்றி பேசும்போது சில சுவாரஸ்ய கதை, கலாட்டாவான கதைலாம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேங்க உண்மைக்குமே இந்த தலைப்பொட்டி பேசும்போது. ஆனால் வந்தது என்னமோ உணர்வு ரீதியான சில நம்ம நேர்களின் அனுபவங்கள் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சில சமயங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாகனமும் ஒரு மிகப்பெரிய சொத்து பலருக்கும் இருந்திருக்கும். அது முதல் வாகனம், முதல் பயணம் அப்படின்றது பெற்றோரோட இருந்தது இல்லையா, அதனால அந்த வரக்கூடிய சில கதைகளும் அப்படிதான் இருக்கு. அடுத்து ஒரு நேர் வந்திருக்காங்க.
1: எனக்கு வந்து 16-17 வயசு இருக்கும் போது எங்க அப்பா வந்து மொத மொத ஒரு மோட்டர் வாங்கினாரு, மோட்டர் பைக், புதுசா மோட்டர் பைக் வாங்கினாங்க. யாருக்கும் தெரியாது, ஆனா ஒரு கூட்டாளி கூட போயிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டு முன்னுக்கு வந்து கொண்டாந்து நிப்பாட்டினாங்க.
0: அப்பவே ஒரு இன்ப அதிர்ச்சி அம்மாக்கு கொடுத்திருக்காரு.
1: ஆமா, அம்மா அப்புறம் பார்த்துதான், அம்மா அப்புறம் வந்து சூடெல்லாம் எடுத்துட்டு வந்து அது மோட்டருக்கு சூடெல்லாம் காமிச்சிட்டு, ஏன்னா புது மோட்டர்ல, அதனால அதெல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் அப்பா வந்துட்டு அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்பா வந்து சாவியை வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. வீட்டுல நான் மூத்த பிள்ளை, அவர் சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த நீ போய் மோட்டர் ஓட்டி கத்துக்கோ அப்படின்னு
0: புது
1: மோட்டர். அப்புறம் நானும் சரிந்து மறுநாள் பக்கத்து சீனத்தைய கூட்டிக்கிட்டு கேடலுக்கு போயிட்டு அங்கேயே போயிட்டு அங்க ஒரு 3 ரவுண்டு அவங்க கூட ஓட்டிக்கிட்டேன். ஏன்னா பைஸ்கல் நல்லா ஓட்டுவேன், அதனால மோட்டர் ஓட்ட சின்னாங்க வந்துருச்சு.
0: இல்ல, இப்ப மோட்டார் வாங்கணும்ன்றது அப்பாக்கு வாங்கினாரு, உங்களுக்கு தான் வாங்கி கொடுத்தாரா?
1: அது அப்பா அதுதான் வாங்கினாரு. எனக்கு என்ன கத்துக்க சொல்லிட்டாரு, நீ ஓட்டி பழகிக்கோ அப்படின்ட்டு. அப்படி செஞ்சுட்டு அப்புறம் நான் அவங்க கூட அந்த தேடல் அதெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு அவங்களை அந்த சீனவங்களையும் கூட ஏத்திக்கிட்டு நான் வீட்டு முன்னுக்கோ மோட்டர் கொண்டாந்து நிப்பாட்டினதும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆச்சரியமா ஆயிடுச்சு. அது இன்ன வரைக்கும் என்னால மறக்க

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. சில கதைகள் தொடர்ந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு. உணர்வு பூர்வமான கதைகளாக இருக்கட்டும், கலாட்டமான கதைகளாக இருக்கட்டும், இன்றைக்கு நேர்கள் நினைவுகளை பற்றி அதிகம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஒருத்துக்கு வந்திருக்காங்க.
1: எங்க அப்பா கிட்ட வந்து காடி இல்ல, எதுவுமே இல்ல, ஜஸ்ட் மோட்டார் பைக் மட்டும்தான் அவர்கிட்ட. ஆனா கம்பெனி லோரி ஒன்னு பிக்கப் இருக்கும், அதுலதான் நாங்க மூணு பேருமே எங்க அண்ணன் நானு அம்மா எல்லாரும் அந்த பிக்கப் வண்டியில ஒரு கேன்வஸ் மாதிரி அப்பா மூடிடுவாரு பின்னாடி போட்டு யாரும் பாக்காம. அந்த கேன்வஸ் அந்த லோரி பிக்கப் லோரில பின்னாடி படுத்துக்குவோம். தீபாவளிக்கு இந்த மாதிரி கேமரா ஹெலன்ஸ் போறதுனா எங்களை அதுல போட்டு சாப்பாடு எல்லாம் மூட்டை கட்டிட்டு கேன்வஸை போட்டு மூடிடுவாரு. ஆனா மூச்சு எல்லாம் ஓட முடியும். நாங்க அப்படியே காத்த ஓட்டமா அந்த லோரியிலேயே போயிட்டு ஜெரெல்லாம் பண்ணிட்டு படம் பக்கம் எல்லாம் போயிட்டு அதுலதான் நாங்க டிராவல் பண்ணோம். ஒரு காலகட்டம் அப்பா பென்ஷன் ஆனோன்னு அந்த காடி அந்த லோரி இல்ல எடுத்துக்கிட்டாங்க. அதோட அப்பா மோட்டார் பைக் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசானோடனே அவங்களுக்கு கிளினிக்கோ ஹாஸ்பிட்டல் போறதுக்கோ எந்த ஒரு வாகனமோ இல்ல மோட்டார் பைக் தவறு. நான் என்ன பண்ணேன், என்னுடைய சொந்த உழைப்புல ஒரு கஞ்சில் மொத்த மொத செகண்ட் ஹேண்ட் கஞ்சில் ஒண்ணு வாங்கினேன். அந்த கஞ்சில் அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு போவேன் கடைக்கு வேலைக்கு எல்லாம் கொண்டுட்டு போவேன். அப்பா வச்சிருந்தாங்க.
0: நீங்க எத்தனை வயசுல வாங்கினீங்க அப்போ?
1: எனக்கு ஒரு 21 வயசு இருக்கும்.

0: இன்றைக்கு இந்த சின்ன வயசு அனுபவங்கள் இந்த பக்கம் மோகன் உங்கள் நினைவுகளை பத்தி அதிகம் பேச வச்சுக்கிட்டு இருக்கேன். அழைத்து பேசியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சின்ன வயசுல இந்த முதல் வாகனம், வீட்டுக்கு வந்த முதல் வாகனம் அப்படின்றது மறக்க முடியாது. இது ஒரு நேர் வரார் என்ன சொல்றாரு கேக்கலாம்.
1: இல்ல நிச்சயமா, நான் ராஜு பேசுறேன். எனக்கு என்ன ஞாபகம்னாக்கா, எங்க அப்பா முத முதல்ல வந்து ஒரு C70 மோட்டர் வாங்கினாங்க. ஆனா அந்த மோட்டர் வாங்கி அவர் வந்து ஓட்டவே இல்லை. அவர் வந்து என்ன பண்ணா, மோட்டர் வாங்கிட்டு தள்ளிட்டே தான் வந்தாரு. இது வந்து எங்க பாட்டி என்கிட்ட சொன்னாங்க, எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஷேர் பண்ணிருக்காரு. அது அந்த அனுபவம்லாம் வந்து இப்ப யாரும் செய்வாங்களான்றது தெரியல.
0: இல்ல ஏன் தள்ளிட்டு வந்தாரு?
1: ஏன்னா அவருக்கு அந்த மோட்டர் வாங்கின அந்த எக்ஸைட்டிங். இன்னொன்னு வந்து என்னன்னா, அந்த புது மோட்டர் வந்து அந்த டைம்ல வந்து அந்த காலகட்டத்துல வந்து அந்த C70 மோட்டர்ன்றத வந்து ரொம்ப பேரால வாங்க முடியாது. அவரு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு எங்கடா
0: கீழே விழுந்துருவோமோ பயம்.
1: ரைட், கரெக்டா சொன்னீங்க, கீழே விழுந்துருவோமா அப்படின்றது வந்து. அதனால அவர் தள்ளிக்கிட்டே வந்து வீட்டிலேயே வச்சிருந்தாரு அந்த மோட்டரை. அப்புறம் அப்பாவோட அப்பா எங்க தாத்தா இருக்காருல, அவரு வந்துட்டு ஏன் மோட்டர் வாங்கி இப்படியே வச்சிருக்கீங்க, இல்லப்பா மோட்டர் ஓட்டுறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு. ஆனா இன்னும் ஒரு அப்பா தவறி 12-13 வருஷம் ஆச்சு நம்ம கூட இல்ல. ஆனா இருந்த போதும் அந்த மோட்டர் நம்ம இன்னமும் வச்சிருக்கோம்.
0: ஆனா இப்ப கடைசி அப்பா ஓட்டினாரா இல்லையா மோட்டர்?
1: ஓட்டினாரு, கண்டிப்பா ஓட்டினாரு.
0: ஓ, அதுக்கப்புறம் எப்படியோ மனசை திடப்படுத்தி ஓட்டிட்டாரு.
1: ஆமா, மனசு திடப்படுத்தி அந்த இதெல்லாம் கேட்டுட்டு அவரு ஓட்ட ஆரம்பிச்சுட்டாரு.
0: இன்றைய நிகழ்ச்சியில நேர்கள் பேசும்போது அம்மா அப்பா பற்றிய பல நினைவுகளை நம்மோடு பகிர்ந்துகிட்டாங்க. ஒரு வாகனம் அப்படின்றது அப்போ அவங்க சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டுதான் வாங்கியிருப்பாங்க இல்லையா. பிள்ளைங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போகணும், குடும்பத்துக்கு வசதியா இருக்கணும், எத்தனை பேரு அமர்ந்தாலும் எங்கேயாவது நம்ம போகிறதுக்கு வசதியா இருக்கணும்ன்றதுக்காக தான், பிள்ளைங்களுக்காக தான். அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அழைத்து கதைகளை பேசும்போது அதுல அதிகமான உணர்வு பாசம் புரிஞ்சது. அந்த வாகனம், அந்த வாகனக்குள்ளேயும் அவ்வளோ உணர்வுகள் கொட்டி கிடக்குது அப்படின்றத இந்த நிகழ்ச்சி உணர்த்திருக்கும். இது நினைவுகள். அழைத்து பேசிய நேர்களுக்கு நன்றி.
2: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேரிலே கோலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:11. கோலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:11.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். புறநகரங்களும் கிராமங்களும் புத்தாக்கத்தை மேம்படுத்துவதற்கான ஆய்வகங்களாக திகழ முடியும். அந்த அணுகுமுறை புறநகர் சமூகங்களின் உண்மையான தேவைகளின் அடிப்படையில் தொழில்நுட்பத்தை உருவாக்க உதவும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் ஹமிடி தெரிவித்தார். பகண்டாத்தோவும் பங்கூர் தீவும் ஆய்வுகளையும் முன்னோடி திட்டங்களையும் மேற்கொள்வதற்கான இடங்களாக செயல்பட எப்போதும் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். மின் வணிக தளங்களுக்கு உரிமம் வழங்கும் நடைமுறையை செயல்படுத்துவதில் தொடர்பு அமைச்சு, உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு, நிதி அமைச்சு ஆகியவற்றின் விதிமுறைகளுக்காகவும் நிபந்தனைகளுக்காகவும் காத்திருக்கிறது. நடப்பில் உள்ள சட்ட கட்டமைப்பின் கீழ் மின் வணிக தளங்களுக்கு உரிமம் வழங்கும் அதிகாரம் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC உள்ளது என்று துணை அமைச்சர் தியோனி சிங் கூறினார். ஜோஹோர் பத்து பஹட் கடற்பகுதியில் மாலை 4:55 ரீக்டர் கருவியில் 4.4 பதிவான மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் ஏறக்குறைய 27 கிலோமீட்டர் தென்மேற்கே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்தது. அதன் அதிர்வுகள் பத்து பஹட்டிலும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் உணரப்பட்ட வேளை நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாக மெட் மலேசியா கூறியது. உலக பொருளாதாரம் நிலையாக இருக்கும் அல்லது மேம்படும் என 56 விழுக்காடு தலைமை பொருளாதார நிபுணர்கள் எதிர்பார்ப்பதாக உலக பொருளாதார மன்றம் தெரிவித்துள்ளது. மே மாதத்தில் 89 விழுக்காட்டினர் பொருளாதார நிலை கடுமையடையும் என்று கணித்திருந்த நிலையில் தற்போது நம்பிக்கை அதிகரித்துள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கேவின் நியூசோம் தரவு மையங்களின் மின்சாரம், நீர், பணியாளர்கள், நில பயன்பாடு தொடர்பில் புதிய விதிமுறைகளை செயல்படுத்தும் 7 மசோதாக்களில் கையெழுத்திட்டார். இந்த புதிய விதிமுறைகள் தரவு மையங்களின் வள பயன்பாடு குறித்த கூடுதல் தகவல்களை வெளியிடுவதுடன் அவற்றின் திட்டங்களால் ஏற்படும் மின் விநியோக நீர் கட்டமைப்பு செலவுகளை மேம்பாட்டாளர்களே ஏற்க வேண்டும் என குறிப்பிடுகின்றன. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. தேசிய வூஷு விளையாட்டாளர் தான் சோங்மின் மகளிர் நான்குவாங் நன்டவுன் பிரிவில் வெண்கலம் வென்றார். சோங்மின் நான்குவானில் 9.726, நண்டாவில் 9.663 என மொத்தமாக 19.389 புள்ளிகளை பெற்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இரவு பொழுதில் உங்களை நாங்கள் தொடர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பக்கம் மோகன் பேசிக்கிட்டு இருக்க, சரி கடை திறந்துட்டோம் வாங்க. பாட்டு கடை சொல்லுங்க 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: மலரும் நினைவுகளில்
1: வர்மம் என்று சொல்லும் போதே அந்த காலத்திலிருந்து வர்மத்துல அடிபட்டால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று ஒரு பயம் இருந்தது. அதனால அதனை மறைத்து வைத்தார்கள். சித்தர்கள் சொன்னதை வந்து அதுக்கு பிறகு உள்ளவர்கள் எல்லாம் அதை மறைத்து வைத்தார்கள். இதனை வந்து அதை வந்து பரம்பரையாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான், வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனா என்னுடைய அப்பா வந்து 88 பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்.
0: கில்லானை சேர்ந்த வர்மக்கலை நிபுணர் டாக்டர் கன்னியப்பன்.
2: முதல் முறையாக சிரம்பானில் எஸ்கே ஈவென்ட் ப்ரொடக்ஷன் பெருமையுடன் படைக்கும் ஸ்ரீனிவாஸ் லைவ் இன் கான்சர்ட் 2026 அக்டோபர் 10 மாலை 6 ரீஜன் ஹாலில் பாரகர் ஸ்ரீனிவாசுடன் சரிகமபா புகழ் திவினேஷும் இசை கொண்டாட்டத்தில் இணைகிறார். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com தொடர்புக்கு 01633369 உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் சர்டிபிகேட், பவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS Malaysia International College, உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 01973638888.
3: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னலப்பன்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: சரி வாங்க பாட்டு கடையில பேசுவோம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் வந்திருக்கீங்க?
2: கவியரசி பேசுறேன்.
1: கவியரசிக்கு என்ன பாடல் வேணும் கடையில?
2: செம்பருத்திலிருந்து நீலா காயும் நேரம் வரணும்,
1: அப்புறம்
2: பூக நீயும் வரணும்.
1: எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா?
2: ஆமா மோகன், சரியான ஜெய மோகன்.
1: எவ்வளவு நேரத்துல சேர்ந்துருவீங்க வீட்டுல?
2: மோகன், நான் வந்து பூச்சோங்களேந்து பாப்பா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கவலையா இருக்கு, ஹஸ்பண்ட் பக்கத்துல இல்ல, வேற இடத்துல நான் வேற இடத்துல, அந்த மாதிரி வேலை
1: செய்யறோம். இப்ப அவரு அவரு பயணத்துல தான் இருப்பாரு. எப்படி
2: அவங்க வந்திருப்பாங்க வீட்டுக்கு?
1: உங்க உங்களை வரவேற்க காத்திருப்பாரு வீட்டு முன்னுக்கு.
2: கண்டிப்பா, ரெண்டு பேரு, ஒன்னு சின்ன கண்ணுக்குட்டி, இன்னொன்னு பெரிய
1: கண்ணுக்குட்டி. ரெண்டு கண்ணுக்குட்டிக்காக பாடல் வருது, கேக்கலாம்.
2: கண்டிப்பா, ரொம்ப நன்றி

0: பாட்டு கடையில அடுத்த நேரம் சந்திக்கலாங்க.
1: ஸ்ரீராதா.
0: ஸ்ரீராதா, என்ன பாடல் வேணும் ராதா?
1: எனக்கு பூப்பறிய வருகிறோம் திரையிலிருந்து எட்டில் அழகு பதினெட்டில் அழகு.
0: திடீர்னு கேக்கணும்னு தோணுச்சா உங்களுக்கு?
1: ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்கு.
0: ஓ அப்படியா, இதுக்கு முன்ன கடைக்கு வந்தது இல்ல?
1: இல்ல இல்ல,
0: முதல் முறை வந்திருக்கீங்களா?
1: முதல் முறை வந்திருக்கேன்.
0: அதுவும் என்கிட்டதான் பாடல் கேட்கணும்னு இருந்திருக்கு பாருங்க.
1: அப்புறம்
0: ஒளிபரப்பி ஆகணும்ல?
1: கண்டிப்பா.
0: சரி எடுத்துக்கோங்க. நன்றி.

0: பாட்டுக்கடையில் இணைந்திருப்பதற்கு நன்றி. அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: நான் கார்த்திக் பேசுறேன்.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷம், உங்க குரல்ல தெரியுது. சரி சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து பிடிச்சமான ஒரு சிங்கர் இருக்காரு, இவரை பத்தி நான் ஒவ்வொரு ரெண்டு மூணு டீட்டெயில் கொடுக்கறேன். அவர் வந்து, அவர் பேர் வந்து அருண்மொழி. அவருக்காக, நம்ம மலேசியா மக்களுக்காக, மின்னல் எஃப்எம் ரசிகர்களுக்காக எனக்கு வந்து அவரோட பாட்டு ஒரு பாட்டு விடும்.
0: ஆமா சார், இவ்வளவு சொல்லிட்டீங்க, பாடல் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் ஒளிபரப்ப.
1: ஓகே. கவிதை பாடும் அலைகள்ல இருந்து உன்னை காணாமல்,

0: அடுத்த நேரம் சந்திக்கலாங்க.
1: என் பேர் கவிதா.
0: சொல்லுங்க கவிதா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது அந்த பாட்டு வேணும். என்னோட ஹஸ்பண்ட் பாக்குறப்போ அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு, சோ அதனால இப்ப எனக்கு அது கேட்கணும்னு தோணுது.
0: உங்க கணவரை பார்க்கும் போது அந்த ஞாபகம் வந்துச்சா?
1: ஆமா.
0: ஏன் இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா? என்ன
1: பாத்துட்டு? ஒன்னாதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கோம்.
0: ஓ, அதாவது ரொம்ப நேரம் ஆச்சு பாத்து, அப்படியா? அவருக்காக தான் பாடல் கேக்குறீங்க அப்படின்னும் போது அங்க வாகனத்தை ஓட்டுற கணவர் எப்படி சிரிக்கிறாரா, என்ன செய்யறாரு?
1: அவர்கிட்ட பேச போறீங்களா?
0: குடுக்கறனா குடுங்க.
2: ஹலோ, வணக்கம் மோகன்.
0: என்ன சார், உங்களை பார்த்தாவே உங்க மனைவிக்கு அந்த பாடல் தான் ஞாபகம் வருதாமே?
2: ஆமா, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உங்களை பார்த்த அந்த பாடல் நான் கேட்க போறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு லக் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு. அதே மாதிரி கிடைச்சிருச்சு, லைன் கிடைச்சிருச்சு, அவங்களும் அந்த பாட்டு வேணும்னு. லக் தானே பாருங்க, அந்த அந்த உண்மையான லவ்ன்றது இதுதானே.
0: அப்பா, எப்படி ஒவ்வொரு நாளும் வேலை முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒன்னாதான் போவீங்களா?
2: ஆமா ஆமா, ரெண்டு பேரும் ஒன்னாதான் போவோம். நம்ம ஆர்டிஎம் ஃபுல்லா கேட்டுக்கிட்டே போவோம். பல நிகழ்ச்சியில இந்த மாதிரி கலந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பண்ற அந்த நிகழ்ச்சி ரொம்பலயே பல பிரச்சனைகள் இருந்தாலும் இது கேட்டு போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: உங்களுக்காக வருது கேட்டுருமா?
2: கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுக்காகவும் மத்தவங்களுக்காகவும் அவங்க லைஃப் ப்ரூஃப் பண்றதுக்காக.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்திருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: முதல் முறையாக சிரம்பானில் SK Event Production பெருமையுடன் படைக்கும் ஸ்ரீனிவாஸ் லைவ் இன் கான்சர்ட் 2026 அக்டோபர் 10 மாலை 6 ரீஜன் ஹாலில் பாரகர் ஸ்ரீனிவாசுடன் சரிகமபா புகழ் திவினேஷும் இசை கொண்டாட்டத்தில் இணைகிறார். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com தொடர்புக்கு 0163369650.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072 1919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: உங்கள் கனவின் வெற்றி படியை நோக்கி பயணிக்கலாம். MDIS Malaysia International College சர்டிபிகேட், ஃபவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS Malaysia International College உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 0109712368.
3: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: வனவு பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. அடுத்து பாட்டு கடையின் நிறைவு நேர் யாருன்னு பாக்கலாம்.
1: இளவேனில் பேசுறேன், பாடங் ஸ்டைல இருந்து.
0: இளவேனில் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து முதற்கனவே முதற்கனவே அந்த சாந்த் நடிச்ச.
0: ஆமா, மறுபடி ஏன் வந்தாய்.
1: ஆமா அதுதான் மகன், உங்க குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்து நீங்க கிட்ட அந்த பாடலே வருது, எடுத்துக்கோங்க.

அடுத்தரும் பாடலோடு இன்றைய தீராயசைக்கும் நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க. அடுத்து 8 மணி தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையிலும் பிரவீனோட பேச ரொம்ப அவள காத்துட்டு இருக்காரு. 24 மணி நேரமும் நாங்கள் உங்களோடு வந்துகிட்டு இருக்கோம். உங்கள் பொழுது இன்னும் இசைத்துக்கிட்டு இருக்கும், சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் இணைந்திருப்பதற்கு நன்றி. விடைபெறுகின்ற என் மோகன், மீண்டும் சந்திக்கலாங்க.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சீனாவில் 3 நாள் அலுவல் பயணம் மேற்கொள்வதற்காக இன்று ஷங்காய் சென்றுள்ளார். பிரதமரையும் மலேசிய பேராளர்களையும் ஏற்றிச் சென்ற வானூர்தி உள்ளூர் நேரப்படி மாலை 5:10 ஷங்காய் ஹோங்சாவ் பன்னாட்டு விமான நிலையத்தில் தரையிறங்கியது. ஆராய்ச்சிக்கும் வணிக மயமாக்கலுக்கும் இடையிலான இடைவெளியை மலேசியா நிரப்ப வேண்டும். இதன் மூலம் உற்பத்தி, அறிவுசார் சொத்துகள், மலேசியாவுக்கு சொந்தமான நிறுவனங்கள் ஆகியவை மேலும் பல உள்ளூர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை உறுதி செய்ய இயலும் என்று துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அகமது ஜயீத் ஹமிடி தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, இடம் சார்ந்த தரவு ஆகியவற்றின் கலவை வெள்ளம் ஏற்படுவதற்கான இடர்களை கணிப்பதில் அதிகாரிகளுக்கு உதவும் ஆற்றலை கொண்டுள்ளது. அதேவேளை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கைகளை விடுக்கவும் அது வழிவகுக்கும் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் கூறினார். அதுமட்டுமின்றி இந்த கலவை வட்டாரத்தில் உள்ள சமூகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலையும் கொண்டுள்ளது. அதிவேகமாக வளர்ந்து வரும் முன்னணி செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளுக்கு வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை என சிங்கப்பூர் பன்னாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. AI பெரும் வாய்ப்புகளை வழங்கினாலும் அது மனிதர்களின் கட்டுப்பாடு, கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர் லாரன்ஸ் வாங், அந்த தொழில்நுட்பம் தொடர்பான ஆபத்துகளை கையாள பன்னாட்டு ஒத்துழைப்பு அவசியம் என்று வலியுறுத்தினார். ஜப்பானில் டூஜுவான் சூறாவளி காரணமாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. மேலும் 6 காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். வெள்ளம் காரணமாக சீபா வட்டாரத்தில் ஏறக்குறைய 58,000 வீடுகள் பாதிக்கப்பட்ட வேளை மின்சார தடையும் ஏற்பட்டது. ஐச்சி நகோயா ஆசிய போட்டி கலப்பு அணிக்கான 10 மீட்டர் குறிசுடுதல் பிரிவில் சீனா தங்கம் வென்றது. அதேவேளை வாங் ஜிஃபேயும் பாரிஸ் ஒலிம்பிக் வாகையாளர் ஷெங் லிஹாவும் இணைந்து தகுதிச் சுற்றில் 638.9 பெற்று உலக சாதனை படைத்தனர். இறுதிச் சுற்றிலும் முன்னிலை வகித்த சீனா ஜப்பானையும் இந்தியாவையும் பின்னுக்கு தள்ளியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க பகுதிகளில் இந்த காற்றின் தரம் எப்படி இருக்கு? சமீபத்திய காலமா பார்த்தோம்னா இந்த காற்றின் தரம் சில இடங்களில் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருக்கு. அதனால வந்து சிலர் சோர்வடைந்திருப்பீங்க. என்ன இது, வெளிப்புற நடவடிக்கைகள் செய்ய முடியலையே, நடைபயிற்சி போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. காற்றின் தரம் எப்படி இருந்தாலும் நம்ம காற்றின் மொழி உங்களை சோர்வடைய வைக்காது. ஏன்னு பார்த்தோம்னா எப்போதும் உற்சாகமூட்டும் பாடல்கள், அதோடு மனம் நிறைக்கும் வகையில் நிறைய உரையாடல்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை காற்றின் மொழியிலும் இடம்பெறப் போகின்றது. இன்றைக்கு நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையோடு நான் பிரவீன்குமார் உங்களோடு காற்றின் மொழியில் முதல் ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை தொகுப்பு முதல் பாடலை சங்கர் பாபு மற்றும் மோகன் கொண்டு வராங்க. கேட்கலாம் இதோ.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:20. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:20.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: சிக்னல் போட்டு எவ்வளவு நேரம் நின்னாலும் அந்த அவங்க வந்து போவாங்க. பட் ஆனா அவங்க இடமே கொடுக்க மாட்டாங்க தெரியுங்களா. அவங்க கொஞ்சம் வேகமா போனா நம்ம ஸ்கூலுக்கு போயிடும். பட் ஆனா அவங்க போக மாட்டாங்க, திடீர்னு அந்த ரோட்டிலே நடுலயே போவாங்க.
4: ஆமா, அடுத்த லைனுக்கு நம்ம போக முடியாது,
3: முடியவே முடியாது. அவ்வளவு வேகமா வந்து அவங்க முன்னுக்கு வருவாங்க, ஆனா அவங்க முன்னுக்கு போக மாட்டாங்க, மெதுவாவே போவாங்க.
5: உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் இருக்காங்களா வீட்லயோ இல்ல உங்க வட்டத்திலயோ?
3: அப்படியே இருக்காங்க. ஹஸ்பண்ட் டெய்லி மோட்டார்ல,
5: அவர் கூட தைரியமா போவீங்களா பின்னால உட்காந்துக்கிட்டு?
3: என் ஹஸ்பண்ட் சொல்லலாம், அவங்க வந்து அப்படியே ஆம மாதிரியே தான் போவாங்க.
5: அப்ப பிரச்சனை இல்ல,
3: வீட்டுதான் அவங்களோட மாறவே மாறாது, வருஷ கணக்கு அப்படியேதான். நானும் நிறைய தடவை சொல்லிருக்கேன், இதுல பூந்து போக வேண்டியதானே, இல்ல இது மோட்டர் லைன் இதுலதான் போவேன். அவங்க அந்த கோடு கூட்டத்துல தாண்ட மாட்டாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம்
2: கோபத்தில் 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

அனிருத் கொண்டு வந்த பாடல் அது ஜெயிலர் 2 அப்படின்ற திரைக்காக அடுத்த மாதம் வெளிவர உள்ளது இல்லையா. இந்த பாடல் தான் எங்க பார்த்தாலும் இப்ப ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பகிரப்படுகின்றது. சரிங்க, 2008 உலகத்தின் அதிவேக மனிதர் அப்படின்னு உசைன் போல்ட் அப்படின்ற அந்த ஒரு பெயர் உலகம் முழுதும் ரொம்ப பிரபலம் அடைந்தது. ஒலிம்பிக் போட்டியில அதிவேகமா அந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை கடந்தவர். அதோடு 2009 மீண்டும் அவரது சாதனையையே முறியடித்தார். 9.58 வினாடிகளில் 100 மீட்டர் தூரத்தை கடந்து 17 ஆண்டுகளா இருந்த இந்த சாதனையை வேறு ஒருத்தர் முறியடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா என்னன்னா ஒரு மனிதர் கிடையாது, ஒரு இயந்திரம். ஆமாங்க, தியாங்கோங் அல்ட்ரா அப்படின்ற இந்த ஒரு இயந்திர மனிதன் தான் இந்த சாதனையை வந்து முறியடிச்சிருக்காரு. அதுவும் சமீபத்தில் நடைபெற்ற இந்த இயந்திர மனிதர்களுக்கான ஒரு ஓட்டப்பந்தய போட்டி அப்படின்னு இருக்கான். அது வந்து எங்கன்னு பார்த்தோம்னா வேர்ல்ட் ஹியூமனாய்ட் ரோபோட் கேம்ஸ் அப்படின்ற இந்த ஒரு போட்டியில தான் முறியடித்துள்ளது இந்த ஒரு இயந்திரம். 8.86 வினாடிகளில் ஓடியுள்ளது. ஏறக்குறைய உசைன் போல்ட்டை தவிர விட ஒரு வினாடி வித்தியாசம், அவ்வளவுதான் சொல்லணும், ஒரு வினாடிகளும் இல்லை, அதற்கும் குறைவான ஒரு வித்தியாசத்துல தான் இதன் பிறகு வருகின்ற இந்த சாதனைகள்லாம் வந்து மனித சாதனைகள் அதோடு இயந்திர சாதனைகள் அப்படின்னு நம்ம பிரிக்கும் அளவிற்கு அந்த ஒரு வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்ந்து இருந்து வருகின்றது. தெலுங்கு திரைசை தொகுப்பில் அடுத்த பாடல் ஷான் ரோல்டன் கொண்டு வராரு. அந்த பாடலை கேட்டுட்டு இன்னமும் நிறைய பேசலாம். இது காற்றின் மொழி.

0: மலரும் நினைவுகளில் இன்று.
1: வர்மம் என்று சொல்லும் போதே அந்த காலத்திலிருந்து வர்மத்தில் அடிபட்டால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று ஒரு பயம் இருந்தது. அதனால அதனை மறைத்து வைத்தார்கள். சித்தர்கள் சொன்னதை வந்து அதுக்கு பிறகு உள்ளவர்கள் மறைத்து வைத்தார்கள். அதை வந்து பரம்பரையாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான், வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனா என்னுடைய அப்பா வந்து 88 பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்.
0: கில்லானை சேர்ந்த வர்மக்கலை நிபுணர் டாக்டர் கன்னியப்பன்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு முன்னால

ரஞ்சித் குரலில் அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, இந்த தெலுங்கு சினிமா ரசிகர்கள் மத்தியில் 37 அப்படின்ற இந்த ஒரு எண் சமீபத்தில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சன் பிக்சர்ஸ் அப்படின்ற அந்த தயாரிப்பு நிறுவனம் அவங்களுடைய பக்கத்தில் 37 அப்படின்னு ஓரிரு தினங்களுக்கு முன்பு குறிப்பிட்டிருந்தாங்க. சரி, அந்த 37க்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய தயாரிப்பில் இயக்குனர் அட்லி அவருடைய இயக்கத்தில் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் நடித்து வரும் திரைப்படம் தான் ராக்கா. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். இந்த திரைப்படத்தோட விளம்பரங்கள், அதோட அந்த காணொளிகள், அதாவது எப்படி திரைப்படத்தை உருவாக்குறாங்க அந்த காணொளிகள்லாம் ரொம்ப பிரபலமா போயிட்டு இருந்தது சமூக ஊடகங்களில். சரி, 37 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று தான் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க அந்த படக்குழு என்னன்னு பார்த்தோம்னா, கின்னஸ் உலக சாதனை படைத்திருக்காங்க இந்த படக்குழு. மோஷன் கேப்சர் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. அதாவது என்னன்னா, நிஜ மனிதர்களின் அசைவுகளை வைத்து இந்த கணினி மூலம் உருவாக்கப்படும் அந்த காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஒரு கதாபாத்திரமா வந்து அவங்கள வடிவமைப்பாங்க. நிஜ மனிதர்களோட அசைவுகள் தான், ஆனா வேறு கதாபாத்திரமா கணினி மூலம் வந்து வடிவமைப்பாங்க. அந்த ஒரு தொழில்நுட்பத்தை வைத்து 37 பேரை ஒரே நேரத்தில் படம் பிடித்த அந்த ஒரு சாதனையை வந்து இவங்க நிகழ்த்திருக்காங்க. இதற்கு முன்பு பார்த்தோம்னா, வேறு ஒரு திரைப்படத்துல 19 பேரை இதே மாதிரி வைத்து இந்த மோஷன் கேப்சர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கியிருக்காங்க. அதன் பிறகு ஏறத்தாழ வந்து 2 அதாவது என்ன சொல்லலாம், 19 37 அந்த எண் வந்து எங்க இருக்கு பாருங்க, அந்த அளவிற்கு அவ்வளவு பேரை வைத்து இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. அதுதான் வந்து சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா மாறி இருக்கு. அதோடு இல்லாம இந்த ஒரு திரைப்படத்தை பற்றி பார்க்கும்போது, இந்த கணினி மூலம் உருவாக்கப்படும் காட்சிகள் வந்து நிறையவே இருக்கு அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா வந்து நிஜ இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நடக்காம வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இந்த அதீதமான காட்சிகளுடன், உண்மைக்கு நெருக்கமே இல்லாத காட்சிகளோடு தான் படம் வந்து உருவாயிட்டு வருது. பார்ப்போம் எப்படி வரப்போகின்றது. ஏன்னா இயக்குனர் அட்லி அப்படின்னு சொல்லும் போதே தெரியும், ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் அவருடைய அந்த காட்சிகள்ல, அவர் திரைப்படம் உருவாக்கும் அந்த ஒரு வகையில. அதனால இந்த ஒரு திரைப்படம் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் உருவாகி வருகிறது. இதுதான் இன்றைய தெலுங்கு சினிமா தகவல். அடுத்த பாடல் ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஹரிச்சரன் கொண்டு வராங்க. இதோ

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியால நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

சுசித்ரா மற்றும் அச்சு கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, இந்த தீவுகளுக்கு போய் சுற்றி பார்ப்பது, அங்கு தங்குவது, இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப நாள் கடினமாக உழைத்த பிறகு ஏதாவது ஒரு நீண்ட விடுமுறை எடுத்துட்டு எங்கேயாவது அமைதியாக போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு ஆளா நீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாடுகளில் இந்த தீவுகள் இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கும், அதெல்லாம் வந்து சமூக ஊடகங்களில் இந்த ரீல் மூலமாக நம்ம பார்த்து இங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் நம்ம மலேசியாவிலேயே உலகத்திலேயே வந்து ஆறாவது அமைதியான ஒரு தீவு இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, அதுதான் வந்து தியோமான் தீவு. அன்ஸ்பாயில் இண்டெக்ஸ் புக் ரீட்ரீட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு இணையதளம் 2026 இந்த வருடம் பார்த்தோம்னா இந்த வருடத்திற்கான ஒரு ஆய்வு நடத்தியது. உலகத்திலேயே வந்து ரொம்ப அமைதியான தீவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் உள்ள 100 தீவுகளை வந்து ஆராய்ந்தாங்க. அதில் வந்து ஒரு 6வது இடத்தில் நம் நாட்டில் உள்ள தியோமான் தீவு இடம்பெற்றுள்ளது. ஏன்னு பார்த்தோம்னா நிறைய அடர்ந்த காடுகள், கொஞ்சம் குறைவான ஒரு மக்கள் தொகை தான், அதோடு இல்லாமல் குறைந்த அளவிலான சாலை வசதிகள் தான் இருக்கும், போக்குவரத்தும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஒரு அமைதியான இயற்கை சூழல் இங்கே வந்து நிலவுவதா சொல்கிறாங்க. இந்த ஒரு தீவில் நிறைய விஷயம் இருக்குது சுற்றி பார்ப்பதற்கு. ஆக அடுத்தடுத்து வரும் காலங்களில் எங்காவது அமைதியான ஒரு இடத்திற்கு போகணும், சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா தியோமான் தீவுக்கு போகலாமே. சரி, தெலுங்கு திரைசை தொகுப்பில் அடுத்த பாடல் விஜய் பிரகாஷ் மற்றும் நேஹா பாசின் கொண்டு வராங்க ஊசர வெள்ளி அப்படின்ற திரைக்காக. இதோ

0: பிரதமரின் சீன பயணம் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும். மாற்றுத்திறனாளி தொழிலாளர்கள் சமூக மறுவாழ்வு மைய பணியாளர்களின் செலவுப்படி உயர்த்தப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாசினால் ராயப்பன். பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சீனாவில் 3 நாள் அலுவல் பயணம் மேற்கொள்வதற்காக இன்று ஷாங்காய் சென்றுள்ளார். சீனாவுக்கான மலேசிய தூதர் டத்து நோர்மன் முகமது ஷாங்காயில் உள்ள பேராளரகத்தின் தலைவர் அப்துல்லா மாமூர் இப்ராஹிம் ஆகியோர் பிரதமரை வரவேற்றனர். ஷாங்காய் நகர தலைவர் வாங் ஹுவாஜிவும் உடன் இருந்தார். இன்றிரவு பிரதமர் ஷாங்காய் உலக கண்காட்சி பண்பாட்டு மையத்தில் நடைபெறும் 2026 தொழில் திறன் ஷாங்காய் மாநாட்டின் தொடக்க விழாவில் கலந்து கொள்வார். இதனையடுத்து அவர் நாளை தொழில்துறை வட்டமேசை அமர்வுகள் உள்ளிட்ட திறன் மேம்பாடு தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆராய்ச்சிக்கும் வணிகமயமாக்கலுக்கும் இடையிலான இடைவெளியை மலேசியா நிரப்ப வேண்டும். இதன் மூலம் உற்பத்தி, அறிவுசார் சொத்துகள், மலேசியாவுக்கு சொந்தமான நிறுவனங்கள் ஆகியவை மேலும் பல உள்ளூர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை உறுதி செய்ய இயலும். ஆராய்ச்சி, புத்தாக்கம் ஆகியவற்றில் நாடு வலுவான அடித்தளத்தை கொண்டிருந்தாலும் முன்னோடி திட்டமாக செயல்படுத்துவதில் பெரும்பாலான ஆராய்ச்சி முடிவுகள் சவால்களை எதிர்கொள்கின்றன என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமீடி சுட்டிக்காட்டினார். மேலும் மலேசியா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள்களுக்காக மட்டும் பெருமை கொள்ளக்கூடாது, மாறாக மக்களும் உள்ளூர் நிறுவனங்களும் கொண்டுள்ள தொழில்நுட்பத்தை அதிகரிப்பதை இலக்காக கொள்வதும் அவசியம் என்றும் புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகள் சமூக அடிப்படையிலான மறுவாழ்வு மையம் PPDK பணியாளர்கள் ஆகியோரின் செலவுப்படியை உயர்த்துவதற்கான பரிந்துரை 2027 வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்தது. உடற்பேறு குறைந்தவர்கள் சமூக அடிப்படையிலான மறுவாழ்வு செயல்முறைக்கு ஆதரவளிக்கும் பணியாளர்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் இந்த பரிந்துரையும் அடங்கும் என்று அமைச்சர் கூறினார். பெரும்பாலான PPDK வெளிப்புற நன்கொடைகளையும் தங்கள் செயல்பாட்டு தேவைகளையும் ஈடு செய்ய தத்தம் பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நிகராளிகளின் உதவிகளையும் நம்பியுள்ளன என்றும் அவர் எடுத்துரைத்தார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பராமரிப்பு பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது தொடர்பான பரிந்துரைகளை அரசாங்கம் அங்கீகரிக்கும் என்று டத்துஸ்ரீ நான்சி நம்பிக்கை தெரிவித்தார். மின் வணிக தளங்களுக்கு உரிமம் வழங்கும் நடைமுறையை செயல்படுத்துவதற்கு முன்பு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு, நிதியமைச்சு ஆகியவற்றின் விதிமுறைகளுக்காகவும் நிபந்தனைகளுக்காகவும் காத்திருக்கிறது. நடப்பில் உள்ள சட்ட கட்டமைப்பின் கீழ் மின் வணிக தளங்களுக்கு உரிமம் வழங்கும் அதிகாரத்தை MCMC கொண்டுள்ளது. இருப்பினும் குறிப்பிட்ட விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் தொடர்புடைய அமைச்சுகள் முன்கூட்டியே நிர்ணயிக்க வேண்டும் என்று துணை அமைச்சர் தியோனி சிங் கூறினார். மின் வணிக தளங்களை நெறிப்படுத்துவதற்கான சிறந்த வழிமுறைகளை ஆராய்வதற்காக தொடர்புடைய இரு அமைச்சுகளுடனும் கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே செயற்கை நுண்ணறிவு, இடம் சார்ந்த தரவு ஆகியவற்றின் கலவை வெள்ளம் ஏற்படுவதற்கான இடர்களை கணிப்பதில் அதிகாரிகளுக்கு உதவும் ஆற்றலை கொண்டுள்ளது. அதேவேளை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கைகளை விடுக்கவும் அது வழிவகுக்கும் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோ கூறினார். அதுமட்டுமின்றி இந்த கலவை வட்டாரத்தில் உள்ள சமூகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது. இஃது ஆசியான் வட்டாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நடைமுறை செயல்பாடு என்றும் அவர் விளக்கினார். தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வது இறுதி இலக்கு மட்டுமன்று, மாறாக மக்களின் வாழ்க்கையை அஃது எந்த அளவிற்கு மேம்படுத்த முடியும் என்பதில் அதன் உண்மையான மதிப்பு அடங்கியுள்ளது என்று தியோ வலியுறுத்தினார். மலேசிய பொருளாதாரம் 2026 4.7% வளர்ச்சியடையும் என உலக பொருளாதார மன்றம் WEF கணித்துள்ளது. ஏற்றுமதி, தொழில்நுட்பம் சார்ந்த முதலீடுகள், வலுவான உள்நாட்டு தேவை ஆகியவை இந்த வளர்ச்சிக்கு முக்கிய உந்துதலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கிழக்கு ஆசியாவின் பொருளாதார வளர்ச்சி அடுத்த 12 மாதங்களில் நிலையாக இருக்கும் அல்லது வலுப்பெறும் என ஆய்வில் பங்கேற்ற 97 விழுக்காடு தலைமை பொருளாதார நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். அதில் 73 விழுக்காட்டினர் வலுவான அல்லது மிகவும் வலுவான வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாக WEF கூறியது. பஹாங் கிளாவ் அணையில் பிரானா மீன்கள் இருப்பதை உறுதி செய்வதற்காக மீன்வளத்துறை அகோரியா கேல்சிசியுடன் இணைந்து மரபணு பகுப்பாய்வை மேற்கொள்ளவுள்ளது. இந்த ஒத்துழைப்பு தொடர்புடைய மீனின் உண்மையான அடையாளத்தை நிர்ணயிப்பதில் அம்மீனின் உயிர் மாதிரிகளையும் தொடர்புடைய தரப்பினரிடம் உள்ள DNA தரவுகளையும் பயன்படுத்திக் கொள்ளும் என்று மீன்வள தலைமை இயக்குநர் டத்து அட்னன் ஹுசேன் தெரிவித்தார். முன்னதாக உள்ளூர் மீனவர் ஒருவர் எடுத்த காணொலி காட்சியில் அந்த மீன் பிரானா இனத்தைச் சேர்ந்தது போல் மட்டுமே தெரிந்தது அன்றி உண்மையான மீன் மாதிரி இல்லாததால் அதனை உறுதிப்படுத்துவதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போரோன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: ஐரோப்பிய ஆணையமும் பிலிப்பீன்ஸும் தடையற்ற வர்த்தக உடன்பாட்டை எட்டியுள்ளதாக அந்த ஆணையம் கூறியது. இது தொடர்பான பேச்சுகள் வரும் மாதங்களில் இறுதி செய்யப்படவுள்ளன. இந்த உடன்படிக்கை வர்த்தகம், முதலீடு ஆகியவற்றுக்கான தடைகளை அகற்றுவதுடன் ஏற்றுமதியாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். மேலும் விநியோக தொடரை வலுப்படுத்தும் என்று ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஆணையர் மேரோஸ் சிஃப்ரகோவிச் தெரிவித்தார். இருதரப்பு பொருளாதார உறவுகளை இது மேலும் ஆழப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். தெற்கு லெபனானில் அமைதி என்பது எட்டாக்கனியாக இருப்பதாக ஐநா இடைக்கால படை யூனிஃபில் தெரிவித்துள்ளது. அங்கு மோதலை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதில் தொடர்புடைய தரப்பினரிடமிருந்து அரசியல் அடிப்படையிலான நிலைப்பாடு அவசியம் என்று அது கூறியது. அமைதி ஆண்டுக்கு ஒருமுறை கவனம் செலுத்தப்படும் விவகாரம் அன்று, அது தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு என்று யூனிஃபில் தலைமை பணிக்குழு தலைவர் டியோடதா அபக்னாரா கூறினார். தோறும் செப்டம்பர் 21 பன்னாட்டு அமைதி நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஏமனில் உள்ள ஹுத்தி படைகளுக்கு வழங்கப்படும் ராணுவ ஆதரவை நிறுத்த வேண்டும் என G7 வெளியுறவு அமைச்சர்கள் ஈரானை வலியுறுத்தினர். இந்த ஆதரவு தொடரப்படுமாயின் அது வட்டாரத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என அவர்கள் எச்சரித்தனர். மேலும் பன்னாட்டு கப்பல் போக்குவரத்துக்கும் உலகளாவிய நிலைத்தன்மைக்கும் மறுட்டலை ஏற்படுத்தும் என G7 அமைப்பு கூறியது. ஐநா பொது பேரவைக்கு இடையே நடைபெற்ற கூட்டத்தில் பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா ஆகியவற்றின் வெளியுறவு அமைச்சர்கள் ஏமன், சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஹுத்தி கிளர்ச்சி படை நடத்தி வரும் தொடர் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்தனர். 2026 ஐச்சி நகோயா ஆசிய விளையாட்டு பூப்பந்து ஆடவர் ஒற்றையர் பிரிவில் உலகின் முதல்நிலை ஆட்டக்காரர் ஜொனாதன் கிறிஸ்டியை வீழ்த்தி லியோங் ஜுன்ஹோ அதிரடி படைத்த போதிலும் தேசிய ஆடவர் அணி 2-3 என்ற புள்ளிகளில் இந்தோனேசியாவிடம் வெற்றியை நழுவவிட்டது. இதனையடுத்து மலேசியா காலிறுதியுடன் வெளியேறியது. மேலும் 2014 இன்ச்சியன் ஆசிய போட்டிக்கு பின்னர் தொடரும் ஆடவர் அணி பிரிவின் பதக்க வறட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் வாய்ப்பையும் இழந்தது. பிரதமரின் சீன பயணம் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும். மாற்றுத்திறனாளி தொழிலாளர்கள் சமூக மறுவாழ்வு மைய பணியாளர்களின் செலவுபடி உயர்த்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 2013 ஆண்டு இன்றைய நாளில் பஹாங் குவாந்தான் டாருல் மக்மூர் விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஆசிய பள்ளிகளுக்கு இடையிலான தடகள போட்டியில் மலேசிய அணி வாகை சூடி நாட்டுக்கு பெருமை சேர்த்தது. 12 தங்க பதக்கங்கள், 14 வெள்ளி பதக்கங்கள், 10 வெண்கல பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. இரண்டாம் இடத்தை இந்தியாவும் மூன்றாம் இடத்தை தாய்லாந்தும் பெற்றன. மலேசியாவின் நீளம் தாண்டும் வீராங்கனை நூர் ஷஹிடாத்துன் நடியா முகமது சுகி இப்போட்டியின் சிறந்த மகளிர் தடகள வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டார். பஹாங் மந்திரி பசார் தத்து ஸ்ரீ அட்னான் யாக்கூபின் நிகராளியாக பஞ்சிங் சட்டமன்ற உறுப்பினர் தத்து முகமது ஜைலி பசார் பரிசுகளை எடுத்து வழங்கினார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணபியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன், அம்மா பஅத். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, மாநபியின் பொன்மொழிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். குடும்பம் ஒரு கதம்பம் என்று சொல்லுவார்கள். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். எனவே நாம் நம்முடைய குடும்பத்திற்கு நல்ல விதமாக செலவழிக்க வேண்டும். குடும்பத்தை நாம் பராமரிப்பதில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. தன்னுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ நாம் செலவழிப்பது அதுவும் ஒரு சதக்கா, நல் அறம் என்கிறது இஸ்லாம். மனைவி ஆசைப்படுகிற துணிமணிகளை எடுத்து கொடுப்பது முதல், பிள்ளைகள் ஆசைப்படுகின்ற ஆடைகளை வாங்கி கொடுப்பது முதல், அவர்கள் ஆசைப்படுகின்ற இனிப்பு பண்டங்களை, எதுவெல்லாம் உடல் நலத்திற்கு ஆரோக்கியமோ அதை வாங்கி கொடுப்பது முதல் நாம் தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிலே கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. வாழ்க்கையில் சில கட்டுப்பாடுகள் தேவைதான். அதை நாம் சரியில்லை என்று சொல்லவில்லை. ஆனபோதிலும் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிக்கு செலவழிப்பதில் கூட நாம் ஒரு பட்ஜெட்டை வகுத்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நம்மை படைத்த ஏக இறைவன் ராசிக்காக உணவளிப்பவனாக இருக்கிறான். பொருளாதாரத்திலே பரக்கத் என்ற அருள் வளத்தை தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், யுஅக்கிஃபூன நாஸ் ஃபி ஐதீஹிம் அவ் மஹுமா அன்ஃபக்த ஃபஹுவ லக ஸதகத்துன் ஃபஃபில் லுக்மதி தர்ஃபஉஹா ஃபி ஃபமிம்ரஅதிக. ரவாஹுல் புகாரி. ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஅத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்கள் வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் ஏழைகளாக விட்டு செல்வதை விட தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வதே மேலானதாகும். அவர்களுக்காக நீங்கள் எதை செலவழித்தாலும் அதுவும் சதக்கா, தர்மம்தான். உங்கள் மனைவியின் வாயில் நீங்கள் இடுகின்ற ஒரு கவலம் உணவும் கூட தர்மம்தான் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே 5354வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னலார் நமக்கு சொன்ன அற்புதமான எண்ணற்ற பொன் மொழிகளில் இந்த ஒரு பொன்மொழி அற்புதமானது. குடும்பத்திற்கு நாம் தாராளமாக செலவு செய்ய வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்ல வேண்டும். அவர்களை ஏழைகளாக, பிறரிடத்திலே கையேந்துபவர்களாக நீங்கள் விட்டுவிட்டு செல்லக்கூடாது என்ற பிள்ளைகளுடைய எதிர்கால அக்கறையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புத அறிவுரைகளையும் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த பொன்மொழியிலே இன்னொரு அற்புத தகவலும் உள்ளடங்கியிருக்கிறது. ஒரு கணவன் மனைவி எப்படி மகிழ்ச்சியாக குடும்பத்திலே இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டுதல் இதிலே உண்டு. உன்னுடைய மனைவிக்கு நீ அவளுடைய வாயில் இடுகின்ற ஒரு கவலம் உணவு என்பதும் சதக்கா என்பதிலிருந்து ஒரு கணவனும் மனைவியும் அவர்களுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை எந்த அளவுக்கு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு அழகான உதாரணம். எந்த கணவர் தன் மனைவிக்கு ஊட்டி விடுகிறார், எந்த மனைவி தன் கணவனுக்கு ஊட்டி விடுகிறாள், இப்படியாக சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னுதாரணம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, எவ்வளவு அழகான ஒரு நபிமொழியை நாம் இந்த மாநபியின் பொன்மொழிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நேயர்களுக்கு சொல்லுகிறோம். எனவே நம்முடைய குடும்பத்திற்கு நாம் செலவழிப்பதிலே தாராளத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும், அதிலே கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது என்பதை அன்னலா நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸுனுடைய விளக்க உரையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆண்மகன் தனது பிள்ளைகளை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டுச் செல்வதே சிறந்ததாகும் என்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, தன் குடும்பத்திற்காக செலவு செய்வதும் தர்மமே என்கிறார்கள். அல் குரானில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உம்மிடம் தாம் எதை செலவு செய்ய வேண்டும் என்று உம்மிடம் வினவுகிறார்கள், கூடுதலானதை செலவு செய்யுங்கள் என்று நீங்கள் கூறுவீராக என்று சூரத்துல் பக்ரா 2:219 வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். கொலில் ஆஃபுவ, கூடுதலாக நல்ல முறையிலே கஞ்சத்தனம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று நபிகளாரின் மூலம் அல்லாஹ் சொல்லுகிற இந்த வசனம் தன்னுடைய குடும்பத்திற்கு நாம் எவ்வளவு தாராளமாக செலவு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதோடு மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு நபிமொழியும் நமக்கு மிக அற்புதமானது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். ஒரு மனிதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னிடம் ஒரு பொற்காசு இருக்கிறது என்றார். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனது தேவைக்கு அதை நீ செலவிட்டுக் கொள் என்று சொன்னார்கள். என்னிடம் இன்னும் ஒரு பொற்காசு இருக்கிறது என்று அவர் சொன்னார், அதை உனது மனைவிக்காக நீ செலவு செய்வீராக என்றார்கள். மூன்றாவதாக இன்னும் ஒரு பொற்காசு என்னிடத்திலே இருக்கிறது என்றார். அப்பொழுது நபி அவர்கள், அதை உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ செலவிட்டுக் கொள்வீராக என்றார்கள். இன்னொரு பொற்காசும் என்னிடத்திலே இருக்கிறது என்றார், அதை யாருக்கு நீ தர்மம் வழங்குவது என்பதை நீயே தீர்மானித்துக் கொள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி அபூ தாவூத், நசாயி, முஸ்னத் அஹ்மது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே வந்து கேட்ட மனிதரிடத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், செலவழிப்பதற்கு அதிக தகுதி உள்ளவர், உன்னுடைய தேவையை நீ பூர்த்தி செய்து கொள் என்கிறார்கள். இரண்டாவது, உன்னுடைய மனைவிக்கு செலவழி என்கிறார்கள். மூன்றாவது, உன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை நீ செலவழித்துக் கொள் என்று நபிகளார் சொன்னதிலிருந்து நாம் யாருக்கு தாராளமாக செலவழிக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. எனவே நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய வருமானம் இவ்வளவுதான் இருக்கிறது, ஒரு மாதம் முழுவதும் நாம் ஓட்டியாக வேண்டும் என்று நாம் வைத்திருக்கிற அந்த செல்வத்திற்குள் அவர்களை நாம் கட்டி போட்டு எல்லா விஷயங்களையும், ஒரு மனைவி ஒரு இனிப்பு பண்டங்கள் கேட்டாலும் கூட, அல்லது ஒரு பிள்ளை விளையாட்டு பொம்மைகளை கேட்டாலும் கூட, பிறகு பார்க்கலாம், அப்புறம் வாங்கி தருகிறேன், நிறைய நம்மிடத்தில் தான் வீட்டில் இருக்கிறது என்றெல்லாம் தட்டி கழிக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களை காணுகிறோம். அந்த இடத்தில் நாம் தாராளத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த அன்னலாரின் பொன் மொழிகள் நமக்கு அழகுபட கூறுகின்றன. எனவே அன்பு நேயர்களே, நீங்கள் உண்ணுகிற போது உங்களுடைய துணைவியரையும் நீங்கள் உண்ணச் செய்யுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஆடை வாங்குகிற போது அவர்களுக்கு நீங்கள் சேர்த்து வாங்கி தாருங்கள் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் மட்டும் நமக்கு விருப்பமான உணவை உண்டால் பத்தாது, மாறாக நம்முடைய மனைவியையும் உண்ணச் செய்ய வேண்டும். நம்முடைய விருப்பம் எதுவோ அதே விருப்பத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். அவர்கள் விரும்பிய உணவை சாப்பிடுவதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும், அதற்காக செலவு செய்ய வேண்டும். அதே போன்று நாம் எந்த ஆடை உடுத்துவதை கொண்டு நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்கிறோமோ அதே அலங்காரத்தை அவர்களுக்கும் வழங்க வேண்டும், அதிலே கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் மீது அவர்களுக்கு இருக்கும் உரிமை அவர்களுக்கு சரிவர உணவும் உடையும் அளிப்பதாகும் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதன் மறுமையிலே நற்கூலி பெறும் எண்ணத்துடன் தன் வீட்டாருக்கு செலவு செய்யும் போது அது அவருக்கு சதக்காவாக, தர்மமாக, அறமாக அமைகிறது என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழியும் சஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு மிகச்சிறந்த தர்மம் ஒன்றை கூறட்டுமா என்று நபிகளார் தன் தோழர்களிடத்திலே கேட்டார்கள். அது தனக்கு பொருளீட்டி உணவளிக்க கூடியவர் வேறு எவரும் இல்லை என்ற நிலையிலும் உன் பக்கம் திரும்பி அனுப்பப்பட்ட உன் மகன்தான் என்கிறார்கள் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வேறு யாரும் இல்லை என்றாலும் அந்த தர்மத்தை உன்னுடைய மகனுக்கு நீ கொடுத்து தாராளமாக செலவு செய்து நீ அந்த நன்மையை அடைந்து கொள் என்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய குடும்பத்திற்கு நாம் அதிகம் செலவழிக்க வேண்டும், அதிலே தாராளத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும். நிச்சயமாக அதை செய்தால் நிச்சயம் நம்முடைய குடும்பம்தான் ஒரு பல்கலைக்கழகமாக திகழும் என்பதிலே எல் முனையளவும் சந்தேகமில்லை. எனவே நம்முடைய குடும்பத்திற்கு தாராளமாக செலவழிப்போம், தர்மத்தினுடைய நன்மையை பெறுவோமாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: மலரும் நினைவுகளில்
1: வர்மம் என்று சொல்லும் போதே அந்த காலத்திலிருந்து வர்மத்தில் அடிபட்டால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று ஒரு பயம் இருந்தது. அதனால அதனை மறைத்து வைத்தார்கள். சித்தர்கள் சொன்னதை வந்து அதுக்கு பிறகு உள்ளவர்கள் மறைத்து வைத்தார்கள். இதனை வந்து அதை வந்து பரம்பரையாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான், வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனா என்னுடைய அப்பா வந்து 88 பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்.
0: கில்லானை சேர்ந்த வர்மக்கலை நிபுணர் டாக்டர் கன்னியப்பன்.

அனிதா சந்திரசேகர் கொண்டு வந்த பாடல் அது. மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சரிங்க, சிலர்லாம் பார்த்தோம்னா இந்த டச் அண்ட் கோ செயலி இருக்கு இல்லையா, எல்லா விதமான கட்டணம் செலுத்துவதற்கும் இந்த ஒரு செயலியை தான் பயன்படுத்துவாங்க. கடைகளில் ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னாலும் அந்த கட்டணத்திற்கும் இந்த செயலியை தான் பயன்படுத்துவாங்க. சமீபத்தில் வணக்கம் மின்னலில் கூட இந்த மாதிரி ஒரு நேர்காணல் நேயரை வந்து நம்ம சந்தித்தோம் இல்லையா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாநகராட்சி போக்குவரத்து சம்மன்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த டிபிகே இது போன்ற மாநகராட்சி சம்மன்கள், இந்த மாதிரி சம்மன்களை பொதுவாக நம்ம இணையதளம் சென்று அந்தந்த மாநகராட்சியின் இணையதளத்திற்கு சென்று செலுத்துவோம். ஆனால் அந்த இணையதளத்திற்கு சென்று செலுத்துவதற்கு வந்து அதற்கு உண்டான ஒரு பயனர் ஐடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பயண ஐடியை வந்து நம்ம உண்டாக்கணும். அதோடு அது உள் நுழைந்து நிறைய கட்டங்கள் இருக்கும், அதன் பிறகு தான் செலுத்தணும். ஆனால் டச் அண்ட் கோ செயலி மூலமாக ரொம்ப எளிமையாக இந்த கட்டணத்தை செலுத்தும், இந்த சம்மன்களை செலுத்தும் ஒரு வசதி இருக்கு. ஆல் சர்வீசஸ் அந்த ஒரு இடத்திற்கு டச் அண்ட் கோ செயலியில் சென்று பார்க்கிங் பில்ஸ் இது மாதிரி அந்த இந்த மாதிரி பெயர்களை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தேர்வு செய்து அங்கே வந்து அந்த மாநகராட்சியின் பெயரையும் வந்து நீங்கள் உள்ளிட்டீங்கன்னா இந்த போக்குவரத்து சம்மன்களை ரொம்ப எளிமையாக வந்து நம்ம கட்டலாம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சம்மன் இருக்கு இல்லையா, சிலரெல்லாம் அதை தூக்கி போட்டுருவாங்க, அதெல்லாம் தூக்கி போடாமல் பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து அதற்கு உண்டான அந்த சம்மனுக்கு உண்டான ஒரு தனித்துவமான எண் இருக்கும், அந்த எண்ணையும் வந்து உள்ளிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் இந்த டச் அண்ட் கோ செயலியில. ஆக அடுத்த முறை இந்த போக்குவரத்து சம்மன்கள்லாம் இருக்குன்னா அந்தந்த இணையதளத்திற்கு சென்று ரொம்ப நேரம் நீங்கள் செலவிடாமல் இந்த ஒரு செயலியை பயன்படுத்தி உங்களுடைய சம்மன்களை நீங்கள் செலுத்தலாம். அடுத்த பாடல் மோஹித் சௌஹான் மற்றும் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வரும் ஒரு இதமான ஒரு பாடல் இருக்குங்க இதோ.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

ஐந்து திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தாங்க அது. அந்த திரைப்படம் ஞாபகம் இருக்கும் இல்லையோ, இந்த பாடல் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடல் ஹரிச்சரன் மற்றும் சின்மாயி கொண்டு வந்தாங்க. சரிங்க, இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த ஒரு அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா, யாராவது நம்ம கூட பேசிட்டே இருப்பாங்க ரொம்ப நீளமா, நமக்கு வந்து பெருசா ஆர்வமே இருக்காது. ஏதோ பேசுறாங்களே, சரி ஏதோ பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கேட்டுட்டு இருப்போம். ஏன்னா ஆர்வம் தான் இல்லையே நமக்கு. அதனால அவங்க பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு நம்ம இடைமறித்து உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா அப்படின்னு வருவோம். சிலர் வந்து அப்படியே கொஞ்சம் மனசு கஷ்டமாயிரும், என்ன நம்ம பேசுறோம் அவங்க கேட்க கூட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சிலர் வந்து ரொம்ப அதீதமான கோபத்துக்கு உள்ளாயிருவாங்க, நான் பேசிட்டு இருக்கேன் நடுவில் பேசுறீங்க, இடைமறித்து பேசுறீங்க, அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்றைக்கு எனக்கு நடந்துச்சுங்க. ஆனா நான் பேசும்போது யாரும் இடைமறிக்கல, இன்னொருத்தவங்க பேசும்போது நான் இடைமறிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவங்க கோபப்படாம பக்குவமா எடுத்து எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, யாரோ ரொம்ப நீளமா பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பிடிக்கவே இல்லை என்றாலும் நடுவுல புகுந்து இடைமறித்து பேச வேண்டாம். பேசிட்டு இருக்கும்போது, நீளமா பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா ஒரு சின்ன இடைவேளை விடுவாங்க பாருங்க, ஒரு சின்ன இடைவேளை இருக்கும், அந்த நேரத்துல வேணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை ஏன் நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன்னா, என்கிட்ட யாருமே இந்த மாதிரி சொன்னதே இல்லை. இதுதான் முதல் முறை ஒருவர் இப்படி சொல்லி கேள்விப்படுறேன். அதனால நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, உங்களுக்கும் ஏதாவது ஒரு நாள் பயன்படும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கேன். அடுத்த பாடல் நம்ம மண்ணின் மைந்தர்களின் பாடல், காயத்ரி தண்டபாணி கொண்டு வராங்க மை விழியால். இதோ

வணக்கம். சலாம் மலேசிய மடான். வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஐச்சி நகோயா ஆசிய போட்டியில் மலேசியாவுக்கு முதல் தங்கம் பெற்றுத்தந்த தேசிய கராத்தே வீராங்கனை அடியோலா ஃபேரோபட்டுக்கு பாராட்டு தெரிவித்தார். சபாவைச் சேர்ந்த 20 வயது அடியோலாவின் வெற்றி நாட்டின் அரைகூவலை ஏற்பதில் எல்லா விளையாட்டாளர்களுக்கும் மேலும் ஊக்கமளிக்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். அருங்காட்சியகங்கள் வரலாற்று செல்வங்களை பாதுகாக்கும் இடங்களாக மட்டுமின்றி இன்றைய தலைமுறையை நாட்டின் வரலாறு, அடையாளம், பாரம்பரியத்துடன் இணைக்கும் கல்வி மையங்களாகவும் தொடர்ந்து வளர வேண்டும் என ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஏரன் அகு டகாங் தெரிவித்தார். மெரிடேகா 118 கோபுரத்தில் உள்ள மெரிடேகா நெசவு அருங்காட்சியகம் நாட்டின் நெய்தல் பாரம்பரியத்தை சமகால அணுகுமுறை மூலம் முன்னிலைப்படுத்தும் கழகங்களில் ஒன்றாக விளங்குவதாக அவர் கூறினார். மலாக்கா சட்டமன்றம் கலைக்கப்பட்டாலும் மாநில அரசாங்கம் வழக்கம்போல் செயல்படும் என்று முதலமைச்சர் டத்தோ ஸ்ரீ அப்துல் ரவ் யூசோ தெரிவித்தார். தேர்தலை தொடர்ந்து புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் வரை மாநில அரசு இடைக்கால அரசாங்கமாக செயல்படும் என்றார் அவர். தரைவழி சோதனை சாவடிகள் மூலம் சிங்கப்பூருக்குள் நுழையும் வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களும் வரும் அக்டோபர் 6 முதல் செல்லுபடியாகும் வாகன நுழைவு அனுமதி VEP பெற்றிருக்க வேண்டும் என சிங்கப்பூர் குடிநுழைவு சோதனை மையம் ICA தெரிவித்தது. உட்லேண்ட்ஸ் அல்லது துவாஸ் சோதனை சாவடி வழியாக செல்பவர்களுக்கு VEP இல்லையெனில் சிங்கப்பூர் வருகை அட்டையை சமர்ப்பிக்க முடியாது என்றும் ICA கூறியது. தாய்லாந்தில் செப்டம்பர் 9 நாள் முதல் சவ் ஃப்ரேயா ஆற்றின் நீர் அளவு உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் 24 மணி நேரமும் கண்காணிப்பையும் தயார் நிலையையும் அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நாகோன் முவாங் மாவட்டத்தில் உள்ள C.2 நிலையத்தில் நீர்வரத்து வினாடிக்கு 1400 முதல் 1450 கனமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக பேரிடர் தடுப்புத்துறை கூறியது. விளையாட்டு. வணிக நிறுவனம் BMAI நாடு முழுவதும் 200 மேற்பட்ட ஓட்டப்பந்தய கிளப்களுடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ள இலக்கு வைத்துள்ளது. இது மலேசியாவில் வலுவான ஓட்டப்பயிற்சி சூழலை உருவாக்குவதையும் ஓட்டப்பயிற்சி பண்பாட்டையும் ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டது என்று BMAI மலேசிய ஓட்ட சமூக மேலாளர் பேலாலிம் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் செவ்வாய்க்கிழமை 20 மணி 10 ஆகிருச்சுன்னா என்னங்க அர்த்தம்? அண்டர் ரேட்டட் பாடல்கள் இடம்பெற போகின்றது. டிக்டாக் நேரலையில் இணைந்தாச்சு, நம்ம நேர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். யாரும் இன்னும் இணையவில்லை அப்படின்னா இப்போதே இணையுங்கள். உங்களுடைய பாடல்களை பெரிதும் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து என்னென்ன பாடல்கள்லாம் விரும்பி கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லும் போது புகழின் உச்சியை எட்டாத பாடல்கள், நம்ம அதிகம் கேட்காத பாடல்கள், புகழின் உச்சியை எட்டாத பாடல்கள், ஆனா ரொம்ப நல்ல பாடல்கள், அந்த மாதிரி பாடல்களை விரும்பி கேட்க போறீங்க. முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னு சமூக ஊடக பதிவுகள்லாம் பார்த்திருந்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இன்னோ கெங்கா மற்றும் சின்மயி கொண்டு வரும் ஒரு பாடல், ஓரிரு பாடல்களை கேட்டுட்டு நம்ம நேயர்கள் விரும்பி கேட்கும் பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். இது காற்றின் மொழி.

0: மலரும் நினைவுகளில் இன்று.
1: வர்மம் என்று சொல்லும் போதே அந்த காலத்திலிருந்து வர்மத்தில் அடிபட்டால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று ஒரு பயம் இருந்தது. அதனால அதனை மறைத்து வைத்தார்கள். சித்தர்கள் சொன்னதை வந்து அதுக்கு பிறகு உள்ளவர்கள்லாம் அதை மறைத்து வைத்தார்கள். இதனை வந்து அதை வந்து பரம்பரையாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான், வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனா என்னுடைய அப்பா வந்து 88 பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்.
0: கில்லானை சேர்ந்த வர்மக்கலை நிபுணர் டாக்டர் கன்னியப்பன்.

உங்களுக்கெல்லாம் ஒரு திரைப்படத்தோட நகைச்சுவை ஞாபகம் இருக்கா? சமூக ஊடகங்களில் காணொலியாக இந்த ஒரு நகைச்சுவையை சிலர் பார்த்துருக்கலாம். அதாவது ஒருவர் வந்து ஒரு சேலை கடைக்கு சென்று சேலை வாங்குவார். அங்கே வேலை செய்கிற பெண் கேட்பாங்க, இந்த சேலை விலை எவ்வளவு தெரியுமா? 5000. 5000? நான் அம்மாவுக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கே 5000, 5000 நீங்கள் புடவை வாங்குறீங்கன்னா உங்களுடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அதற்கு அவர் வந்து, சம்பளமும் 5000 தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இதை ரொம்ப நகைச்சுவையாக சிலர் வந்து பகிர்ந்துட்டு வந்தாங்க. அந்த ஒரு திரைப்படத்துல ஒரு புகழின் உச்சி எட்டாத ஒரு அண்டர் ரேட்டட் பாடல், ரொம்ப அருமையான ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை தான் முதல் சுற்றுக்கு நம்ம நேயர்கள் விரும்பி கேட்டிருந்தாங்க. கூடவே இன்னொரு பாடலும் வந்தது. ரொம்ப கடுமையான போட்டியா தான் இருந்துச்சு. முதல்ல வந்து இந்த முதலாம் மீன் கொண்ட பாடல் அதிகமான வாக்கு, இப்ப இரண்டாம் மீன் கொண்ட பாடல் 150 வாக்குகளை கடந்து போயிட்டு இருக்கு. அதாவது நான் சொன்ன கதை பழனி அப்படின்ற திரையில் இடம்பெற்ற ஒரு காட்சி, அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை தான் அடுத்து கேட்க உள்ளோம். கார்த்திக் மற்றும் சாதனா சர்க்கம் கொண்டு வராங்க, இதோ.

திவ்யா அப்படின்ற பெயர் கொண்ட யாராவது இந்த பாடலை கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த பாடல். ஆனா நான் விரும்பி ஒளிபரப்பல, நம்ம நேயர்கள் விரும்பி கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு பாடலை கேட்டோம். என்ன திரைப்படம் இது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா பெயர் மட்டும் மாசிலா மணிங்க அப்படி ஞாபகம் வந்துருச்சு. அந்த திரைப்பட பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஒரு பாடல் தான் இப்ப நம்ம கேட்டோம். சரி, அடுத்து வந்து டிக்டாக் நேரலையில் இரண்டு பாடல்கள் கேட்டு ரொம்ப நாளான ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. மன்னவனி அப்படின்ற பாடல், இரண்டாம் உலகம் அப்படின்ற திரையிலிருந்து. கூடவே இப்பவே பார்க்கணும், இப்பவே இதை வந்து நம்ம நேயர்கள் இப்பவே கேட்கணும் இப்பவேன்னு பல வாரமா இந்த அண்டர் ரேட்டட் அங்கத்துல விரும்பி கேட்டுட்டு இருந்தாங்க. சென்ற கடந்த சில வாரங்கள்லாம் ஒளிபரப்ப எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சிருச்சு. இந்த இரண்டு பாடல்களில் அதிகமான வாக்குகளை பெற்ற பாடல் மது பாலகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி கொண்டு வரும் இந்த ஒரு பாடல் இப்பவே கேட்கலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

கேட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சுல அந்த ஒரு பாடல, மன்னவனே இரண்டாம் உலகம் அப்படின்ற திரையில் இடம்பெற்ற அந்த ஒரு பாடல். எப்போதுமே வந்து இந்த ஒரு பாடலுக்கும் இன்னொரு பாடலுக்கும் போட்டி நடக்கும்போது நம்ம ஏஐ தம்பி தான் காண்பிப்பார் நமக்கு யார் வெற்றி பெற்றா, அதிகமான வாக்குகள் யாருக்கிட்டேருந்து வருது, எந்த எண்ணுக்கு வந்தது அப்படின்னு நம்ம டிக்டாக் நேரலையில் இந்த ஒரு போட்டிக்கு நடுவே இந்த ஒரு சுற்றுக்கு கடைசியில் தான் காண்பித்தார். இந்த இரண்டு பாடல்களும் கேட்டு ரொம்ப நாளான பாடல் தான். அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா சில பாடல்கள் புகழின் உச்சியை எட்டாமல் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப பிரபலமான திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலாக இருக்கும். அந்த மாதிரி பில்லா 2 அப்படின்ற திரையில் இடம்பெற்ற ஒரு பாடல் ஸ்வேதா பண்டிட் கொண்டு வராங்க, அதுதான் இந்த சுற்றில் வெற்றி பெற்ற பாடல் இதயம் இது.

அப்படியே இதமான ஒரு பாடல்னே சொல்லலாம் இந்த ஒரு பாடலை. அதுவும் மழையா இருக்கு இல்லையா, இந்த ஒரு காலகட்டம், இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு பாடல் அது. சரி, அடுத்து வரும் சுற்றில் இரண்டு பாடல்கள் கேட்டு கொஞ்சம் நாளான பாடல்கள் தான், இரண்டுமே கொஞ்சம் அபூர்வமான பாடல்கள், புகழின் உச்சியை எட்டாத பாடல்கள். ஆனால் அதிகமான வாக்குகள் இந்த ஒரு பாடலுக்கு தான் தொடர்ந்து வந்தது. கார்த்திக் ஸ்வர்ணலதா மற்றும் மலையம்மா அனைவரும் இணைந்தே கொண்டு வரும் ஒரு பாடல், சித்திரையில் என்ன வரும் என்ன வரும்னு பாடலை கேட்போம்.

சங்கீதா கார்த்திக் மற்றும் கிறிஸ்டபர் கொண்டு வந்த பாடல் அது. ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது இப்ப அண்டர் ரைட்டட் அங்கத்துல. என்னன்னா, அகலாதே அப்படின்ற பாடலை சாரா அப்படின்றவங்க விரும்பி கேட்டிருந்தாங்க. நம்ம டிக்டாக் நேரலையில் உரையாடிட்டு இருக்கும்போது அப்பதான் சொன்னாங்க, அந்த நட்ட நடு ராத்திரியில் பாட்டு போகும்போது இது வந்து என்னோட கணவருடைய பாடல் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப யார் உங்க கணவர்னு கேட்டப்பதான் தெரிஞ்சது, இந்த நட்ட நடு ராத்திரி பாடலில் நடித்த, இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் அரவிந்த் ஆகாஷ் அவருடைய மனைவி சாரா வந்து இன்றைய அண்டர் ரைட்டட் அங்கத்தின் நிறைவு பாடலை டிக்டாக் நேரலையில் விரும்பி கேட்டிருக்காங்க. இணைந்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் அண்டர் ரைட்டட் அங்கத்தில் அடுத்த வாரம் சந்திப்போம். நிறைவு பாடல் விஜய் பிரகாஷ் மற்றும் மேகா கொண்டு வராங்க. இதோ

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். பேங் ராக்யாட்டுக்கும் சீனாவின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அலிபாபா கிளவுட், லெனோவோ ஆகியவற்றுக்கு இடையிலான வியூக ஒத்துழைப்பு, இலக்கவியல் திறன், செயற்கை நுண்ணறிவு, நிதி தொழில்நுட்பத்தை வலுப்படுத்த வழிவகுக்கும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த ஒத்துழைப்பு குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், கூட்டுறவு கழகங்கள், உள்ளூர் தொழில் முனைவோர் ஆகியோருக்கு பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார். அறிவார்ந்த நகரங்களின் மேம்பாடு, தொழில்நுட்பம், இலக்கவியல் மயமாக்கலில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மக்களின் தேவைகளையும் வளப்பத்தையும் நிறைவு செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கொர்மிங் தெரிவித்தார். தொழில்நுட்பம், கொள்கைகள், மாந்தனேய பண்புகள் ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதன் மூலம் உண்மையான நகர்ப்புற மாற்றத்தை அடைய முடியும் என்றார் அவர். மாலை 4:55 ஜொஹூர் பதுபஹாட் கடற்பகுதியில் ரிக்டர் கருவியில் 4.4 பதிவான மிதமான நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் புத்ராஜயா, குவாலலம்பூர் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் உணரப்பட்டதாக மெட் மலேசியா தெரிவித்தது. மலாக்கா, நகரி செம்பிலான், ஸ்லாங்கூர் ஆகிய பகுதிகளிலும் அதனை சுற்றியுள்ள வட்டாரங்களிலும் அதிர்வுகள் உணரப்பட்டன. இந்தோனேசியாவின் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காடு கரிமன் தீ இடர் அக்டோபர் தொடக்கம் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் வலுவான அல்னினோ காரணமாக வறண்ட வானிலை நீடிப்பதுடன் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு குறைவாகவே இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. சுமாத்ரா, கலிமந்தான் பகுதிகளில் வளிமண்டலம் தொடர்ந்து வறட்சியாக காணப்படுவதாக தேசிய வானிலை காலநிலை புவியியல் நிறுவனம் கூறுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் எதிர்காலம் குறித்து அமெரிக்காவும் சீனாவும் பேச்சை தொடங்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரஸ் வலியுறுத்தினார். ஏஐ ஆற்றல்களை அதிக அளவில் கொண்டுள்ள அரசாங்கங்கள் உரையாடல், வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை, ஒத்துழைப்பு ஆகியவற்றுக்கான வழிகளை உருவாக்குவதில் பெரும் பொறுப்பை கொண்டுள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார். நிறைவாக விளையாட்டு. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் வாகையாளர் ஆஸ்னல் அதன் மேலாளர் மைக்கேல் அர்த்தேட்டாவுடனான ஒப்பந்தத்தை புதுப்பித்துள்ளதாக பிபிசி கூறியது. இந்த பருவத்தின் இறுதியில் அர்த்தேட்டாவின் ஒப்பந்தம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் அது தொடர்பான பேச்சு சில மாதங்களாக நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: வர்மம் என்று சொல்லும் போதே அந்த காலத்திலிருந்து வர்மத்துல அடிபட்டால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று ஒரு பயம் இருந்தது. அதனால அதனை மறைத்து வைத்தார்கள். சித்தர்கள் சொன்னதை வந்து அதுக்கு பிறகு உள்ளவர்கள் மறைத்து வைத்தார்கள். இதனை வந்து அதை வந்து பரம்பரையாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான், வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனா என்னுடைய அப்பா வந்து 88 பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்.
0: கில்லானை சேர்ந்த வர்மக்கலை நிபுணர் டாக்டர் கன்னியப்பன். மீண்டும் இணைகின்றோம் மலரும் நினைவுகளில். அந்த ஒளி துணுக்கு பார்க்கும் போதே தெரிந்திருக்கும், இன்றைக்கு டாக்டர் கன்னியப்பன் அவர் கூட தான் நம்ம உரையாட போகின்றோம். ஆனா அதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்க உள்ளோம். யாருடைய பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, பின்னணி பாடகர், இசையமைப்பாளர், ஒரு ஹார்மோனிய வித்வான், அதோடு கவிஞரும் கூட, திரு பிபி ஸ்ரீனிவாஸ். அவருடைய பிறந்த நாள் இன்று. இவரை பற்றி சொல்லணும்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா, இந்த மாதிரி எல்லா மொழிகள்லேயும் அவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த அத்தனை பாடல்கள் பாடியிருந்தாலும் அத்தனை மாநில விருதுகளும், மாநிலத்தின் அரசு விருதுகளும் பெற்ற ஒரு பாடகர் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய சாதனைகள், பாடல்கள் எண்ணிலடங்கா, நம்முடைய மனதை விட்டு நீங்காத பாடல்கள். அந்த மாதிரி அவருடைய குரலில் வந்த ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து திரு கன்னியப்பன் அவரோடு உரையாடலாம்.

0: மலரும் நினைவுகளில் இன்று செவ்வாய்க்கிழமை ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் இன்று நம்மோடு இணைய போகின்றவர் கிள்ளானை சேர்ந்த டாக்டர் கன்னியப்பன். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பாக இருக்கிறோம்.
0: சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது.
0: ரொம்ப நேரம் ஆகுதா? ரொம்ப சீக்கிரமாவே சாப்பிட்டுருவீங்கன்னு
1: சொல்லுங்க. மருத்துவம் சொல்லி கொடுக்கறதுனால இத்தனை மணிக்கெல்லாம் சாப்பிடணும்னு நாங்க அதை அறிவிச்சிருவோம்.
0: மருத்துவம் சொல்லி கொடுக்கறீங்க, நிறைய கலைகள் சொல்லி கொடுக்கும் ஒருவர் நீங்க.
1: ஆமா.
0: சரி, கண்டிப்பா அதை பற்றி எல்லாம் நிறைய பேச போகின்றோம்.
1: நான் வந்து கிள்ளான் பட்டணத்துல ஒரு கண்ணன் ஆசிரியர் திருமதி மகேஸ்வரி அவர்களுக்கு முதல் மகனாக நான் பிறந்தேன். என்னோடு பிறந்தவர்கள் 5 பேர். செல்வராசு, ராஜேந்திரன், கருணாகரன், குணசேகரன், சத்யமூர்த்தி. நாங்க வந்து கிள்ளான் பட்டணத்துல தான் மறந்தோம். என்னுடைய தகப்பனார் வந்து ஒரு தலைமை ஆசிரியர், தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்ன்றதுனால அவர் ஒரு 3-4 வருடங்களுக்கு ஒரு முறை பள்ளி மாறும் போதெல்லாம் அந்த இடங்களுக்கு நாங்களும் மாறி செல்வோம்.
0: அது எப்படி இருக்கும் அந்த ஒரு வயசுல உங்களுக்கு ஒரு 4-3 வருடங்களுக்கு? ஏன்னா வந்து ஒரு இடத்துல இருக்கும் போது அங்க நிறைய நண்பர்கள் இருப்பாங்க உங்களுக்கு, திடீர்னு ஒரு 3-4 வருடங்கள்ல வேற ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு சின்ன மனசுல ஒரு கவலை இருக்கும் இல்லையா? நண்பர்கள் எல்லாம் விட்டுட்டு போகணுமே அப்படின்றது, அதை எப்படி எதிர்கொண்டீங்க?
1: கொஞ்சம் சிரமம்தான் இருந்தோம். புதிய மாணவர்கள் அங்க வந்து சேரும்போது அவர்களை வந்து பழகுவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏற்கனவே 1948 என்னுடைய அப்பா வந்து கோல்டன் ஹோப் எஸ்டேட்ல தலைமை ஆசிரியர் இருந்தாங்க. அப்புறம் அங்கிருந்து 1954 கிள்ளான் மேருல வந்து அங்க தனலட்சுமி எஸ்டேட் பள்ளின்னு சொல்லி இருந்தது, இப்போ இல்ல. அங்கிருந்து அப்புறம் 1958 சீஃபீல்டு தோட்டத்துக்கு மாறி போனாங்க. கடைசியாக 1960 வந்து சுங்கரங்கம் தமிழ் பள்ளியில வந்து 77 வரைக்கும் தலைமை ஆசிரியர் இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க மாறும்போது நாங்களும் அங்க மாறுவோம், பள்ளியும் மாறுவோம். ஆனா என்னுடைய பள்ளி வந்து படிக்கிற இடம் கிள்ளான் உயர்நிலை பள்ளி, அங்கேதான் படித்தேன். ஆரம்பம் வந்து கிள்ளான் உயர்நிலை பள்ளியில நான் படித்தாலும் இந்த காலத்துல வந்து மாலை நேரமா இருந்தா நான் தமிழ் பள்ளியில, என்ன அப்பா தலைமை ஆசிரியர் இருக்கிறனால அந்த பள்ளிக்கு அழைச்சிட்டு போயிருவாரு, அங்க தமிழ படிப்பேன். மாலை நேரத்துக்கு ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்துருவோம்.
0: அப்படி
1: வகையில தமிழை வந்து நாங்க கற்றுக்கொண்டோம். அதனால என்னுடைய பள்ளியில படிக்கும் போது தமிழையும் நான் ஒரு பாடமாக எடுத்து எஸ்பிஎம், எல்சிஏ, எஸ்பிஎம், ஹெச்எஸ்சி வரை நான் அதை படித்து பாடம் பரீட்சையில பாஸ் பண்ணேன். ஒரு 2 நான் ஆங்கில ஆசிரியராக தமிழ் பள்ளியில வேலை செய்தேன்.
0: அதன் பிறகு நீங்க ஆசிரியர் பண்ணியே தொடரவில்லையா?
1: ஆசிரியராக இருந்தேன் நான் 2 பிறகு டிடிசி எனும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்து 69 முதல் 1996 வரை நான் ஆசிரியராக இருந்து பணிபுரிய பெற்றேன். பிறகு 74 பெட்டாளின் சரஸ்வதி தமிழ் பள்ளிக்கு நான் மாற்றலாகி வந்தேன்.
0: சரி, ஆசிரியரா தான் இருந்திருக்கீங்க, ஆனா உங்களை பற்றி சொல்லும் போது, அறிமுகப்படுத்தும் போது ஒரு வர்மக்கலை ஆசிரியர் நிபுணர் அப்படின்னு சொல்லிதான் உங்களை சொல்றாங்க எல்லாரும். அந்த ஒரு பயணம் எப்படி ஆரம்பமானது என்பதை தெரிந்து கொள்ள போகின்றோம். ஆனா அதற்கு முன்பாக ஐயா, தொடக்க பாடலா என்ன பாடல் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: அதாவது எனக்கு வந்து ரொம்ப விருப்பமான பாடல் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே என்ற பாடல்.
0: என்னும் பாடலை தொடக்க பாடலா கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: ஒரு வர்மக்கலை நிபுணர் அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் எழுதும் போதே நம்ம பார்த்திருந்தோம் டாக்டர் கன்னியப்பன் அவரை. சொல்லுங்கய்யா, ஒரு வர்மக்கலை நிபுணரா உங்களுடைய பயணம் ஆரம்பமானது எப்படி?
1: என்னுடைய அப்பா வந்து சிலம்பம், யோகம், மருத்துவம், வர்மக்கலை எல்லாம் கற்றவர். வர்மம் இதெல்லாம் வந்து எங்களுடைய பரம்பரையாக அவர் கற்று வந்ததுனால, அவரு மூத்த மகனா இருக்கிறதுனால அவருடைய அப்பா கிட்ட இருந்து அதை கற்று வந்தாரு. இங்க வந்து அவருடைய குழந்தைகளா இருந்த நாங்க எல்லாரும் வந்து அவரிடத்துல சிலம்பம் கற்றுக்கொண்டேன். சிறு வயதுல இருந்தே சிலம்பம் கற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்த பிறகு மருத்துவத்திலையும் நான் எனக்கு நாட்டம் வந்தது. 1988 கில்லாணியில்தான் வந்து ஒரு வர்மக்கலையும் வகுப்பு ஆரம்பித்தார். வீட்டுல எங்களுக்கு வர்மம் சொல்லி கொடுத்தாலும் அந்த வர்மக்கலை வகுப்புல கொஞ்சம் பேர் படித்ததுனால அங்கேயும் சென்று நாங்க அதை படித்துக் கொண்டோம். எங்களுக்கு சிலம்பம், யோகா, இந்த வர்மம் இதெல்லாம் வந்து நல்ல பரீட்சியம்.
0: சிலம்பம், யோகா, இந்த கலைகள் வந்து இன்னமும் வந்து மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் பிரபலமா தான் இருக்கு, நிறைய இடங்கள்ல வந்து பார்க்க முடியும். ஆனா வர்மக்கலை அப்படின்னு சொல்லும் போது அதன் மீதான அந்த ஒரு நாட்டம் வந்து இந்த ஒரு காலகட்டத்துல எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க?
1: வர்மம் என்று சொல்லும் போதே அந்த காலத்துல இருந்து வர்மத்துல அடிபட்டால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்று ஒரு பயம் இருந்தது. அதனால அதனை மறைத்து வைத்தார்கள். சித்தர்கள் சொன்னதை வந்து அதுக்கு பிறகு உள்ளவர்கள் எல்லாம் அதை மறைத்து வைத்தார்கள். இதனை வந்து ஆபத்தா முடியும் அப்படின்றதுல அதை வந்து பரம்பரையாக அவர்கள் சொல்லி கொடுத்தது மட்டும்தான், வேற யாருக்கும் சொல்லி கொடுத்த எங்க குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ளதான் அது. ஆனா என்னுடைய அப்பா வந்து 88 பொதுமக்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். நல்லவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அதுல வரும்போது ஒரு பாடலே சித்தருடையது, அதாவது ஒரு மாணவன் வந்த 12 காத்தால் அறிவான பக்தி அவனுக்கு இருந்ததானால் அப்பனே பொருளை வாங்கி நூலை ஏன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஒரு சித்தர் இடத்துல, ஒரு ஆசிரியர், ஒரு குரு இடத்துல 12 அவன் பணிபுரியணும், அவனுக்கு நல்ல பக்தியும் மற்றவர்களுடைய அதாவது உயிரையும் தன் உயிர் போல நினைக்கக்கூடியவனுக்கு மட்டும்தான் அதை வந்து கற்றுக் கொடுத்ததாக இந்த வரலாறு சொல்லுங்க.
0: அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் அதை கத்துக்க முடியும்னு சொல்றீங்க?
1: ஏன்னா அவரிடத்துல வந்து மற்ற உயிரை பாதுகாக்கணும், படித்துக்கொண்டு மற்றவர்களை அடிக்கணும்ன்றதுக்காக சித்தர்கள் இதை சொல்லி கொடுக்கல. சோ இது வந்து தற்காப்பு கலையாகவும், இந்த உயர்ந்த தற்காப்பு கலை என்று சொல்லலாம், அத வந்து மருத்துவ கலையாக நான் வந்து என்னுடைய அப்பா வந்து அதை வந்து தற்காப்பு கலையாக சொல்லி கொடுத்தார். 1988 எப்பொழுதும் அந்த படிக்க வரவர்கள் ஒரு சத்தியம், பால் சத்தியம் செஞ்சிருவாங்க, இதை நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன், என்னுடைய ஆபத்துக்கு இதை பயன்படுத்துவேன் அப்படின்னு அந்த சத்தியம் செஞ்ச பிறகுதான் அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பாங்க.
0: இன்னமும் நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்களா வர்மக்கலை மத்தவங்களுக்கு?
1: நான் வந்து என்னுடைய அப்பா வந்து 88 2004 வரை சொல்லி கொடுத்துட்டு வந்தாரு. 2004 அவர் தவறிட்டாரு. அதுக்கு பிறகு நான் அவர்களிடத்துல படித்தது, நாங்க வந்து 2005 முதல் இந்த தற்காப்பு கலையாக சொல்லாம மருத்துவ கலையாக நினைச்சுக்கோ. ஏன்னா நான் வந்து 2007 என் அப்பாவிடம் படிச்ச பிறகு 2007 இந்தியாவில வந்து கொல்லிமலை ஆசிரமத்துல நான் வந்து திரு செல்வராஜ் என்பவர் இடத்துல சித்த மருத்துவம் படிச்சுட்டு, அப்புறம் டாக்டர் சிதம்பரதானு பிள்ளை அவரெல்லாம் வந்து இந்த வறுமை ஓலைச்சுவடிகளுக்கு ஓரளவு சொந்தக்காரன்னு சொல்லலாம். ஓலைச்சுவடிகள் அவர் வந்து கன்னியாகுமரி இதுல சென்னைக்கு வந்த பிறகு வகுப்பு வச்சு நடத்தினாரு, இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தனுவலாஜின்னு. அவரிடம் 4 நான் படித்தேன். படித்துதான் அந்த முனைவர் பட்டம்.
0: அதாவது நீங்க முனைவர் பட்டம் பெற்றதே வந்து வர்மக்கலை சித்தக்கலையில தான்.
1: ஆமா ஆமா. அதனால 2005 முதல் இப்பொழுது இதுவரை வர்மத்துல மருத்துவ முறை சொல்லி கொடுத்துட்டு வரேன், யோகா சொல்லி கொடுக்குறேன், சித்த மருத்துவமும் சொல்லி கொடுத்துட்டு வரேன்.
0: சிறப்பு சிறப்புங்கய்யா, ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு வாழ்வியலுக்கு சொந்தக்காரர் நீங்க. இன்னமும் நிறைய இதை பற்றி எல்லாம் பேச போகிட்டோம் ஐயா. அதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்டுட்டு வரலாம். என்ன பாடல் கேட்கலாம் அடுத்து அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: அடுத்த பாடலா முதல்ல வந்து அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளை என்று பார்த்தோம். இப்ப வந்து உள்ளம் என்பது ஆமை, உண்மை என்பது ஊமை என்ற பாடலை விரும்புகிறேன்.

0: வறுமக்கலை ஆபத்தானது, அதை வந்து நம்முடைய அந்த அவசரத்துக்கு பாதுகாப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், இதை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சத்தியெல்லாம் செய்யணும் இதையெல்லாம் சொல்லியிருந்தீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இந்த வறுமக்கலையை பயன்படுத்தி உங்களை தற்காத்து கொண்ட கதை ஏதாவது நாங்க கேட்கணுமே?
1: அதாவது பொதுவாக சித்தர்களுடைய கலை, நாங்கள் வந்து அதை படிக்கும் போதே யாருக்கும் நாங்கள் வந்து ஆபத்தை வந்து உருவாக்க கூடாது, எங்களை யாரும் எதிரியாக நினைக்க கூடாது என்று மனதுல வந்து நினைப்பு. என்ன எண்ணமோ, எங்களை பார்க்கும் போது அவர்களுக்கு எங்களை அடிக்கணும்னு தோன்றாது, எங்களிடத்துல வம்பு பண்ணணும்னு தோன்றாது, அப்ப எங்களுக்கு அந்த சந்தர்ப்பமே வாய்க்காது. ஆனா எங்களுடைய தகப்பனாருக்கு, தந்தைக்கு அவரு இந்தியாவிலேயே வாய்ச்சிருக்கு, இங்கேயும் அந்த மாதிரி ஒரு குணம் வாய்ச்சிருக்கு. ஆனா மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் அவர் அதை பயன்படுத்தினார் தவிர, நாங்கள் வந்து மருத்துவத்திலேயே நம்ம நாட்டம் கொள்றதுனால அடிக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம், தற்காப்பு கலையாகவும் சொல்லிக் கொடுக்கிறோம், மருத்துவ கலையாகவும். அதனாலதான் அதிகமான பேருக்கு வந்து நாங்க மருத்துவம் செய்யறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் குடியரசு பிரதேசத்தில் உள்ள ருக்குன் பிரிக்வெல்ஸ்ல, ருக்குன் தத்தாங்காவில சனிக்கிழமை காலையில 9 மணில இருந்து 1 மணி வரை இந்த மருத்துவம் தான், வறுமக்கலை மருத்துவம். பல நோயாளிகளுக்கு நாங்க மருத்துவம் பார்க்கிறோம்.
0: அந்த வறுமக்கலைன்னு சொல்லும் போதுயா, பெரும்பாலானவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் படங்கள்ல அதுவும் முக்கியமா வந்து இந்த இந்தியன் அப்படின்ற திரைப்படத்துல பாத்திருப்பாங்க. பொதுவா வெகுஜன மக்களுக்கு எல்லாம் வறுமக்கலை இப்படிதான் இருக்கும் போல அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. ஆனா நிஜமாவே வறுமக்கலை அப்படிதான் இருக்குமா?
1: இந்த வறுமக்கலை வந்து தற்காப்புக்காகவும் பயன்படுத்தலாம், ஆனா அது சித்தர்கள் வந்து தற்காப்புக்காக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலைங்க. அவர்கள் மற்ற உயிர்களுக்கு எந்த வகையில அடிபட்டு நோயாளிகளா வந்தவர்கள், அவர்களுக்கு எவ்வாறு இந்த வறுமக்கலை புள்ளிகளை இயக்கி அவர்களை குணப்படுத்தலாம். ஆனால் அதே நேரத்துல இந்த புள்ளிகள்ல அடிபட்டால் என்ன செய்யும் என்பதை படித்து ஆகணும். இப்ப நாங்க வந்து அதை ஒரு படிப்பாக வச்சிருக்கிறோம், நிறைய பேர் படிக்கிறாங்க. படித்து இப்ப ஒன்று, அவர்களுக்கு வர்மம் என்றால் என்ன, அதனுடைய தத்துவம், வர்ம அடி என்றால் என்ன, முத்திரை என்றால் என்ன, மாத்திரை என்றால் என்ன, வர்ம பிரிவுகள் என்ன தெரியணும், யோகம் தெரியணும், பார்மகோபியான்னு சொல்லக்கூடிய அவருடைய மருத்துவம் செய்யும் முறை தெரியணும். இது ஒரு எண்ணெய், இப்ப மூட்டு வலிக்கு எண்ணெய், சொந்தமா காய்ச்சலுக்கு என்னென்ன விதங்களை நீங்க போடணும், என்னென்ன மூலிகைகளை சேர்க்கணும், இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், அவர்களும் செய்வாங்க. பிறகு மருத்துவ முறை, தற்காப்பு முறை எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு வருவோம். ஒரு 11 முறையில அவர்கள் வந்து அதை பாஸ் பண்ணணும். ஒவ்வொரு வர்மத்துக்கும் அவர்கள் படிக்கணும்.
0: இப்ப உள்ள இளைஞர்கள் யாருக்காவது வந்து இந்த மாதிரி நம்முடைய தற்காப்பு கலை, வர்ம கலை கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தா அவங்க பண்ண வேண்டியது என்ன நினைக்கிறீங்க?
1: முதல்ல வந்து ஆர்வம் தான் இருக்கணும், தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு ஆங்கிலமோ மலாயிலியோ எழுதக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இன்னொன்று வந்து மற்ற உயிர்களுக்கு நம்ம தொல்லை கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடாது.
0: அதுதான் வந்து முதல் தகுதி அப்படின்னு சொல்றீங்க. நிறைய நுணுக்கமான தனித்துவமான விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைவா பேசுவதற்கு முன்பாக உங்களுடைய விருப்ப பாடல் இன்னொன்றை கேட்டுட்டு நிறைவா பேசுவாங்க ஐயா.
1: இது வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த காலத்துல பாடல்கள் சொல்லும் போது அவர்களை பயம் காட்டுறதும், அவர்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து அதாவது பயத்தை போக்கக்கூடிய தன்மை, வீரத்தை உண்டாக்கக்கூடிய தன்மையாக இருக்கணும் அப்படின்றதான் அந்த திருடாதே பாப்பா திருடாதே என்று சொல்லி ஒரு பாடல். மரத்து மேல வந்து பேய் இருக்கு அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நம்பாத அப்படின்றது மாதிரி அந்த பாடல்ல வந்து கருத்து வரும். சோ அது தைரியத்தை ஊட்டக்கூடிய பாடல், அது வந்து எனக்கு விருப்பம்.

0: சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய திருடு கொள்ளை இதெல்லாம் நடக்குது. இதுல இருந்து தற்காத்து கொள்ளுவதற்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில தற்காப்பு கலை படித்திருக்கணும். அது சிலம்ப கலையா இருக்கலாம், அல்லது தேக்கோண்டோ கரத்தி இந்த மாதிரி எந்த சீலாட்டி எந்த கலையாவது அவர்கள் கற்றுக்கொள்ளணும், ஆண்களோ பெண்களோ கற்றுக்கொள்ளணும். வர்ம கலை கற்றுக்கொள்ளுவதுன்னு சொல்லும் போது இது மருத்துவ கலையுடைய எண்ணம் அங்க இருக்கணும். இது வந்து ஏன்னா அந்த கலையில வந்து சாதாரணமா குத்தி கீழே வீழ்த்திடலாம், அப்புறம் அவங்க எழுந்து போயிடலாம். இப்ப இது வந்து ஆபத்தான ஒரு கலைன்றதுனால உயிருக்கு சேதம் விளைவிக்காமல் பாதுகாக்கணும். கூட பிறந்த ஒரு 6 பேர் என்று சொன்னேன், அந்த 6 பேர்ல எல்லாருமே என்னுடைய அப்பா கிட்ட சிலம்பம் இதெல்லாம் படித்து தேர்ச்சி பெற்றவர்கள். சோ அவர்கள் வந்து இந்த கிள்ளான் வட்டாரத்துல அவர்களும் இந்த பாடங்களை சொல்லி கொடுக்கறாங்க, இழப்பு முறை செய்யறாங்க. நான் வந்து கோலாலம்பூர்ல அதை செய்து வரேன். இந்த கலையை வந்து அழிய விடாமல் நாம வந்து அதை வளர்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. இது போல படித்து கொண்டவர்கள் எல்லாருமே அதிகமான பேர் வந்து படிக்கணும், மருத்துவமும் படிக்கணும். அதனை வந்து மற்றவர்களுக்கு அந்த சிகிச்சை வந்து செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். 6 வருடத்துக்கு மேல ஜிஞ்சாங் கிளினிக்ல வந்து அரசாங்க உத்தரவின் பேர்ல அங்க போய் சிகிச்சை செய்தேன். சோ அந்த இதெல்லாம் வந்து அதெல்லாம் வைத்து என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் 2 புத்தகங்கள் எழுதியிருந்தேன், தமிழிலும் ஒன்று ஆங்கிலத்திலையும்.
1: புத்தகத்தின் தலைப்புங்கயா
0: வந்து நோய் தீர்க்கும் வர்மக்கலை, ஒன்று ஆங்கிலத்துல வந்து த வர்மக்கலை த ஹீலிங் ஆர்ட்.
1: இந்த புத்தகங்கள் எங்க கிடைக்க பெறும்?
0: அது வெளியே கடைகள் எல்லாம் கொடுக்கல, நான் வச்சிருக்கோம். ரொம்ப ஆர்டர் பண்ணாங்கன்னா நாங்க வந்து அவங்களுக்கு அனுப்பி வைப்போம்.
1: இப்ப சில பேர் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இதை பார்த்து இதை கேட்டு வந்து ஒரு சுவாரஸ்யம் உருவாயிருக்கும், ஒரு ஆர்வம் உண்டாயிருக்கும் அவங்களுக்கு இந்த கலையை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு, அவங்களுக்கெல்லாம் எங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த புத்தகத்தை?
0: என்னுடைய டெலிபோன் நம்பர் வந்து சொல்லலாம், 0123352650. இந்த எண்ணுக்கு என்னோட தொடர்பு கொள்ளலாம். சனிக்கிழமையில நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து பிரீக்ஃபீல்ட்ஸ் ருக்குன் தத்தாங்க பிரீக்ஃபீல்ட்ஸ்ல இதை நம்ம கொடுக்கறோம். சிகிச்சை பெற விரும்புறவங்க அங்க வரலாம். படிக்கணும்னு வரவங்களுக்கு புதன்கிழமை 8:00 to 10:00 வரையும் அதே இடத்துல பாடம் போதனை நடக்குது, அதுல வந்து கலந்து கொள்வதனால என்னுடைய தொடர்பு என்ன, அவங்க தொடர்பு பண்ணி என்னோட அவங்க பேசலாம்.
1: சிறப்பு சிறப்புங்க ஐயா. எப்போதும் வந்து யாரு கூடையாவது மலரும் நினைவுகளில் அவங்க குடும்பம் மனைவி பிள்ளைகளை பற்றி எல்லாம் நிறைய கேட்போம். ஆனா இன்னைக்கு வந்து வர்ம கலை ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுனால அதை பற்றியே தொடர்ந்து பேசிட்டோம்.
0: மனைவியின் பெயர் வந்து செல்லம்மா, எனக்கு 3 குழந்தைகள். மகள் வந்து கமலேஸ்வரி, திருமணம் நடத்தி அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. மகன் வந்து கங்காதரன், அவர் வந்து ஒரு கம்பெனியில வந்து மேலாளராக இருக்கிறாரு, அவருக்கு 3 பிள்ளைகள். மகன் வந்து கோகுல கிருஷ்ணன், அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறாரு, ஸ்பெஷலிஸ்ட். அவர்களும் இந்த வர்ம கலை இப்போது உள்ள அந்த அதே உபதேசம் இப்போதும் அதை கடைபிடித்தால் அவங்க குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கலாம்ன்றதுதான். புருஷன் வீட்டில் வாழ போற பெண்ணே தங்கச்சி கண்ணே என்ற ஒரு பாடல்.
1: ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க, நிறைவு பாடலா அந்த பாடலை கேட்போங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட உரையாடினது, ரொம்ப நன்றிங்கய்யா.
0: மிக்க நன்றி.

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேயர்களே, உலகத்திலே

0: தற்கொலை படையை கூட இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. கைபர் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த போர்ல வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடன் இருந்தவர்களில் தம்மை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்ட ஒருவரை பற்றி இவர் ஒரு நரகவாசி அப்படின்னு சொன்னாங்க. போர் நேரம் வந்தபோது அந்த மனிதர் வந்து மிக கடுமையாக போரிட்டார். அப்போது அவருக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டது. அதனால் அவர் என்ன செஞ்சார், உட்கார்ந்துட்டார். அப்போ நபி தோழர்கள்ல ஒருவர் வந்து அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எவரை குறித்து நரகவாசி அப்படின்னு சொன்னீங்களோ அவர் வந்து கடுமையான போரிட்டு அதிகமான காயங்கள் அடைந்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் நரகவாசிகளில் ஒருவர் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த தோழர் என்ன செய்யறாரு, அவரை பின்தொடர்ந்து போறாரு. அந்த நேரத்துல அவருக்கு வலி கடுமையின் காரணமாக தன்னுடைய அம்புக்கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து அதை பூமியில பதித்து அவர் தன்னுடைய நெஞ்சின் மீது அவரை சாய்ந்து அதன் மூலமாக அவர் தற்கொலை செய்து கொண்டார். உடனே அந்த தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல விரைந்து வந்து சொன்னாங்க, உங்களின் அறிவிப்பை அல்லாஹ் உண்மையாக்கி விட்டான். இந்த மனிதர் தற்கொலை செய்து தம்மை மாய்த்து விட்டாரு. இதனால் அவர் நரகவாசிகளின் ஒருவராகி விட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எழுந்து சென்று இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேறு யாருமே சொர்க்கத்திலே நுழைய மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்திற்கு பாவியான மனிதனின் மூலமாகவும் வலுவூட்டுகிறான் என்று மக்களிடையே அறிவிப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தி புகாரி சிறப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றத பார்க்கணும். நமக்கு இன்பம் துன்பம் மனித வாழ்வோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டுமல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நீதியாகவும் இது இருக்கின்றது. வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். தற்கொலையை தீர்வாக நாம் கருதுவது இது சரியான ஒரு நிலை அல்ல என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு வடிவங்களில அன்றாடம் பல சோதனைகள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஏழைகளுக்கு உண்பதற்கு உணவு இருக்காது என்ற நிலை, பணக்காரர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னன்னா உண்ண முடியாத நிலை, ஏன் பல நோயின் காரணமாக, இன்னும் சிலருக்கு பெற்ற மக்களால் பிரச்சனைகள், இன்னும் சிலருக்கு பிள்ளை பேர் இல்லையே என்ற ஏக்கம், இப்படி சோகங்கள் கஷ்டங்கள் ஏக்கங்களையும் ஆசைகளையும் மனதிலே தேக்கி வைத்துக் கொண்டு உதட்டிலே நாம சில நேரங்களில் புன்னகை சிந்தி எத்தனையோ மனிதர்கள் இருக்கத்தான் இப்படி பார்க்கின்றோம். ஆக பிரச்சனை என்பது தற்கொலை செய்பவருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாடு மற்றும் உலகம் முழுவதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தற்கொலை செய்து கொள்பவர்களை பற்றி மிகவும் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள். யார் தமது கழுத்தை நெரித்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் நரகத்திலும் தமது கழுத்தை நெரித்து கொண்டிருப்பார். யார் தம்மைத்தான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்து கொள்கிறாரோ அவர் நரகத்திலே தம்மை ஆயுதத்தால் தாக்கி கொண்டிருப்பார். யார் மலையின் மீதிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் நரக நெருப்பிலே தள்ளப்பட்டு மேலிருந்து கீழே என்றைக்கும் நிரந்தரமாக குதித்து கொண்டே இருப்பார். யார் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் தனது விஷத்தை கையில் வைத்தபடியே நரக நெருப்பில் என்றென்றும் நிரந்தரமாக அந்த விஷத்தை குடித்துக் கொண்டே இருப்பார். யார் கூறிய ஆயுதத்தால் தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவருடைய கூர் ஆயுதத்தை அவர் தன் கையில் வைத்துக் கொண்டு நரக நெருப்பில் தனது வயிற்றிலே தாமே என்றென்றும் நிரந்தரமாக அதனை குத்தி கொண்டிருப்பார் என்று கடுமையான முறையிலே நமக்கு எச்சரித்திருக்கின்றார்கள். ஆக எந்த நிலையிலேயும் மரணத்தை நாம் தற்கொலையின் மூலமாக நெருங்கக்கூடாது. தனக்கு ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக உங்களில் யாருக்காவது மரணிக்க ஆசைப்படக்கூடாது. அப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டா அதுக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய சொன்னாங்க, நான் வாழ்வது எனக்கு சிறந்ததாக இருக்கும் வரை என்னை வாழவை, நான் மரணிப்பது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை மரணிக்க செய் என்று கூறட்டும் என்று சொன்னார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே நாம் எந்த நிலையிலேயும் தற்கொலையின் பக்கம் செல்லக்கூடாது. யா அல்லாஹ், நீயே எங்களை படைத்து பரிபாலிப்பவன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. யா முக்கல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எங்கள் உள்ளங்களை உனது மார்க்கத்தில் உறுதியாக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கிம்.
3: இளமை புதுமை இனிமை.
4: ஆக இன்றைய காற்றின் மொழியும் ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய பாடல்கள் தகவல்கள் நம்ம பேசினது எல்லாமே நீங்க ரொம்ப ரசிச்சிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி. மலரும் நினைவுகள்ல செவ்வாய்க்கிழமைகள்ல உங்களுக்கும் பேசணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தா அடுத்தடுத்த வாரங்கள்ல கண்டிப்பா பாடல்களை கடிதம் மூலமா எழுதி எங்களுக்கு அனுப்புங்க. மீண்டும் சந்தி

0: ama uchu neva ama
1: ama ama
0: uchu neva ama uchu neva ama
1: no ma

சேவகம் பேசுறேன். மண்டே டு ஃப்ரைடே 12 மணி to 1 மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம பாடல் தாங்க மின்னல் எஃப்எம்ல. இது நம்ம நேரம்.

0: எங்கே மச்சான், ப்ரீத்தி வரண்ணா ஆளே காணோம்.
1: வழக்கம் போல தான், வேற எங்க கேர்ள் பார்க்க போயிருப்பான்.
0: தோ வண்டாம் பாரு.
2: தோ பாருடா வண்டான், காதலுக்கு இருக்க
3: ப்ரோ.
0: வா மச்சான்.
1: இங்க
3: காலனி வந்துட்டீங்களோ?
1: வழக்கம் போல தான், நாங்கள் தான் வழனே வரோம்.
0: அப்புறம் மச்சான், காதல் காதலாக எப்படி போகுது?
3: நீ வேறடா, நம்ம என்ன பண்ணா திரும்பியே பார்க்க மாட்டேங்குது
1: மச்சான். அது பேர் என்ன சொன்ன?
3: அமுதவல்லி. அமுதவல்லி
1: பேரை பாரு, அமுதவல்லி சவுத்து ரோடு பள்ளி.
0: சும்மா
3: நே, அவனை சும்மா இருக்க சொல்லு.
1: பள்ளி
3: சாம இருக்க சொல்லு.
1: பள்ளி பள்ளி பள்ளி பள்ளி
3: அடங்க. என்ன சொன்ன?
1: பள்ளி பள்ளி பள்ளி.

இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மேதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: புகை மூட்டம் குறித்து விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியால நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: மூளைக்குள்ள 1000 வேல் இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தம் நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பாத்தா?
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ஒரு நேயரின் குரல். இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 க்கு.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னொரு அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. வர வர
0: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள் பாடல் தொகுப்பு நளினி அச்சுதை.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: மின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. மங்கள இசை.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 மணிக்கு.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நேற்றிரவு சராசில் உள்ள அடுக்ககம் ஒன்றின் அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து அங்குள்ள குடியிருப்பாளர்கள் இல்லங்களை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டனர். நிலத்தடி நீர்க்குழாய் கசிவு காரணமாக அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. பாதுகாப்பு கருதி இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் அஷ்ரோல் ரீசால் அஸ்பார் தெரிவித்தார். மலாக்கா சட்டமன்றம் கலைக்கப்படுகிறது. இன்று முதல் அது செயலுக்கு வரும் வேளை அம்மாநிலத்தின் 16ஆம் சட்டமன்ற தேர்தலுக்கான நடைமுறைகள் தொடங்கப்படும். நேற்று ஸ்ரீநகரில் நடைபெற்ற ஊடகத்தார் சந்திப்பின் போது மாநில முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துர்ரஹூப் யூசோ இதனை தெரிவித்தார். உலக கச்சா எண்ணெய் விலை மாற்றம் 2027 வரவு செலவு திட்டத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்படவுள்ள நாட்டின் மேம்பாட்டு திட்டமிடலில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நசீர் தெரிவித்தார். உலக எண்ணெய் விலையில் நிலவும் ஏற்ற இறக்கம் ஏற்படுத்தும் தாக்கத்திற்கு மத்தியில் அடுத்த ஆண்டுக்கான நாட்டின் மேம்பாட்டு செலவுகள் திட்டமிட்டபடி தொடரும் என அவர் கூறினார். பல மாதங்களுக்கு பின் முதன்முறையாக அமெரிக்கா ஈரானிய அதிகாரிகளுடன் செவ்வாய்க்கிழமை பேச்சு நடத்தியதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா மாநாட்டினூடே தெஹ்ரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோஃபையும் அவரது மருமகன் ஜரத் குஷ்னையும் சந்தித்தார். ரஷ்யா உக்ரைனின் ஆற்றல் தளங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த ஒப்புக்கொண்டால் தமது தரப்பு தாக்குதல்களை நிறுத்த தயார் என அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். குளிர்காலத்திற்கு முன்னதாக கியேஃபும் வாஷிங்டனும் இப்போரினை முடிவுக்கு கொண்டுவர இலக்கிட்டுள்ளதாக அவர் சொன்னார். விளையாட்டு ஃபிஃபா ஆசிய கிண்ணம். இப்போட்டியின் இறுதிச் சுற்று வரை ஹரிமவ் மலாயா முன்னேறுவது சாத்தியமான ஒன்றாகும் என மலேசிய கார்பந்து சங்கத்தின் புதிய தலைமை பயிற்றுநர் டத்தோ அப்துல் கனி அசான் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இப்போட்டியில் களம் இறக்கப்படும் வீரர்களின் தரத்தையும் திறனையும் கருத்தில் கொண்டு இந்த நம்பிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

0: 6-3 தொடர்கின்றது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் இஸ்ரா வசனம் 9 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்து எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்.
2: இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தீ லில்லதீ ஹிய அக்வம் வ

யாரோ நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான நீதமான பாதைக்கு வழிகாட்டுகிறது. மேலும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறது. சதகல்லாஹுல் அஸீம்.

அன்பான நேயர்களே, உலக வழக்கில் மனிதனை சிறந்தவன் என்றும் சிறப்பற்றவன் என்றும் பிரித்துணர்கின்ற ஒரு அளவுகோலாக உள்ளத்தை சொல்லலாம். உள்ளமே மனிதனை இயக்குகிறது என்று ஞானிகள் கூறுகின்றார்கள். அப்படியானால் உள்ளத்தின் உயர்வு தாழ்வே மனிதனை சிறப்பு பெற்றவனாக திகழ வைக்கிறது. உள்ளம் உயர்வு பெறவில்லையானால் மனிதனை மனிதன் என்று நாம் சொல்வதற்கு தயங்குகின்றோம். எனவே மனிதன் உயர்வு பெற வேண்டுமானால் உள்ளம் உயர்வு பெற வேண்டும் என்பது இதிலிருந்து தெளிவாக புலப்படுகிறது. உள்ளம் எப்படி உயர்வு பெறும், அதற்கு வழி என்ன என்று நாம் சற்று சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை ஒன்றுதான் சீர்கேட்டினை நீக்க பேருதவி புரிகிறது. எந்த ஒரு பிரச்சினைக்கும் நற்சிந்தனை மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. நற்சிந்தனையால் தெளிவு பிறக்க வழி உண்டாகிறது. மனிதன் முதலில் உள்ளம் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளம் உடலை இயக்குகிறதா, இல்லை உடல் உள்ளத்தை இயக்குகிறதா? உடல் என்று ஒன்று தோற்றம் பெற உயிர் தேவையா, அல்லது உயிர் என்று ஒன்று உண்டு என்பதை நிரூபித்து காட்ட உடல் தேவையா? இப்படி நாம் சிந்தித்தோமேயானால் நிச்சயம் தெளிவு ஏற்பட்டே தீரும்.

நேரிலே ஐம்புலன்களை கொண்ட இந்த உடல் இயங்குவதற்கு உயிர் தேவைப்படுவதைப் போல் இந்த உடலுக்குள் மறைந்திருக்கும் உள்ளம் இயக்கம் பெறுவதற்கும் ஆற்றல் பெற்று அது தன் வேலையை ஒழுங்காக செய்வதற்கும் உயிர் தேவைப்படுகிறது. அந்த உன்னதமான ஒப்பற்ற உயிர் எது, அதாவது உள்ளத்தின் உயிர் எது என்று நாம் நமக்குள்ளேயே வினா எழுப்பி பார்த்துமேயானால் நிச்சயமாக விடை கிடைக்காமல் போகாது. எனவே நாம் உள்ளத்திற்கும் உயிர் கொடுக்க வேண்டும். உள்ளம் உயிர் பெற்று இயங்கினால்தான் நம்மை உயர்ந்த நிலைக்கு அது கொண்டு செல்லும். இன்றைய மனிதன் அவன் எந்த தரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் அவனின் உள்ளம் ஆற்றல் பெற்ற உயர்நிலையை பார்க்க முடியவில்லை. உள்ளத்தில் உருவாகும் உயர்வான உணர்வுகளால் அமைகின்ற வாழ்வும் புறத்தால் உண்டாகின்ற வேத உணர்ச்சியால் அமைகின்ற வாழ்வும் நமக்கு புரியதான் செய்கின்றது. ஆனால் உயர்வான உள்ள உணர்வுகளால் மிளிர்கின்ற வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக, மனித பண்புகள் பொதிந்த ஒரு சிறப்புக்குரிய வாழ்க்கையாக, அனைவரும் பின்பற்றி போற்றி புகழ்ந்த ஒரு வாழ்க்கையாக அமைந்து அழகு பெற்று திகழ்கிறது. உள்ளம் ஒப்புயர்வு பெற்று இயங்குமேயானால் மனித வாழ்வு ஒரு தரமான அந்தஸ்துக்குரியதாக அமைந்து அகில வாழ் மனிதர்களால் மதிக்கப்படுகிறது. மனித வாழ்வில் உயர்வு என்கிற உன்னதமான இடம் கிட்டுவதற்கு உள்ளம் சிறப்புற்றிருக்க வேண்டும். மனிதனுக்கு மகிமை கண்ணியம் என்கிற பண்புகள் உள்ளத்தின் உயர்வினால் கிட்டுகின்றன என்பது மறுப்பதற்கு எவரும் துணிய மாட்டார்கள். என்றாலும் நாம் இங்கு எழுப்புகின்ற வினா, உள்ளம் உயர்வு பெறுவது எப்படி, அதற்கு எது தேவை, அதை அடைகின்ற பணியில் நம்மை ஆழ்த்த வேண்டும். உள்ளம் அதன் வேலையை ஒழுங்கு பெறச் செய்ய வேண்டுமானால் அது தனியே ஆற்றல் பெற வேண்டும்.

நேர்களே, இந்த உடல் இயக்கம் பெறுவதற்கு உயிர் தேவைப்படுகிறது. அதே போல் இந்த உள்ளம் இயங்குவதற்கும் உயிர் தேவைப்படுகிறது. உள்ளத்தை இயக்குகின்ற உயிர் எது? அது குறித்து நாம் ஆராய்கின்ற போது பொருத்தமான கருத்தொன்று நமது சிந்தனைக்கு வருகிறது. பேரறிஞர் ஒருவர் உள்ளத்தின் உயிர் என்பதற்கு விளக்கம் கூறுகிறார். நோயாளி ஒருவனுக்கு உணவோ தண்ணீரோ மருந்தோ கொடுக்காதிருந்தால் அவன் இறந்துவிட வாய்ப்பு ஏற்படுகிறது. மனித உடலை போன்றதுதான் அவனின் உள்ளமும். அதற்கு தொடர்ந்து அறிவெனும் உணவு கிடைக்க வேண்டும். இல்லையேல் அது வெகு விரைவில் தனது ஆற்றல்களை எல்லாம் இழந்துவிடும். எனவே மனிதன் உயர்வுக்கும் சிறப்புக்கும் அவன் அடைந்திருக்கும் அடையும் அறிவே காரணமாக அமைந்து விடுகிறது. மனிதனின் உள்ளத்தில்தான் ஞான ஊற்று தோன்றுகிறது. அறிவு ஞானம் எனும் அந்த பானத்தை மனித உள்ளம் என்றென்றும் பருகிக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லையேல் உள்ளம் நோயுற்று தஞ்ஞான ஆற்றலை இழந்துவிடும். அறிஞர் பெருமகனார் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மைந்தருக்கு மிக அழகிய முறையில் அறிவுரை வழங்கினார்கள். இப்படி: என் அன்பிற்கினிய அருமை மகனே, அறிஞர்களுடன் நெருங்கி பழகு. ஏனெனில் அவர்களிடம் அறிவு ஞானம் இருக்கிறது. அது உன் உள்ளத்தில் புத்துணர்வை புகுத்திவிடும். இவற்றிலிருந்து நமக்கு தெளிவாகிறது, உள்ளத்திற்கு அறிவு ஞானம் எனும் உயிர் தேவை. அறிவு ஞானம் பெற்ற உள்ளமே மனிதனை உயர்த்தி உன்னதமான ஒரு நிலையை அவனுக்கு கொடுக்கிறது. உள்ளத்தை ஆற்றலுடையதாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் அதிகம் அதிகம் அறிவு பெற அருள்மறை குர்ஆன், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகள், அறிஞர் பெருமக்களின் நூல்கள், வரலாறுகள் முதலியவற்றை படித்து செவிமடுத்து சிந்தித்து அறிவு ஞானம் பெற வேண்டும். கடமைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். எனவேதான் பணத்தை விட அறிவு ஞானமே சிறந்தது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறியிருப்பதை நாம் சிந்தையில் கொள்ள வேண்டும். எனவே நாம் உள்ளத்திற்கு உயிர் கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். உள்ளத்தின் உயிராகிய அறிவை என்றென்றும் நாம் பெற்றுத் தேர வேண்டும். உள்ளத்தை என்றும் எப்போதும் ஒளிமயமாக வைத்துக் கொள்ள நாம் முயல்வோமாக.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை. மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னிருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல் எஃப்எம் கேக்குறீங்க.
3: நேரம் காலை மணி 6:30.

0: நம்ம நேயர்களுக்கு காலை வணக்கம். மற்றும் ஒரு வணக்கம் இன நிகழ்ச்சியில புதன்கிழமை காலை பொழுதுல ரவின் திரேசா இன்றைக்கு வந்திருக்கோம்.
1: ஆமா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏக்கத்தோட ஆவலோட ரவின் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு காத்திருந்து நேயர்களோட நானும் காத்திருந்த. ரவின் எப்படி இருக்கீங்க?
0: காத்திருந்த ஒரு என்ன சொல்லுவாங்க அதற்கான ஒரு நல்ல ஒரு பதில்.
1: ஆமா, இந்த பாடல் தான் நினைவுக்கு வருது. காத்திருந்து
0: அப்படின்னு நல்ல ஒரு பொழுது இன்றைக்கு வந்திருக்கு திரேசா. எப்போதும் போலதான் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து எதிர்பார்ப்புகளோடு ஒரு நல்ல பொழுது வரும்னு எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கும் நல்ல ஒரு பொழுது வந்திருக்கு, எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். என்ன?
1: ஆமா, இந்த பொடி இந்த நொடி தான் வந்து நமக்கு நிரந்தரமான நொடி. அதனால இந்த நொடிக்கு வந்து நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியையும் எவ்வளவு உழைப்பையும் போட முடியுமோ போட்டு இந்த நாளை வெற்றிகரமாக பயணிக்கலாம்.
0: இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு, புரட்டாசி திங்கள் 6ஆம் நாள், 2026 செப்டம்பர் 23 வந்திருக்கு. இன்றைக்கு வந்து தொடக்க பாடல் விநாயகர் போற்றி பாடலோடு வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம்.
2: விநாயகர்

0: உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன ஃபிட்னஸ் டிப்ஸ் வந்து கொடுக்க போறேன்னா புஷ்அப் செய்யுது. ஸோ புஷ்அப்னு சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா புஷ்அப் செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம், அது கீழே ரெண்டு கையை வச்சு இப்படி தூக்கி எந்திரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு வந்து பலம் குறைவா இருக்கு, செய்ய முடியாது. அந்த ஸோ கீழே வந்து நம்ம எப்போதும் பண்ற புஷ்அப் வந்து மட்டும் இல்லை, புஷ்அப்ங்கிறது வந்து நம்ம வால்ல கூட பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு செவ்வறு ஒரு வால்ல வந்து ரெண்டு கையை வச்சுட்டு புஷ்அப் செய்யலாம். ஸோ அந்த புஷ்அப் வந்துட்டு நீங்க 5 செட் பண்ணலாம். 5 செட் வந்து ஒவ்வொரு செட்டும் வந்து 10 முறை வந்து நீங்க பண்ணீங்கனாக்கா உங்களோட மார்பு அப்புறம் தோள்பட்டை அப்புறம் கைகள் எல்லாமே வந்து பலமா இருக்கும். இந்த எக்ஸசைஸுமே வந்து கூட எல்லாருமே பண்ணலாம், சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த எக்ஸசைஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, சோ இதோட நான் நாளைக்கு இன்னொரு ஃபிட்னஸ் டிப்ஸோட வரேன். நன்றி.
2: நீ நல்ல ஃபேம், இளமை புதுமை இனிமை.

0: சரிங்க, வாங்க நாளிதழ்கள்ல வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். மலேசிய நண்பன்ல என்ன செய்தி வந்திருக்கு சொல்லுங்க.
1: நேற்று நடந்ததுதான் ரவீன், ஜோஹர் பகுதியில வந்து 4.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் அப்படின்ற செய்தியை வந்துட்டு மலேசிய வானிலை ஆய்வுத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. பத்து பஹாட்ல இருந்து தென்மேற்கே சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இது உணரப்பட்டதாக சொல்லியிருக்காங்க.
0: இது வந்து குறிப்பா மலாக்கால கூட சிலர் வந்து உணர்ந்திருப்பதாக நேற்று வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து பதிவு செய்திருந்தாங்க. மக்கள் ஓசைக்கு நம்ம போகலாம். இது வந்து இலவச சுற்றுலா விசால வந்து மலேசியாவிற்கு வருகின்ற இந்திய நாட்டவர்கள் அந்த விசாவை முறைகேடாக பயன்படுத்தி வேலைகளை தேடும் நடவடிக்கைகளை தயவு செய்து ஈடுபடாதீங்க அப்படின்னு இந்திய தூதரகம் கடுமையான ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கு. இந்த இலவச சுற்றுலா அப்படின்றது விசா அப்படின்றது இது வந்து இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு நல்லுறவை வெளிப்படுத்தும் வகையில நம்ம நாட்டில் இருப்பவர்கள் இந்தியாவுக்கு போகும்போது இலவச விசா 30 நாட்கள், அப்புறம் வந்து இந்தியாவில் இருப்பவர்கள் நம்ம நாட்டுக்கு வரும்போது 30 நாட்கள் வழங்கப்படுகின்றன. அதனால இது என்ன, இது வந்து எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, சுற்றுலா என்ற முறையில வந்து இங்க வேலை தேடி இங்கே தங்குற மாதிரியான ஒரு சூழல் வருது, அதனால கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் சட்டத்திட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, வேலைக்கு வரணும் வேலைக்கான விசா வரணும், சுற்றுப்பயணத்துக்கு வரோம் அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரிதான் வரணும். சரி, தொடர்ந்து இணைய பக்கம் பக்கமா போகலாம் ரவி. அக்டோபர் மாதம் வந்தாலே நமக்கு தெரியும் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும். அந்த வகையில் அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள 2027 வரவு செலவு திட்டத்துல வந்து தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி டிவேட் இருக்குல்ல, இந்த பட்டதாரிகளுக்கு பல நற்செய்திகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது குறித்த விவரங்களை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வரவு செலவு திட்டத்தில் அறிவிப்பார் என சொல்லியிருக்கிறாங்க.
0: இதே வரவு செலவு திட்டம் குறித்த மற்றும் ஒரு செய்திதான், பினாங்கு பயணித்தாளர் சங்கம் வந்துட்டு ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த சிகரெட்டுகள்லாம் இருக்குல்ல, அதற்கான விற்பனை வரி வந்து அறிமுகப்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமா அது வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, இடைநிலை பள்ளிகளைச் சேர்ந்த 43,000 மாணவர்களுக்கும் ஆரம்ப பள்ளியைச் சேர்ந்த 341 மாணவர்களுக்கும் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருப்பதாக சுகாதார அமைச்சருடைய ஒரு புள்ளி விபரம் வந்து அண்மையில வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதை வந்து கவனத்தில் எடுத்து இந்த மாதிரி இந்த 2027 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் இந்த சிகரெட் விற்பனைக்கான வரியை வந்துட்டு அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்துட்டு பினாங்கு பயணித்தாளர் சங்கம் தெரிவித்திருக்காங்க.
1: சரி, இதோட நிறைய செய்திகள் உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்காக இருக்கின்றன, தெரிந்து கொள்ள மறந்துடாதீங்க. சரி, இன்றைக்கான கேள்வி பக்கம் தான் நாம போக போகின்றோம். என்ன கேள்வி
0: இன்றைக்கு வந்து திரேசா? புத்துணர்வு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்றாங்க. இது எதற்குன்னா, நம்ம மனசுக்குள்ள ரொம்ப ஒரு புதுசா இருக்கணும், நம்ம வந்து உடல் ரீதியா இல்ல மன ரீதியா வந்துட்டு ரொம்ப புதுசா இருக்கணும், இந்த கவலைகள்லாம் மறந்து மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்காக புத்துணர்வு நாள்னு சொல்லி இன்றைக்கு ஒரு நாள் வந்து அனுசரிக்கிறாங்க.
1: அதனால இது கற்பனையில தான் நாங்க உங்ககிட்ட கேட்க போறோம். அதுக்கு எல்லாரும் விடுமுறை நினைச்சிட்டு வீட்லயே இருந்துருக்க போறாங்க, அந்த ஒரு பயம்
0: இல்ல, வாழ்க்கை அவ்வளவு பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மலேசியர்கள் 2025 மட்டும் ஏறக்குரிய 20 விழுக்காட்டினர் வந்து மன அழுத்தத்தோட வேலை செய்திருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. காலையிலேயே சிலர் வேலைக்கு போகும்போது ஏதோ ஒரு யோசனையில போவாங்க, ஒரு
1: வேலைக்கு போறோன்னு கிளம்பி
0: அதெல்லாம் இருக்க கூடாது. இன்றைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கனவு மாதிரி இன்றைக்கு இருக்க போது, இன்றைக்கு உங்களுக்கு விடுமுறை, உங்களுக்கு வந்து எந்த வேலையும் இல்ல, யாருமே இல்ல, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க, எங்கயாவது போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க எங்க போக ஆசைப்படுவீங்க
1: கொஞ்சம் சொல்ல போறீங்க. இது வெறும் கற்பனை கேள்வி மட்டும்தான், இன்றைக்கு உங்களுக்கு விடுமுறை தெரியுங்களா? ஏன்னா காலையில யாரும் விடுமுறைன்னு சொன்னாங்களா வானொலியில அப்படின்னு சொல்லி இருந்துட கூடாது. அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களுக்கு விடுமுறை, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, மனசுக்கு ஓய்வு கொடுக்க நீங்க எங்கெங்க போவீங்க? அழைத்து சொல்லலாம், சொல்லிய 3228 2573 அல்லது 4768 என்ற எண்களுக்கு.

0: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க.
1: வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது தன் பலத்தாலும் கம்பீரமான தோற்றத்தாலும் காட்டில் இருந்த எல்லா மிருகங்களையும் பயமுறுத்தி வைத்திருந்தது. பயத்தினால் எந்த மிருகமும் சிங்கத்தின் பக்கத்தில் செல்ல தைரியம் காட்டவில்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு சிறிய ஈ பயம் இல்லாமல் சிங்கத்தின் மேல் போய் அமர்ந்தது. அதை பார்த்த சிங்கம் கோபமாகி கர்ஜனை செய்தது. உன்னை என் பற்களால் கடித்து கொதறி விடுவேன், என் நகங்களால் கீறி விடுவேன் என்று மிரட்டியது. அதற்கு ஈ சிரித்து கொண்டே சொன்னது, நீ பலசாலியா இருக்கலாம், உன்னை பார்த்தா மற்ற மிருகங்கள் பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். மேலும் அது சொன்னது, நீ சொன்ன மாதிரி உன்னையே நீ பற்களால் கடித்துக் கொள்ளவும் நகங்களால் கீறி கொள்ளவும் நான் செய்வேன். இதை கேட்ட சிங்கம் சிரித்தது. அது எப்படி செய்வாய்? முடிந்தால் செய்து காட்டு என்று சவால் விட்டது. உடனே ஈ சிங்கத்தின் முதுகில் போய் அமர்ந்து கடித்தது. அதை விரட்ட சிங்கம் முயன்ற போது ஈ வேகமாக பறந்து சென்று விட்டது. சிங்கம் கோபத்தில் தன் முதுகை தானே கடித்துக் கொண்டது. இப்படி பலமுறை ஈ சிங்கத்தை ஏமாற்றியது. ஒவ்வொரு முறையும் சிங்கம் கோபத்தில் தனக்கு தானே தீங்கு செய்து கொண்டது. கடைசியில் சிங்கம் தன் இயலாமையை நினைத்து வெக்கப்பட்டது. அந்த நாள் முதல் அது ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. உருவத்தை பார்த்து யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது. சிறியவர் என்று நினைப்பவர்களிடமும் பெரிய திறமையும் அறிவும் இருக்கலாம். பலம் மட்டுமே வெற்றியை தருவதில்லை, புத்தி, பொறுமை மற்றும் திறமையான சிந்தனையும் அவசியம். சில நேரங்களில் சிறிய சக்தியால் கூட பெரிய பலத்தை வெல்ல முடியும். அதனால் யாரையும் குறைவாக மதிப்பிடாமல் அனைவரையும் மரியாதையுடன் நடத்துவதே சிறந்தது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலு.
2: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.

0: புத்துணர்வுக்கான ஒரு நாள், அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டோம். விடுமுறை கொடுத்துட்டோங்க, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நெல்சன் சொல்லுங்க, எங்க போக போறீங்க?
1: எங்கேயும் போக மாட்டேன் தெரியுமா, உண்மையை சொன்னாக்கா நல்லா படுத்து தூங்குவேன் தெரியுமா.
2: ஏன் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சா நெல்சன் நீங்க?
1: ஆமா ரவி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
0: இல்ல எனக்கு புரியல, உங்களுக்கு தெரியும்னா ரவின் தான் உங்க வீட்டு சிசிடிவியோ?
2: இல்ல, ஞாயிற்றுக்கிழமை அழைத்து பேசுவாரு.
1: அழகான
2: பெயர் உங்களுக்கு. காலை வணக்கம். சரி, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஓய்வு கொடுக்கறோம். எங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க?
3: என்னங்க,
2: நீங்க வெளியே போக மாட்டீங்களா?
0: ஒரு வாரம் விடுமுறை அப்படின்னு மாற்றிருப்பீங்களோ?
2: ஒரு வாரம் எங்க போவீங்க?
3: ஒரு வாரம்
2: வாழ்க்கையில
0: வந்து ஒரு தேர்தல் எல்லாம் போயிருங்க, அதனால நின்னு நிதானமா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு ஓடி பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின் நல்ல ஃபேம்.

உலக எண்ணெய் விலை ஏற்ற இறக்கம் 2027 வரவு செலவு திட்டத்தை பாதிக்காது. அதிகாரப்படியாக கலைக்கப்பட்டது மலாக்கா சட்டமன்றம், விரைவில் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நேற்றிரவு சராசில் உள்ள அடுக்ககம் ஒன்றின் அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதையடுத்து அங்குள்ள குடியிருப்பாளர்கள் இல்லங்களை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டனர். நிலத்தடி நீர்க்குழாய் கசிவு காரணமாக அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. நிலச்சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி அந்த அடுக்கக குடியிருப்பின் ஏ பிரிவு மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநிலத்தின் இணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் அஷ்ருல் ரீசால் தெரிவித்தார். முன்னதாக அந்த நிலச்சரிவு குறித்து 2:03 அளவில் அவசர அழைப்பு கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து பண்டார்துன் உசேன் ஆன்தி இணைப்பு நிலையத்திலிருந்து ஐவர் அடங்கிய குழுவும் இயந்திரமும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் கூறினார். எனினும் பாதிக்கப்பட்ட பகுதியில் நில நகர்வு எதுவும் தற்போதைக்கு கண்டறியப்படவில்லை என்றார் அவர். உலக கச்சா எண்ணெய் விலை மாற்றம் 2027 வரவு செலவு திட்டத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்படவுள்ள நாட்டின் மேம்பாட்டு திட்டமிடலில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நாசிர் தெரிவித்தார். உலக எண்ணெய் விலையில் நிலவும் ஏற்ற இறக்கம் நாட்டின் உதவித்தொகை, கடன் நிர்வாகம் உள்ளிட்ட கூறுகளில் ஏற்படுத்தும் தாக்கத்தை அரசாங்கம் நிர்வகிக்க வேண்டியிருந்தாலும் அடுத்த ஆண்டுக்கான நாட்டின் மேம்பாட்டு செலவுகள் திட்டமிட்டபடி தொடரும் என அவர் கூறினார். எண்ணெய் விலை குறுகிய கால அடிப்படையிலானது என்றபோதும் அந்த மூலப்பொருள் மீதான நீண்ட கால கடப்பாடு தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். எண்ணெய் விலை ஏற்ற இறக்கமாக இருக்கின்ற நிலையில் அதில் இன்னமும் ஒரு உறுதியான நிலையில் இல்லாததை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் தொழிலாளர்களின் வருமானத்தை பெருக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் வளர் சம்பள கொள்கை டிஜிபியின் ஆக்கத்திறன் மீதான முழுமையான மதிப்பாய்வு இவ்வாண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மேற்கொள்ளப்படும் என அக்மல் நசருல்லா முகமது நாசிர் தெரிவித்தார். அக்கொள்கை இன்னமும் செயலாக்க நிலையிலேயே உள்ள வேளை அது இவ்வாண்டு இறுதியில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதன் தொலைநோக்கை உறுதி செய்வதில் இந்த மதிப்பாய்வு அவசியமாக உள்ளதென அவர் அமைச்சர் குறிப்பிட்டார். அந்த கொள்கை செயலாக்கம் சம்பள உயர்வு சலுகையை மட்டும் முதன்மையாக கொள்ளாமல் தொழிலாளர்களிடையே உற்பத்தி அதிகரிப்பு, பயிற்சி, விழிப்புணர்வு உள்ளிட்ட கூறுகளையும் முன்னிறுத்துவதாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மலேசியாவின் பேன்ராயா சீன பெருநிறுவனங்களான அலிபாபா கிளவுட், லெனோவா ஆகியவற்றுடன் ஏற்படுத்திக் கொண்டுள்ள வியூக ஒருங்கிணைப்பு இலக்கவியல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு AI, நிதி தொழில்நுட்பம் அல்லது ஃபின்டெக் ஆகிய துறைகளை இணைந்தே ஆராய்வதற்கான கூறுகளில் கவனம் செலுத்தும். இது பேங்ராயாட்டின் ஒரு மாற்றம் கடப்பாட்டு நடவடிக்கைகளில் ஒன்றாக உள்ளது. இதன் மூலம் அந்த நிதி நிறுவனத்தின் இலக்கவியல் ஆற்றல் வலுப்படுத்தப்படும். தொடர்ந்து அது வணிக களம்

0: நடந்த விரிவான ஒத்துழைப்புக்கு வழிவகுக்கும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். 3 நாள் அலுவல் பயணமாக சீனாவுக்கு சென்றுள்ள பிரதமர் ஷாங்காய் சென்றடைந்ததும் அப்பெரு நிறுவனங்களுடன் சந்திப்பு நடத்தினார். மலாக்கா சட்டமன்றம் கலைக்கப்படுகிறது. இன்று முதல் அது செயலுக்கு வரும் வேளை அம்மாநிலத்தின் 16 சட்டமன்ற தேர்தலுக்கான நடைமுறைகள் தொடங்கப்படும். நேற்று ஸ்ரீநகரில் நடைபெற்ற ஊடகத்தார் சந்திப்பின் போது மாநில முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ரஹூப் யூசோ இதனை தெரிவித்தார். மலாக்கா ஆளுநர் துன் முகமத் அலி ருஸ்தாமின் ஒப்புதலை பெற்ற பிறகு சட்டமன்றத்தை கலைக்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். இதனிடையே மலாக்கா சட்டமன்றம் கலைக்கப்படுவது குறித்து அதிகாரப்படி அறிக்கைகளை பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் SPR உறுதிப்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 22 என தேதியிடப்பட்ட கடிதத்தின் வாயிலாக அம்மாநில சட்டமன்ற தலைவர் டத்து இப்ராஹிம் டூரும் அதனை தெரியப்படுத்தியுள்ளதாக SPR தலைவர் டத்து ஸ்ரீ ராம்லான் அருண் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார். அதன்படி மலாக்கா சட்டமன்ற கலைப்பு மாநில அரசியலமைப்பு சட்டத்தின்படி செப்டம்பர் 23 முதல் நடப்புக்கு வருவதாக அவர் கூறினார். மேலும் சட்டமன்றம் கலைக்கப்பட்ட அடுத்த 60 நாட்களுக்குள் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டியது அவசியமாகும். அவ்வகையில் தேர்தல் நடைமுறைக்கான முக்கிய தேதிகளை நிர்ணயிப்பதற்கான கூட்டம் ஒன்று விரைவில் நடத்தப்படும் என அவர் கூறினார். அக்கூட்டம் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போரோன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: பல மாதங்களுக்கு பின் முதன்முறையாக அமெரிக்கா ஈரானிய அதிகாரிகளுடன் செவ்வாய்க்கிழமை பேச்சு நடத்தியதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா மாநாட்டினூடே தெஹ்ரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி, டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோஃபையும் அவரது மருமகன் ஜரத் குஷ்னரையும் சந்தித்துள்ளார். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இச்சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாகவும் பயன்மிக்கதாகவும் அமைந்தது என அவர் சொன்னார். இந்நிலையில் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கு பின் ஈரான் ஓர் ஒப்பந்தத்தை எட்டும் என்ற நம்பிக்கையை டிரம்ப் வெளியிட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைனின் ஆற்றல் தளங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த ஒப்புக்கொண்டால் தமது தரப்பு தாக்குதல்களை நிறுத்த தயார் என அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். குளிர்காலத்திற்கு முன்னதாக கியேஃபும் வாஷிங்டனும் இப்போரினை முடிவுக்கு கொண்டுவர இலக்கிட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆனால் இந்த விவகாரத்தில் மோஸ்கோவின் நிலைப்பாடு தமக்கு தெரியவில்லை. அமெரிக்கா அவர்களை பேச்சுக்கு அழைத்து வரும் அணுகுமுறையை அடையாளம் காணும் என ஐநா மாநாட்டினூடே செய்தியாளர்களை சந்தித்த ஜெலன்ஸ்கி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பகுதியான சுவேட்டாவில் அண்மையில் ஏற்பட்ட குடியேறிகள் நெருக்கடிக்கு மொரோக்கோவின் எல்லை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தோல்வியடைந்ததே காரணம் என்று பிரதமர் பெட்ரோ சான்செஸ் சாடியுள்ளார். July 30 to 31 வரை 70,000 குடியேறிகள் சுவேட்டாவிற்கு நுழைந்ததில் உயிரிழப்புகள் பதிவாகின. பெரும்பாலானோர் சில மணி நேரத்திற்குள் மொரோக்கோவிற்கு திரும்பினர். ஆயிரக்கணக்கானோர் அந்த பகுதியில் தங்கிவிட்டனர். இச்சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. இருப்பினும் இவ்விவகாரம் தொடர்பில் மொரோக்கோவின் பதிலுக்காகவும் நடவடிக்கைக்காகவும் காத்திருப்பதாக பெட்ரோ சொன்னார். விளையாட்டு ஃபீஃபா ஆசியான் கிண்ணம். இப்போட்டியின் இறுதிச் சுற்று வரை ஹரிமா மலாயா முன்னேறுவது சாத்தியமான ஒன்றாகும் என மலேசிய கார்பந்து சங்கத்தின் புதிய தலைமை பயிற்றுநர் டத்து அப்துல் கனி ஹசான் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இப்போட்டியில் களமிறக்கப்படும் வீரர்களின் தரத்தையும் திறனையும் கருத்தில் கொண்டு இந்த நம்பிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். நாட்டின் பெயரை உலக அரங்கில் மிளிர வைக்க அவர்கள் முழு வீச்சுடன் செயலாற்றுவர் என்றார் அவர். வரும் 25 தொடங்கி அக்டோபர் 5 வரை இந்தோனேசியாவில் இப்போட்டி நடைபெறும். தேசிய அணி ஏ குழுவில் இந்தோனேசியா, சிங்கப்பூர், வங்காளதேசம் ஆகியவற்றுடன் இடம்பெறும். நிறைவாக ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. நான்காம் நாள் போட்டியை ஒரு தங்கம் ஒரு வெண்கல பதக்கத்துடன் மலேசியா நிறைவு செய்தது. நாட்டிற்கான முதல் தங்க பதக்கத்தை தேசிய கராத்தே வீரர் அடியோலா ஃபே ரோபர்ட் வாக்கி சூடியுள்ளார். மகளிர் குமிதே 55 கிலோகிராம் பிரிவில் இப்பதக்கத்தை அவர் வென்றார். இவ்வேளை ஊஷு போட்டியில் தான் சியோங் மின் வெண்கல பதக்கத்தை பெற்றார். இந்நிலையில் குழு நிலையிலான சிப் தக்ரவ் அணி அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாகியுள்ளது. ஒரு தங்கம் 3 வெண்கல பதக்கங்களுடன் மலேசியா பட்டியலில் 16 இடத்தை வகிக்கிறது. உலக எண்ணெய் விலை ஏற்ற இறக்கம் 2027 வரவு செலவு திட்டத்தை பாதிக்காது. அதிகாரப்படியாக கலைக்கப்பட்டது மலாக்கா சட்டமன்றம், விரைவில் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகன அருட்ஜோதி. வணக்கம்.
3: இன்று 1983 ஆண்டு இன்றைய நாளில் ஜோர்டான் அரசர் அல் மலிக் ஹுசேனும் அரசி நோர் அல் ஹுசேனும் 3 நாள் அதிகாரப்படி பயணமாக மலேசியா வந்தடைந்தனர். இருவரும் காலை 10:25 மணியளவில் DC-10 விமானம் மூலம் சுபாங் விமான நிலையம் வந்தனர். அவர்களை துணை பிரதமர் டத்தோ முசாஹிதா வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து கோலாலம்பூர் நாடாளுமன்ற வளாகத்தில் அரச தம்பதியருக்கு அதிகாரப்படியான வரவேற்பு நல்கப்பட்டது. அதில் பேரரசர் சுல்தான் ஹஜி அஹமத் ஷாவும் பேரரசியார் தங்கு ஹஜா ஹப்சானும் கலந்து கொண்டனர். 3 பயணத்தின் போது ஜோர்டான் மன்னரும் ராணியும் தேசிய நினைவு சின்னம் துங்கு புட்ரியா சிரார் இல்லம் ஃபெல்டா த்ரோலாக் ஆகிய இடங்களுக்கு சென்றனர். மலேசியா ஜோர்டான் தூதரக உறவுகளையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்துவதோடு மலேசியாவின் சமூக பொருளாதார மேம்பாட்டு மாதிரியை பார்வையிட்டு அறிந்து கொள்வது இந்த பயணத்தின் முதன்மை நோக்கமாக இருந்தது.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: புதன்கிழமை காலை பொழுதுல வணக்கம் என்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ரவீன் த்ரேசாவின் காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லபடியா பார்த்து பத்திரமா வேலைக்கு போங்க. வெளியில கண்டிப்பா நெரிசலா இருக்கும், அது வழக்கமான ஒன்றுதான். அதையும் தாண்டி நல்ல ஒரு பசியார எடுத்துட்டு உற்சாகமா தெம்பா இன்றைக்கு வந்து உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க.
1: அதையும் தாண்டி புனிதமானதுதான் நினைவு கோது. அதையும் தாண்டி
0: நீங்க அதையும் தாண்டி அதையும் தாண்டி தாண்டிடாதீங்க. நீங்க
1: ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? அதாவது பல நேரங்கள் பல இடங்கள்ல இந்த சூழலுக்கு ஏற்றாற் போல நம்மளுடைய முகபாவனை இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய சைகையெல்லாம் மாறும். சில நேரங்கள்ல வார்த்தைகளால சொல்லிருவோம், ஆனா ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, இல்ல அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நெருங்கிட்ட ஒரு பார்வை மட்டும் போதும், அங்கிருந்து அவங்க அப்படியே கிளம்பிடுவாங்க.
0: ரொம்ப இருக்கும்ல, பேச மாட்டாங்க, ஆனா அவங்களுடைய செய்கை பார்வை அவங்களுடைய உடல் அசைவை வைத்து ஓ அவங்க இதைத்தான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம சுதாரிச்சுக்கலாம். அவங்க அவங்க கூட ரொம்ப ஒரு நெருக்கமா இருக்கிறதுனால அவங்களுடைய முகபாவனை வைத்து அவங்களுக்கு அந்த சூழல் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. இப்போதான்த்துக்கு நம்ம எங்கயாவது பேசிட்டு இருக்கோம், ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா சரி நம்ம புறப்படணும் அப்படின்னு நமக்கு தோணும் அந்த மாதிரி.
1: ஆமா, இப்ப பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ரவீன் பாக்குறப்ப போதும் திரேசா நீங்க இதோட
0: அப்படின்னு
1: ஒரு பார்வையை நான் புரிஞ்சு பாருங்க. ஏன் இதை நாங்க சொல்றோம் அப்படின்னா, இன்று அனைத்துலக சைகை மொழிகள் நாள்.
0: ஆமா, அதனாலதான் இந்த கேள்வியை இன்றைக்கு உங்ககிட்ட நாங்க வைக்க போறோம், முன் வைக்க போறோம். உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்க நட்பு வட்டத்துல இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? ரொம்ப பேச மாட்டாங்க, ஆனா அவங்களுடைய ஒரு பார்வை ஒரு செய்கை அதே வந்து நமக்கு தெரிஞ்சிரும், இவங்க இதுதான் சொல்ல வராங்க சரி நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு. உங்களுக்கு அந்த மாதிரி
1: குறிப்பா எல்லாரும் வீட்லயும் எல்லா இடங்களையும் வேலை இடங்களையும் இருப்பாங்க ஒரு நபர். அதாவது என்னன்னா, அவங்க கட்டுக்கோப்புலதான் எல்லாமே இருக்கும். அவங்க நம்பி நம்ம வெளியே அவங்க கூட போறப்ப நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது நம்ம அறியாம பண்ணும் போது அவங்க நம்மையே பாத்துட்டு இருப்பாங்க. பாருங்க, அந்த பார்வையிலே தெரிஞ்சிடும் போதுமா அங்க இருந்து வரியான்னு சொல்லுவாங்கல்ல. இது போன்ற சைகையால் பேசக்கூடியவர்கள் அந்த சூழல் அல்லது நீங்களே அப்படி இருந்தா எங்க கிட்ட அழைத்து சொல்லுங்க.
0: 2282573 அல்லது 4768 இந்த எண்களுக்கு அழைத்து பேசுங்க.

0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா?
1: வருமானத்துக்கு வந்து ஒரு மூணு விஷயம் பாதிப்பு வரும், அதாவது வருமானம் பாதிக்கப்படுது. நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் சேர்த்து பாதிக்கப்படுது. அப்ப இதை எப்படி நம்ம வந்துட்டு இன்னைக்கு பாதுகாப்பு பண்ண போறோம்னா, நம்ம பார்க்க போறோம். வருஷத்துக்கு ஒரு 60,000 வழி நம்ம சம்பாதிக்கிறோம். இந்த 60,000 வழி வந்து குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணி வைக்கணும். நம்ம குடும்பம் வந்து அவங்க தொடர்ந்து வாழ்றதுக்கான ஒரு நிலையை குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம ஏற்பாடு செய்யணும். அதாவது 60,000 வழி 10 வருஷம்னா 6,00,000 வழி. ரெண்டாவது, நம்ம எடுத்த கடன்கள், இந்த கடன்களை வந்து எப்படி நம்ம பாதுகாப்பு செய்ய போறோம்னா, குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம வந்துட்டு கடனை கட்டுற மாதிரி ஒரு சம்பளத்திலிருந்து ஏற்பாடு செஞ்சு வச்சா மட்டும்தான் அந்த கடன்களை நம்மளோட குடும்பத்தினர் வந்து கட்டுறதுக்கு வாய்ப்பு நம்ம அமைக்கும். குறைஞ்சது ஒரு 9,00,000 வழியிலிருந்து 1,000,000 பாதுகாப்பு எடுத்து வச்சா மட்டும்தான் அவங்க அந்த கடனையும் செலுத்திட்டு அவங்களோட வாழ்வியலுக்கும் பயன்படுறதுக்கான போதுமான அளவு இருக்கும், அதாவது 10 வருஷத்துக்கு. அப்ப அந்த 10 வருஷத்துல வந்துட்டு அவங்க அடுத்தது என்ன செய்யலான்ற யோசிச்சு முடிவு பண்றதுக்கு ஒரு சரியான தருணத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இந்த ரெண்டு விஷயம், அதாவது இன்கம் ரிப்ளேஸ்மெண்ட் அண்ட் லயபிலிட்டி கேன்சலேஷன் நம்ம சொல்லுவோம். இன்னும் ஒரு விஷயம் நம்ம மறந்துட்டோம், அதாவது ட்ரெட் டிசீஸ் சொல்லுவோம். பழையபடி அதே வருமானத்தை நம்ம கொண்டு வர முடியாது, வருமானம் குறைவா வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளும் வாழணும், நம்ம குடும்பமும் வாழணும், அதே நேரத்துல நம்ம அந்த வருமானத்தையும் கொண்டு வராத தருணத்துல குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு வந்துட்டு நம்ம பாதுகாப்பு பண்ணி வைக்கணும். நம்ம வருமானத்தை பாதுகாப்பு பண்றதுக்கு சில வழிகள் இருக்கு. அதாவது முதல் ஆயுள் காப்புறுதி. ஆயுள் காப்புறுதி வந்துட்டு இப்ப எல்லாம் ரொம்ப மலிவான விலைக்கு வந்துட்டு நம்ம பெரிய பாதுகாப்பை செஞ்சு வைக்கலாம். இரண்டாவது, நம்மளோட மந்த்லி சேவிங், மாசம் மாசம் நம்ம வந்து ஒரு அளவுக்கு சேமிப்போம். ஏற்கனவே இந்த வாய் ரூல் சொன்ன மாதிரி இது வந்து அந்த ஒரு மந்த் மாசம் மாசம் சேமிப்பு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். இந்த மூணு விஷயத்தை நம்ம செஞ்சு வச்சோம்னாக்க இதுவே வந்துட்டு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும். முதல் நம்ம எப்போதுமே வந்துட்டு நம்ம செலவு பண்றதுக்கு முன்னுக்கு இந்த பாதுகாப்புக்கு முதல் ஒதுக்கீடு வச்சுட்டு அப்புறம் தான் வந்து நம்ம செலவு பண்ணணும். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளோட வருமானமும் பாதுகாப்பு பண்ணப்படுது, அதே நேரத்துல தொடர்ந்து நம்ம போகலாம்.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: சரி பார்வையாலேயே நீங்க ஒரு தகவலை இன்னொருவரிடம் சொல்லி புரிய வைத்து அங்கிருந்து அவங்களை கொண்டுட்டு வர ஆற்றல் ஒரு அபார திறமை உங்ககிட்ட இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம்.
1: அபார திறமை. கோமதி வந்திருக்காங்க, சொல்லுங்க கோமதி.
2: என்னோட செய்கை மொழியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுல வந்து மகனுக்கும் மகளுக்கும் ஆர்கியூமென்ட் ஓடிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு தேவையில்லாத ஆர்கியூமென்ட் ஓடிட்டு இருக்கோம். ஒரு பார்த்துட்டு அந்த இண்டெக்ஸ் இங்கரை மட்டும் அப்படி காமிச்சனா, அதோட ரெண்டு பேரும் அப்படி சைலண்ட் ஆயிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பத்திட்டு போயிடுவாங்க.
1: உலக போர் முடிஞ்சிடும்.
0: அந்த ஒரு விரல் புரட்சி எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாத்தீங்களா?
2: அப்படி இப்படி அப்படி அந்த விரல் இப்படி காமிச்ச போது அந்த லெப்ட்ல,
0: நீங்க பெரிய ஆளுதான், சரி அப்படி அந்த விரல் இப்படி இப்படி காமிச்சிட்ட பிறகும் அவங்க எதுவும் பண்ணுங்க, என்ன பண்ணுவீங்க?
2: இல்ல நடக்காது, இது வரைக்கும் நடந்தது இல்ல.
0: வரலாறு இல்ல.
2: இல்ல ரவி, நமக்கு நம்மளே ஒரு டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்பதான் இன்னைக்கு உன்னோட டே வந்து நீ போய் மங்கு கழுவணும், நீ போ இப்போ இப்படி இன்னொரு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. பாத்து இந்த ஒரு விரலுதான் ஓகே, அதோட சைலண்டா நவுந்துருவாங்க.
1: அது பெரும்பாலான வீடுகள்ல அது ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு ஒரு ஒரு பார்வை, ஒரு கைவரலே போதுங்க, அந்த சூழல் அப்படி அமைதி ஆக்கிரும்ல.
0: அதுதான் சொன்னேன், இது அபார ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைகை மொழிகள் அப்படின்னு சொல்லும் போது உலகத்துல ஏறக்குரிய 300க்கும் மேற்பட்ட சைகை மொழிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனா இவங்களும் இதுல எந்த வகையை சேர்ந்து பயன்படுத்துறாங்க ரவீன்?
1: அதுதான் ரொம்ப நமக்கு தெரியாததெல்லாம் நிறைய இருக்கு. சரி, இன்றைக்கு நீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து பேசுங்க. சிலர் வந்து வார்த்தையால பேச மாட்டாங்க, ஆனா அவங்களுடைய சைகை மொழி இருக்கப்பா சொல்ல முடியாதுங்க. அதுக்கு பேசாம நீங்க பேசாமலே இருந்துடலாம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். அழைத்து சொல்லுங்க 2282 5733 அல்லது 4768.

0: சரிங்க, இன்றைக்கு வந்து உலக செய்கை மொழி தினம் அப்படின்றதுனால நேயர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். வார்த்தையால பேசுறதை விட சிலர் பார்த்தோம்னா முகபாவனை இந்த செய்கை மொழியிலேயே பாதி பேசி முடிச்சிருவாங்க.
1: ஆமா, இது என்ன நேரத்தை மிச்சப்படுத்துகின்றது.
0: அப்படியா,
1: அவங்களுடைய சக்தியை கொஞ்சம் நல்லா திரும்ப வைத்துக் கொள்ளலாம். எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டே ஒரு பார்வை போதும்ல? இல்ல அங்க போய் நின்றா மட்டும் போதுமே?
0: போதும். அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா, உங்களுக்கு தெரிந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம். அம்பாங்கல இருந்து தேவி வந்திருக்காங்க, சொல்லுங்க தேவி.
2: பேசும்
1: மகளா?
2: ஆமா, என் மகா சொல்லுவாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னாக்கா அவங்க ஒரு பார்வை பார்த்தாலே நான் கிளம்பிடணும்.
1: மகளுக்கு என்ன வயது?
2: இப்ப 30 வயசு.
0: என்னங்க உங்களை இப்படி மிரட்டி வச்சிருக்காங்க?
1: வழக்கமா அது அப்பா தானே செய்வாரு, இங்க என்ன?
2: இல்ல இல்ல, ஏன்னா அவங்க தான் ரொம்ப எங்க போனாலும் என் கூட வருவாங்க. அதனால அவங்க எங்கேயாவது அந்த இடம் வந்து அந்த சூழ்நிலை அவங்களுக்கு பிடிக்கல, நான் ரொம்ப நேரம் அந்த சூழ்நிலையில இருக்க கூடாதுன்னாக்கா அவங்க என்னை ஒரு பார்வை பாப்பாங்க. அந்த பார்வையில எனக்கு தெரிஞ்சிடும்.
1: நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்க போயிட்டு அப்படியே ரொம்ப நேரம் இருக்கலாம்னு வேற ஆசை வேற உங்களுக்கு?
2: இருக்கும், எனக்கு அந்த தாட் இருக்கும் இருக்கும். ஆனா அவங்க வந்து எனக்கு அந்த சூழ்நிலை ஒத்து வராதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா அவங்க பாப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்க வந்து என்ன நடக்குது, இது வந்து அம்மாவுக்கு ஒக்கியா இருக்குமா இருக்காதா, அம்மாவோட மன நிலைமை அங்க எப்படி இருக்கும், இன்னும் வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி
1: நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்காக. அப்படியா?
2: ஆமா ஆமா. அதனால அவங்க அவங்க பேர் வந்து நிரோஷா.
1: நல்ல பொறுப்பான பொண்ணா இருக்கிறாங்க, அவங்க சொன்னபடி கேக்குறோம்.
0: இந்த மாதிரி நேர்கள் நமக்கு இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தா நீங்களும் அழைத்து பேசலாம். சில சமயம் என்ன இந்த செய்கை மொழி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு. இப்ப உள்ள காலகட்டத்துல நம்ம வார்த்தையால பேசுற விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியல தெரேசா. செய்கை மொழின்னு இருக்கும் போது அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அடிப்படையில் அவங்க என்னதான் சொல்ல வராங்க.
1: அதுக்குதான் சொல்றது, ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்றது. புரிஞ்சுக்கிட்டா அவங்க சொல்றது புரிய வருமா இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா புரிய வரும். ஏன் ரொம்ப அப்படியே மாதிரியா?
1: புரிதல் தான்,
0: புரிதல் புரிதல். சரி, சுபலாஷினி பாடி இருக்கும் பாடல் வருது, கேட்கலாம்.

0: Tut.
1: ஊட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
2: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
5: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
6: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னொரு 5 நிமிஷம்.
5: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
6: வணக்கமா சொல்றது தானே. ஆ வர வர
5: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க, எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
6: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன
5: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
6: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி
5: என்னாச்சு என்னாச்சு?
6: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
5: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
6: 5 நிமிஷமா?
5: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
6: இப்படிக்கு
5: மின்னல் எஃப்எம்.
7: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்திருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: கார்த்திக் கல்யாணி இந்த பாடலை பாடி இருந்தாங்க. வணக்கம். இந்த இன்றைக்கு வந்து உலக செய்கை மொழி அப்படின்றதுனால இந்த செய்கையிலேயே பேசுவாங்களே அவங்களை பற்றி இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: இது கூட இடம் பொருள் ஏவல் அறிந்துதான் ஒரு சிலர் வந்து இந்த செய்கை மொழியை பயன்படுத்துவாங்க. வழக்கமா அவங்க வீட்டுல இருக்கும் போதோ அல்லது நெருங்கியவர்கள்ட்ட வாய்விட்டு தான் பேசுவாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல தவிர்க்க முடியாத சூழல தான் இந்த செய்கை மொழியை பயன்படுத்துறாங்க.
0: லீடியா வந்திருக்காங்க, சொல்லுங்க லீடியா.
2: நான் வந்து ஒரு டீச்சர், சொல்லாம செய்கையால காமிக்கிற அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கிளாஸ்ல டீச்சர்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சத்த போட்டுக்கிட்டு லைக் ஜாமா விட்டு எரியறது அந்த மாதிரி கூட இருக்கும். கொஞ்சம் டீச்சர் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் தான். சோ நான் கிளாஸ் தாண்டி போறப்ப எனக்கு சத்த கேட்டு நான் சும்மா நின்னு பார்த்தாலே போதும் அந்த ஹோல் கிளாஸையும் சைலண்டா எல்லாம் உட்காந்துருவாங்க.
0: என்னங்க லீடியா நீங்க முகபாவனை இப்படி பண்ணுது?
1: நீங்க கட்ட ஒழுங்க ஆசிரியா என்ன?
2: இல்ல இல்ல இல்ல, ஆனா அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஒரு ஒரு மரியாதை ஒரு பயம் அந்த மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு. நான் சொல்லி கொடுக்கறதெல்லாம் டீனேஜர்ஸ் தான்.
0: பயம் அப்படி நம்ம சொல்ல முடியாது, அது ஒரு மரியாதை அடிப்படையில்.
1: அந்த பார்வையை பார்க்க எங்களுக்கு ஆசையா இருக்கு, வாய்ப்பு இருந்தாலும் ஒரு நாள் பார்க்கலாம்.
0: வழங்குது
1: சில நேரங்களில் வார்த்தைகளை விட செய்கை மொழிதான் அதிகமாக பேசப்படுது. அதனால புரிந்து கொள்ளும் அதற்கு ஏற்றவாறு செயல்படலாங்க.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை போக்குவரத்து தகவல்.
1: இப்போ ஊத்தாரிலிருந்து மனோரா சுரங்கப்பாதை நோக்கி செல்லும் வழியில விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. கிலோமீட்டர் 263.2 அந்த இடத்துல நெரிசல் இல்லை அப்படின்ற ஒரு விபரத்தை வந்து சொல்லியிருக்காங்க. சவுத் வீல் சிட்டியிலிருந்து பாங்கி நோக்கி செல்லும் வழியில பார்த்தோம்னா விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன. எங்கன்னு பார்த்தோம்னா கிலோமீட்டர் 295.6. அப்புறம் பண்டாங்கிலிருந்து அலுஸ்தார் நோக்கி செல்லும் வழியில் கூட விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. கிலோமீட்டர் 51.2. இருப்பினும் அந்த வழியில் நெரிசல் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வந்து சேர்ந்திருக்கு.
0: போக்குவரத்து தகவல்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எஃப்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: சாப்பாடு
0: நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா. ஆரோக்கியம்